0: இருந்தார்.
1: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி, இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்கு டீசல் இருக்கான்னு பாத்து வையே.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதி, மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட் னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்கு டீசல் இருக்கான்னு பாத்து வையே.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: போராடுவது வெற்றியை தருமோ இல்லையோ, ஆனா நிச்சயம் ஒரு அனுபவத்தை கண்டிப்பா கத்து தரும். இன்னைக்கான நாள் உங்க எல்லாத்துக்குமே செமையா சூப்பரா ஜாலியா ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன். நான் உங்க சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? உங்களுக்கு இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் மாத்துறதுக்காக உங்களுக்காக பல தகவல்களை எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த தகவல் ஒரு விஷயத்துக்காக போராடுறப்போ இதுல நான் ஜெயிப்பனா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரலாம். சில நேரங்களில் நம்ம முயற்சி தோல்வியிலையும் முடிஞ்சிருக்கலாம். ஆனா அந்த தோல்வி கூட நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுத்தருது. இந்த தடவை நீ என்ன தப்பு பண்ண, அடுத்த தடவை முயற்சி பண்ணும்போது அந்த தப்பு பண்ணாத அப்படிங்கிற அந்த ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுக்குது. போரா

0: போராடாம கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றிக்கு மதிப்புங்கிறதே வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மிங்க. அதனால போராடி கிடைக்கக்கூடிய தோல்வியை வந்துட்டு அதுக்கு மேலே அப்படின்னு சொல்லலாம். அதனால தோல்வியை நினைச்சி ஃபீல் பண்ணாம அது ஏதாவது ஒரு விஷயத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்குது அப்படின்னு நினைச்சு போய்கிட்டே இருக்கணும். இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்னைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்குது. இன்னைக்கு பகல் நேர வெப்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. காலையிலேயே பார்க்குறோம் சூரியன் பிரைட்டான ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு. பார்க்கலாம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததாக உங்கள் அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
2: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
0: எஸ், உங்க அறிவை விரிவாக்க இன்னைக்கான கேள்வியா சத்தியான என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ஒரு கையில் உள்ள எலும்புகளின் மொத்த எண்ணிக்கை என்ன, ஒரு மனித கையில் உள்ள எலும்புகளின் மொத்த எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறதா இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காமல் காலை 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே பதிவு பண்ணிடுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதிலாக பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிற எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாகவே நரேஷ்குமாருடைய இது எங்க சேலம் ஜில்லா பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: எல்லாருக்கும் வணக்கம். நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின த வேர்ல்டு மேன் அண்ட் த சி அப்படின்ற புத்தகம். தமிழில் கடலும் கிழவனும் அப்படின்ற புத்தகம் ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். அதாவது வறுமையில் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற முதுமையான மீனவர் ஒருத்தர் இருக்கிறார். அதாவது தொடர்ந்து 84 நாட்கள் அவர் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாரு ஒரு சின்ன படகில். ஆனால் ஒரு நாள் கூட மீன் கிடைக்கவே இல்லைங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு துணையாக ஒரு 40 நாட்கள் ஒரு சிறுவர் கூட போகிறாரு. ஒரு கட்டத்தில் சிறுவருடைய பெற்றோர்கள், நீ அந்த தாத்தா கூட போகாத, அவருக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நீ போனீன்னா எதுவுமே கற்றுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் அந்த ஒரு சிறுவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற ஒருத்தர் கூட அடுத்த நாள்லேருந்து போக ஆரம்பிக்கிறார். ஆனாலும் அந்த முதியவர் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்கவே இல்லைங்க. தொடர்ந்து அந்த சின்ன படகெடுத்துட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போய்கிட்டே இருக்கிறாரு. எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணுறாங்க, அதிர்ஷ்டம் இல்லாதவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 84 நாட்கள் அவருக்கு எந்த மீனுமே கிடைக்கல. 85வது நாள் அவர் வந்து படகு எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு பெரிய மீன் வந்து மாட்டுதுங்க, மார்லின் அப்படின்ற வகையைச் சேர்ந்த மீன். அந்த மீன் ரொம்ப பெருசு, அவருடைய படகு ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த மீனை அந்த கரைக்கு கொண்டு வர்றதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகுது அந்த மீனை அவர் கரைக்கு கொண்டு வர்றதுக்கு. இந்த ஒரு கதை எந்த ஒரு விஷயத்த சொல்ல வருது அப்படின்னா, நமக்கு எதுவுமே கிடைக்கல, அதிர்ஷ்டம் இல்லை, அப்படி இருந்தாலுமே கடைசி வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் கடைசியாக ஒரு பெரிய மீன் சிக்கும் அப்படின்றது தான். அதாவது மீன் அப்படின்றது தான்

0: நமக்கான ஒரு வெகுமதி. நம்ம தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் தன்னம்பிக்கையோடு அப்படின்னா நம்ம கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த கதை வந்து உணர்த்துதுங்க. கட்டாயமாக வாங்கி படிங்க. எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின கடலும் கிழவனும்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நம்ம விளாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுறா, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சியை டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துக்கிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துக்கிட்டு விளையாடலாம்.
4: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடா கேம்ஸ் கலந்துக்கிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திரமா ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுக்கு வந்துட்டு கண் பார்வை சரியாக தெரியல, இல்லை நோய் எதிர்ப்பு சக்தி வேணும், செரிமானம் மற்றும் இதய ஆரோக்கியத்துக்கு ஏதாவது ஒன்று சாப்பிடணும், அதுவும் நம்ம வந்துட்டு மெடிசன்ஸ் இல்லாமல் நம்ம வந்துட்டு உணவு மூலமாகவே நம்மளுடைய உடம்பை நம்ம பார்த்துக்கணும் அப்படிலாம் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்துட்டு கேரட் சாப்பிட்லாம். இந்த கேரட் சாப்பிட்றதுனால கண் பார்வை ரொம்ப வந்துட்டு தெளிவாகுது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது, அது மட்டும் இல்லாமல் செரிமானம் மற்றும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. இது மாதிரியான சத்துக்கள் நிறைந்த ஒரு வேர் காய்கறியாக தான் இந்த கேரட் வந்து இருக்குது. இதில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின், வைட்டமின் ஏ, நார்ச்சத்து மற்றும் பொட்டாசியம் உடம்புக்கு புத்துணர்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் அளிக்குது அப்படி மாதிரி சொல்கிறாங்க டாக்டர்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த கேரட்டில் வைட்டமின் ஏ வந்துட்டு கொஞ்சம் இருக்கிறதுனால பார்வை திறனை மேம்படுத்துது அப்படின்னும், மாலைக்கண் நோயை கட்டுப்படுத்துது, அதை வந்துட்டு அதை தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் கண்புரை அபாயத்தையுமே வந்துட்டு குறைக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் வைட்டமின் சியுமே இருக்கிறதுனால ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சிருக்கிறதுனாலையும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கி தொற்று நோய்கள் வராமல் தடுக்குது அப்படின்னும், அதுக்கு எதிராக போராடுது அப்படின்னும், நார்ச்சற்று மற்றும் மலச்சிக்கலை தடுக்குது, அது மட்டும் இல்லாமல் செரிமான மண்டலத்தில் சீராக வைக்க உதவுது இந்த கேரட் காய்கறி அப்படி மாதிரி வந்துட்டு டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த காய்கறியை தொடர்ந்து சேலத்தில் இருக்கக்கூடிய மற்ற காய்கறியுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 28 ரூபாய், உருளைக்கிழங்கு 48 ரூபாய், திம்பம் உருளைக்கிழங்கு 35 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 28 ரூபாய், சின்ன வெங்காயம் 48 ரூபாய், பெரிய வெங்காயம் 30 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், கத்தரிக்காய் 35 ரூபாய், வால் கத்தரிக்காய் 35 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 34 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 30 ரூபாய், வெண்டைக்காய் 36 ரூபாய், முருங்கைக்காய் 30 ரூபாய், பீர்க்கங்காய் 44 ரூபாய், சுரக்காய் 24 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 38 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், நாட்டு பாகற்காய் 50 ரூபாய், தேங்காய் 55 ரூபாய், முள்ளங்கி 28 ரூபாய், பீன்ஸ் 160 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 150 ரூபாய், அவரைக்காய் 60 ரூபாய், கேரட் 58 ரூபாய், மாங்காய் 30 ரூபாய், பழங்களில் வாழைப்பழம் 40 ரூபாய், புவன் வாழை 40 ரூபாய், தேன் வாழை 40 ரூபாய், ரஸ்தாளி 60 ரூபாய், செவ்வாழை 65 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 70 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், இஞ்சி 140 ரூபாய், கீரைகள் கட்டுன்றிருக்கு 20 ரூபாயிலிருந்து 24 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிடுச்சு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, ததக்காப்பட்டி உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் அந்த தகவலை சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் ஹேவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

சமுதாய வானொலி.

0: ஏ பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏ பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏ பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பசுமையை காப்போம், வாழ்வை வளப்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: இப்போ நம்மளோட தமிழகம் முழுக்கமே வெயில் பயங்கரமாக வந்துட்டு அடிச்சுட்டு இருக்குது. ஆனால் இந்த சமயத்துலையுமே வங்கக்கடலில் இப்போ புது காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாகி இருக்குது அப்படின்னும், இது 48 மணி நேரத்தில் வலுவடைகிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது அப்படி மாதிரி அப்டேட் தாங்க தெரிவிச்சிருக்காங்க. இணைச்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன், நான் உங்கள் சத்யா. தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று வந்து உருவாக்கிட்டு இருக்குது. இது அடுத்த 48 மணி நேரத்தில் வலுவடைய வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேற்று காலையில் வரையிலான 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினத்தில் 7 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்குது. வடக்கு இலங்கை கடலோரப் பகுதிகளுக்கு அப்பால் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை நேற்று காலையிலிருந்து 5:30 மணிக்கு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்குது. இது அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுவடைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னும், இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியுடைய மையப்பகுதியில் இருந்து தெற்கு லட்சத்தீவு வரைக்குமே தமிழக தென் மாவட்டங்கள் வழியாக வளிமண்டலத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவிட்டுருக்குது அப்படின்னும், தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் அதை ஒட்டியிருக்கக்கூடிய கேரள கடலோர பகுதிகளுக்கு அப்பால லட்சத்தீவு பகுதிகளுக்கு மேலே ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவிட்டுருக்குது. இதோடைய காரணமாக தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் சில இடங்களில் இன்றைக்கி மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னும், நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் 15 வரைக்குமே மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. இப்போ வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறதுனால இப்போ வந்துட்டு 15 வரைக்குமே கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், வரக்கூடிய நாட்களில் கனமழை இப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்தில் இப்போ நீங்கள் வந்துட்டு கோவை, ஈரோடு, நீலகிரி, திருப்பூர், தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் சேர்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் எதாவது வெளியே போகிறீங்க அப்படின்னா எதுக்கும் எச்சரிக்கைக்கு கொடை, ரெயின் கோட் இது மாதிரி எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா 15 வரைக்கும் கனமழை எப்போ வேணாலும் வரலாம் அப்படி மாதிரி தான் தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் தொடர்ந்து அடுத்ததான் உங்களுக்காக திலக்ஷன் செந்தில்குமாருடைய விண்மீன் போலவே சாங் அப்படிங்கிற அந்த பாட்டு வந்துட்டு வந்துட்டே இருக்குது. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னென்ன 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 நியூஸ் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த தங்கத்தோட விலை மற்றும் வெள்ளியோட விலை மட்டும் ஒரு நிலையாகவே இருக்கிறதுல, ஒன்று அதிகமாகுது ஒன்று கம்மியாகுது, இல்லை அதிகமாகி கம்மியாகுது, இதே மாதிரி தான் வந்துட்டு இருந்துட்டு வருது. ஆனால் சில நாட்கள்லாம் நாம் வந்துட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ரொம்பவே அதிகமாகாமல் கொஞ்சம் அதிகமாகிறது, அப்புறம் கொஞ்சம் கம்மியாகிறது, இப்படியே தான் இருந்துட்டு வருது. எந்த ஒரு மாற்றமும் அதிகமாக இல்லாமல் தான் இருக்குது. அது வரைக்கும் நம்ம சந்தோஷப்படணும். அந்த வகையில் இப்போ நம்ம சேலத்தில், நம்மளுடைய சேலத்தில் மட்டும் இல்லாமல் நம்ம தமிழகம் முழுக்குமே வெள்ளியோட விலை இப்போ 5000 ரூபாய் வந்துட்டு அதிகமாகி இருக்குது. நேற்று தங்கத்தோட விலை பவுனுக்கு 400 ரூபாய் அதிகம் குறைஞ்சிருக்கக்கூடிய நிலையில வெள்ளியோட விலை கிலோவுக்கு 5000 ரூபாய் வரைக்கும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நேற்று தங்கத்தோட விலை குறைஞ்சிருக்குது 400 ரூபாய், ஆனால் வெள்ளியோட விலை 5000 ரூபாய் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் கடந்த சனிக்கிழமை 22 கேரட் ஆபரண தங்கம் கிராம் ஒன்றுக்கு 14,150 ரூபாய்க்கும் பவுன் ஒன்றுக்கு 113,200 ரூபாய்க்கும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் வெள்ளியோட விலை கிராம் ஒன்றுக்கு 280 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை தங்கச்சந்தைக்கு விடுமுறை அப்படிங்கிறதுனால அன்னைக்கு முந்தைய நாள் விலையிலேயே தான் வந்துட்டு ஆபரணங்கள் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நேற்று தங்கத்தோடைய விலை கிராமுக்கு 50 ரூபாய் குறைஞ்சி 14,100 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி பவுனுக்கு 400 ரூபாய் சரிவடைஞ்சு 112,800 ரூபாய்க்கு இப்போ விற்பனையாகிட்டு இருக்குது. வெள்ளியோட விலை கிராமுக்கு 5 ரூபாய் அதிகமாக 285 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. கிலோவுக்கு 5000 ரூபாய் அதிகமாகி 2.85 லட்சம் ரூபாய்க்கு இப்போ விற்பனை நடந்துட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்தில் இப்போ அதிகமான மாதிரி அப்பயும் அதிகமாகுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோட

விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 14,065 ரூபாயாகவும், தங்கம் பவுன் ஒன்றுக்கு 112,520 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியோட விலை கிராம் ஒன்றுக்கு 275 ரூபாயாகவும், வெள்ளியோட விலை பார் ஒன்றுக்கு 275,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் முட்டையோட விலை 5.40 காசுகளாக தான் இப்போ விற்பனையாகிட்டு இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் இதே நிலவரத்தில் இருக்க போகுதா இல்லை குறைய போகுதா அதிகமாக போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸோடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. இப்போ நீங்கள் வந்துட்டு டெக்ட் எக்ஸாம் எழுத போகிறீங்க, அது சிடெக்ட் எக்ஸாம் வந்துட்டு எழுத போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான் இது. என்ன அப்படின்னா, இப்போது மத்திய கல்வி வாரியம் சார்பில் தேசிய ஆசிரியர் தகுதி தேர்வான சிடெட் அப்படிங்கிற இந்த தேர்வு வந்துட்டு செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி நடத்தப்படும் அப்படின் மாதிரி வந்துட்டு சிபிஎஸ்இ தெரிவிச்சிருக்காங்க. நாடு முழுக்கமே இருக்கக்கூடிய பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய சிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது அப்படிங்கிறது கட்டாயம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுபடி 22ஆவது தேர்வு வர செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி நாடு முழுக்கவுமே 132 நகரங்களில் 27 மொழிகளில் நடத்தப்பட இருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு சிபிஎஸ்இ அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய இடைநிலை கல்வி வாரியம் அறிவிச்சிருக்காங்க. இதில் தேர்வு எழுதக்கூடிய விரும்பக்கூடிய ஆசிரியர்கள் அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரைக்குமே https://cdet.nic.in மற்றும் https://www.cbic.government.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படி மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்குது. அடுத்த மாதம் 10ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் வந்துட்டு இதில் ஏதாவது எக்ஸாம் எழுத மாதிரி இருக்கீங்க, சிடெட் எக்ஸாம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு பயங்கர ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரைக்குமே https://cdet.nic.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்லேயோ, அப்படி இல்லைனா https://www.cbse.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்லேயே போயிட்டு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் யாராவது அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம சேலம் மேட்டுநோட நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 79.49 அடியாகவும் நீர் இருப்பு 41.45 டிஎம்சி ஆகவும் இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 491 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 500 கனஅடியாகவும் இருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. இப்போ அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 491 கனஅடியாக இருக்குது, அதே நேரத்தில் நீர் திறப்பு 500 கனஅடியாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் நீர் திறப்பு எப்படி இருக்க போகுது, நீர் வரத்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்தில் நீர் வரத்து இப்போ கம்மியாக இருக்குது, 491 கனஅடியாக இருக்குது. அதே நேரத்தில் நீர் திறப்புமே ரொம்ப ரொம்ப கம்மியாக வெறும் 500 கனஅடியாக தான் இருக்குது. பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அடுத்து வரக்கூடிய நாட்களில் அப்படின்னு. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக மார்டின் காட்டினருடைய மிட்டாமிராஸ் பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்றதுக்காக நிறைய அப்டேட்ஸ் வந்து வெயிட்டிங்ல இருக்குது. அதுல இப்போ முதலாவது என்ன அப்டேட் சொல்ல போறேன் அப்படின்னா, இப்போ சேலம் வழியாக வரக்கூடிய சில ரயில்கள் இயக்கத்தில் தாமதம் ஏற்பட்டிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பத்தின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. ஊத்துக்குழி பகுதியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதுனால நாளையிலிருந்து சேலம் வழியாக இயக்கப்படக்கூடிய சில ரயில்கள் வந்துட்டு தாமதமாக இயக்கப்பட இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பற்றி சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஈரோடு டு திருப்பூர் இடையே இயக்கக்கூடிய ஊத்துக்குழி பகுதியில் வழித்தட பராமரிப்பு பணிகள் நடந்துருக்கிற காரணத்தினால அந்த பணியை எளிதாக்குறதுக்காக மே மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு எர்ணாகுளம் டு டாடா நகர் எக்ஸ்பிரஸ் ரயில், எர்ணாகுளம் டு பெங்களூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில் இந்த ரயில்கள் வந்துட்டு ஒரு மணி நேரம் தாமதமாகவும், ஆலப்புழா டு தன்பாத் எக்ஸ்பிரஸ் ரயில் 30 நிமிடங்கள் தாமதமாகவும் சேலம் வழியாக இயக்கப்படும் அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது இந்த ரெண்டு ரயிலில் பயணிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எர்ணாகுளம் டு பெங்களூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் வந்துட்டு ஒரு மணி நேரம் தாமதமாக வரும், ஆலப்புழா டு தன்பாத் எக்ஸ்பிரஸ் வந்துட்டு 30 நிமிடங்கள் தாமதமாக வரும். அதே மாதிரி பெங்களூர் டு அதாவது டாடா நகர் எர்ணாகுளம் டு டாடா நகர் எக்ஸ்பிரஸ் வந்துட்டு ஒரு மணி நேரம் வந்துட்டு தாமதமாக வரும் அப்படி மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம் வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில், சந்தியூர் மல்லூர் சிறநாயக்கன்பட்டி அம்மாப்பேட்டை அயோத்தியாப்பட்டினம் இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க இல்லை இந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடியே போயிருங்க, ஆஃபீஸ் டைமுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். முக்கியமாக வண்டியில் போறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க, காரில் போறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காம போட்டு போங்க. இப்போ அடுத்ததான் இன்னைக்கான கேள்வி, நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் என்ன அப்படின்னா, ஒரு கையில் உள்ள எலும்புகளின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு, மனித கையில் உள்ள எலும்புகளின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ணி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை உங்களோட பதிலை பதிவு பண்ணிடுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பதினோட பேரும் ஊருமே சொல்லப்படும். இப்போ அடுத்ததாக தில்லிபுடைய வாண்டட் வாய்ஸ் சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு ஜெய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: நம்ம விளாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
2: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
1: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திரமா ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
5: இப்போ நம்மளோட தமிழகத்தில் நடந்து முடிஞ்சு இல்லையா பிளஸ் டூ தேர்வு. இதுக்காக வந்துட்டு தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக நாளையிலேருந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிடப்பட்டிருக்குது. இது பற்றின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். என்ன உங்கள் சத்யா, நடந்து முடிஞ்ச பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகள் கடந்த மே மாதம் 8ஆம் தேதி வெளியான நிலையில் மாணவர்களுக்கான தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் நாளையிலிருந்து வழங்க தலைமை ஆசிரியர்களுக்கு வந்து உத்தரவிடப்பட்டிருக்குது. தமிழகத்தில் 800,000+ மாணவ மாணவிகள் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் பங்கேற்று இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்காக தேர்வு முடிவுகள் கடந்த மாதம் 8ஆம் தேதி வந்துட்டு வெளியிடப்பட்டிருந்துச்சு. மாணவர்களுக்கான தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை நாளையிலிருந்து அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர்கள் விநியோகம் செய்ய தேர்வுத்துறை வந்துட்டு உத்தரவிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தலைமை ஆசிரியர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட யூசர் ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தி அந்தந்த பள்ளிகளில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் தற்காலிக மதிப்பெண் பட்டியல்களை பதிவிறக்கம் செஞ்சு பிரிண்ட் செய்து அதை மாணவர்களுடைய பெயர் உள்ளிட்ட தகவல்களை சரிபார்த்து கையொப்பமிட்டு வழங்க அறிவுறுத்தப்பட்டிருக்குது. பிழைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா திருத்தி மாணவர்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அது குறித்து தேர்வுத்துறைக்கும் வந்துட்டு தகவல் அளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு உத்தரவிடப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதாவது வந்துட்டு பிளஸ் டூ முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்துட்டு மதிப்பெண் சான்றிதழ் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் வந்துட்டு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நாளைக்கு நீங்கள் போயிட்டு என்ன ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய மதிப்பெண் சான்றிதழை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. அந்த மதிப்பெண் சான்றிதழ் மூலமாக நீங்கள் உங்களுடைய உயர்கல்விக்காகவும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்றைக்கி ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா பிரசாந்த். அவங்க வந்துட்டு பெரிய சாத்தப்பாடி பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே பிரசாந்த். உங்களுக்கு இன்றைக்கி நாள் மாதிரியே எல்லா நாளுமே செம்ம சூப்பராக ஜாலியாக செம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கணும்னு நீங்கள் என்ன விஷயங்களும் அச்சீவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக அந்த விஷயங்கள் எல்லாமே அச்சீவ் பண்ணணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததாக உங்களுக்காக பிளேஸுடைய தனானே நானே சாங் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787707178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்கு அந்த சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டத சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும்போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைனு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவுல இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா அதை சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரிவா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பசுமை பாதுகாப்பே உலகின் அடித்தளம்.
1: பொது நலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நீங்கள் சங்ககிரியை சேர்ந்தவர்களாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்துட்டு மின் நுகர்வுகள் பற்றின குறைதீர் கூட்டம் வந்து நடந்துச்சுன்னா பரவாயில்ல, என்னோடய சந்தேகங்களை தீர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இப்போ வந்துட்டு அந்த குறைதீர் கூட்டம் நடக்கப் போகுது. என்றைக்குன்னா நாளைக்கு வந்துட்டு நடக்கப் போகுது சங்ககிரியில். நாளைக்கு வந்துட்டு மின் நுகர்வுகளுக்கான குறைதீர் கூட்டம் நடக்கப் போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. சங்ககிரி கோட்டை மின்வாரியம் சார்பில் செயற்பொறியாளர் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சங்ககிரி கோட்டை மின்வாரியம் சார்பில் மின் நுகர்வோர்களுக்கான குறைதீர் கூட்டம் சங்ககிரி விஎன் பாளையம் மின்வாரிய அலுவலக வளாகத்தில் நாளைக்கு அதாவது 13 காலையில் 11 ஸ்டார்ட் ஆக இருக்குது அப்படின்னு, இது வந்துட்டு காலை 11 ஒரு மணி வரைக்குமே நடக்கிறது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டத்தில் சங்ககிரி மின் கோட்டத்திற்கு உட்பட்ட மின் நுகர்வோர்கள் மற்றும் மின்சாரம் சம்பந்தமான குறைகளை நீங்கள் தெரிவித்துக் கொள்ளலாம் அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது உங்களோட குறைகள் இல்லை உங்கள் சந்தேகங்கள் வந்துட்டு நீங்கள் தீர்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நாளைக்கு வந்துட்டு இந்த கூட்டம் நடக்க போது நீங்கள் போய் உங்களோட சந்தேகத்தை தீர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு அப்டேட் தாங்க கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, சூரியனுடைய ஆற்றல் இருக்கு இல்லையா, அதை பூமியில் உருவாக்கக்கூடிய உலகத்துடைய மிகப்பெரு அணுக்கரு இணைவு உலையை வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க. இதோடைய இறுதிக்கட்ட பணிகள் எல்லாமே முடிஞ்சு இப்போ உற்பத்தியை நோக்கி போயிட்டு இருக்குது அப்படி மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்குது. பிரான்ஸில் கட்டுப்பட்டு வரக்கூடிய இந்த மின்சார அந்த அணு உலை வந்து 100 மில்லியன் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை உண்டாக்கி எல்லையற்ற மின்சாரத்தை தயாரிக்க முடியும் அப்படின்னும் ஐரோப்பிய ஒன்றியம், இந்தியா, சீனா, ரஷ்யா, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் இதை செயல்படுத்தி வந்துட்டுருக்காங்க அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 5 to 6 ஒளிபரப்பாகக்கூடிய இது வாலிப வயசு நிகழ்ச்சி கேளுங்க குரு. அவங்களோட உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள், சோஷியல் மீடியா ட்ரெண்டிங், இது மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு சேர்த்துருக்காரு. ஸோ மறக்காமல் கேளுங்க இது வாலிப வயசு நிகழ்ச்சி. இப்போ அடுத்ததாக இன்னைக்கான 8 நமக்குள்ள நிகழ்ச்சியோட தலைப்பு என்னென்னா, சுய தொழில் தொடங்குவதில் ரிஸ்க் உள்ளதா முன்னேற்றம் உள்ளதா, சுய தொழில் தொடங்குவதில் ரிஸ்க் உள்ளதா முன்னேற்றம் உள்ளதா அப்படிங்கிறத இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 8 நமக்குள்ள நிகழ்ச்சியில் சத்யா என் கூட. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக மார்டின் கார்டினுடைய குண்டு குழி சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ மழையால நெற்பயிர்கள் வந்துட்டு சேதம் அடைஞ்சிருக்குது. அதுக்காக வந்துட்டு 8 விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. மேட்டூர் நவப்பட்டி ஊராட்சியில் மழையால நெற்பயிர்கள் சேதம் அடைஞ்சிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வேளாண் துறை சார்பில் இழப்பீடு வழங்கப்பட்டிருக்குது. கொளத்தூர் ஒன்றியம் நவப்பட்டி ஊராட்சியில் 1062 ஏக்கர் நிலம் வந்துட்டு இருக்குது. இதில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இறுதியில் 100 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் நெல் சாகுபடி வந்துட்டு செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த அக்டோபர் மாதம் நெல் அறுவடைக்கு சில வாரங்களே இருந்துட்டு வந்துச்சு. இந்த நிலையில் கடந்த அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி 16.8, 21ஆம் தேதி 10.6, 22ஆம் தேதி 67.4 மில்லிமீட்டர் மழை வந்துட்டு நவப்பட்டி பகுதியில் பெஞ்சிருக்குது. தொடர் மழையால் தண்ணீர் வெளியேற வழி இல்லாமல் நெல் நிலங்களில் தேங்கி பயிர்கள் வந்துட்டு அழுக ஸ்டார்ட் ஆகியிருக்குது. அதிகபட்சமாக 33% வந்துட்டு பாதிக்கக்கூடிய பகுதிகளில் சேலத்துடைய மாவட்ட ஆட்சித்தலைவருடைய நேர்முக உதவியாளர் வந்துட்டு பார்வையிட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா நடந்த விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் நவப்பட்டி விவசாயி நாகராஜ் மலையாள நெற்பயிர்கள் சேதமடைஞ்சிருக்கூடிய விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வலியுறுத்தியிருக்காரு. இதில் வந்துட்டு 5.8 ஏக்கர் நிலத்தில் 33% பாதித்த நெற்பயிர் சாகுபடிகளை வந்துட்டு செஞ்ச பன்னீர்செல்வம், காலமேகம், கௌதம், அதுக்கப்புறமா கலைச்செல்வி, ராமு உட்பட 8 விவசாயிகளுக்கு வேளாண் துறை சார்பில் 78,300 ரூபாய் வந்துட்டு இழப்பீடு வழங்கப்பட்டிருக்குது. அந்த தொகை விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் வரவும் வைக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் தொடர்ந்து நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா தினேஷ்குமார். அவங்க வந்துட்டு தம்மநாயக்கம்பட்டி பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை நாளைக்கு கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தினேஷ்குமார். உங்களுக்கு நாளைக்கான நாள் செம சூப்பராக ஜாலியாக செம வைபாக இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.

உங்களோட வாழ்க்கையில அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கணும். நீங்க என்ன விஷயங்களை அச்சீவ் பண்ண நினைச்சீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா நீங்க அச்சீவ் பண்ணணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி உங்க லைஃப்ல எல்லா நாளுமே செம்ம சூப்பரா இருக்கணும். இதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து பர்த்டே விஷஸோ இல்ல வெட்டிங் ஆனிவர்சரியோ பண்ண பண்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணணும் யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் நீங்கள் வந்துட்டு யாருக்கு விஷ் பண்ணணும்னு சொல்கிறீங்களோ அவங்க வந்துட்டு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணணும் யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிற தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்தது உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோன FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: வாகை சூடவா,
2: வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8

0: கேட்டு சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே வந்துட்டு இப்போ ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நாங்கள் சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, இப்போ எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோடைய தலைப்பு இன்னைக்கு என்ன அப்படிங்கறதுதான். இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னா, சுய தொழில் தொடங்குவதில் ரிஸ்க் உள்ளதா முன்னேற்றம் உள்ளதா. சுய தொழில் தொடங்குவதில் ரிஸ்க் உள்ளதா முன்னேற்றம் உள்ளதா அப்படிங்கறதா இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட. இப்போ அடுத்ததா அதே மாதிரி நீங்கள் நம்ம நிகழ்ச்சி பார்த்தனா ஃபீட்பேக், நம்ம எட்டு திக்கும் நிகழ்ச்சி பார்த்தனா ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா, அதேமாரி நம்மளோட நிலை என்னான்னா 9787070178 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததா உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
2: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
1: எஸ், இன்னைக்கான கேள்வியா சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, ஒரு கையில் உள்ள எலும்புகளின் மொத்த எண்ணிக்கை என்ன. ஒரு கையில் உள்ள எலும்புகளின் மொத்த எண்ணிக்கை என்ன அப்படிங்கறதான் இன்னைக்கான கேள்வியா இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் 30. இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், ருக்மணி பாட்டி தாதக்கா பட்டியில இருந்தும், ஸ்ரீஜாக்கா தாதக்கா பட்டியில இருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலையில இருந்தும், காசு விஸ்வநாதன் அண்ணா செம்மாண்டப்பட்டியில இருந்து இந்த கேள்விக்கான பதில சரியா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வேல்முருகன் அப்புறம் வந்துட்டு வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியில இருந்தும், அதே மாதிரி ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியில இருந்துமே இந்த கேள்விக்கான பதில சரியா சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோன எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரியே நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, மறக்காம நம்ம சோன எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலை 7 மணியிலிருந்து 9 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலை 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமை சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுடைய பதில மறக்காம பதிவு பண்ணுங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் கிட்டிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா பாபாய் நேர்களே, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்க போறீங்க. இந்த 2 மணி நேரம் திவாகர் உங்களோட ஜாலியாக பேசிட்டு விளையாட வந்துட்டேன். எல்லோருக்கும் அருமையான காலை வணக்கம் மைடியர் மக்களே. இந்த ஒரு அற்புதமான காலை நேரத்தில் உங்களோட ஜாலியாக பேசிட்டு விளையாடுறது நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் உங்களோட விளையாடுறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். அந்த விளையாட்டோட பெயர் என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி, வாகை சுடுவால நீங்க பொதுவாக விளையாடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கால் பண்ணணும். 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி திவாகர் என் கூட நீங்கள் ஜாலியாக விளையாடலாம். அதாவது இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் கால் பண்ணணும். இன்றைக்கி உங்களோட விளையாடுறதுக்காக ஒரு சூப்பரான செமையான விளையாட்டு தான் கொண்டு வந்திருக்கேன். அந்த விளையாட்டோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக சொன்னால் அவுட்டு, கரெக்டாக சொன்னால் அவுட்டு அப்படிங்கிற விளையாட்டு தான் இன்றைக்கி நம்ம விளையாட போகிறோம். இந்த விளையாட்டோட விதிமுறைகள் என்னென்னா, உங்கள்கிட்ட நான் ஒரு சில கேள்விகள் கேட்பேன், அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் பதில் சொல்லக்கூடாது, அதுக்கு தவறான பதிலாக நீங்கள் சொல்லணும், கரெக்டான பதிலாக சொல்லக்கூடாது. உதாரணத்துக்கு இப்போ கைகளில் எத்தனை விரல் இருக்குது அப்படின்னு கேட்டால் 30 விரல் இருக்குது அப்படின்னு சொல்லணும். கைகளில் எத்தனை விரல் இருக்குதுன்னு கேட்டால் 30 விரல் இருக்குன்னு தான் சொல்லணுமே தவிர, கைகளில் எத்தனை விரல் இருக்குதுன்னு கேட்ட கேள்விக்கு இட்லி சாப்பிட்டேன் தோசை சாப்பிட்டேன் தான் சொல்லக்கூடாது. இன்றைக்கி இந்த விளையாட்டு தான் நம்ம விளையாட போகிறோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது பார்க்குறேன் கூட விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
2: பாடலுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில்
1: நினைஞ்சு உங்களோட நான் இந்த கரெக்டா சொன்ன அவுட் அப்படிங்கிற ஒரு சூப்பரான இந்த சூப்பரான விளையாட்டை விளையாடுறேன்.

0: Son me taiso que pe.
1: ¿Qué
0: pasa, mamá?

0: வச்சிருந்த.
1: நன்றி, நமஸ்காரம், நமஸ்தே.
2: நம்ம சேலத்துல எனக்கு ஏதாவது ஜாப் இருந்தா சொல்லுப்பா.
3: நானே உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் கனி. நம்ம சேலத்துல டிஆர் எஜுகேஷனல் சர்வீஸ் அப்படிங்கிற கம்பெனில அகாடமிக் கவுன்சிலர் வாய்ஸ் ப்ராசஸருக்கு வேகன்ட் போயிட்டு இருக்குது. பெண்களுக்கு மட்டும் சம்பளம் 10,000 இருந்து பிளஸ் இன்சென்டிவும் இருக்கான். டைமிங் மார்னிங் 9:30 இருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும்.
2: அப்படியா? அவங்க நம்பர் சொல்லுப்பா.
3: 7070708252. உடனே கால் பண்ணு.

0: சோனாயம் 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.
1: வணக்கம், என்னுடைய பெயர் டாக்டர் கே கர்லின் எபி. நான் ஜெர்னஸ் எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ன்ற ஆர்கனைசேஷனை வந்து நான் பாஸ்ட் 25 இயர்ஸாக சேலத்தை மையமாக கொண்டு நான் நடத்தி கொண்டு வருகின்றேன். இப்போ ஜெர்னஸ் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொன்னதானே, ஸ்கில் ட்ரைனிங்ல வந்து நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்ல வந்து தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் TNSDC மூலமா அவங்க நமக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க. சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நான் ஒரு ட்ரைனிங் பார்ட்னர் TPI எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இதன் மூலமாக படித்த படிக்காத பெண்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். TNSDC-ல வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு DSR, அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ். டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து குவாலிபிகேஷன் மினிமம் 10th ஸ்டாண்டர்ட், 10th வரைக்கும் படிச்சிருந்தா போதும். அவங்களுக்கு ஒரு பொருளை வந்து எப்படி நம்ம வந்து இன்னொரு இடத்துல நம்ம சேல்ஸ் பண்றோம், அது எப்படி டெக்னிக்கலா நம்ம பேசுறோம், கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கும் இங்கிலீஷ்ல நம்ம நல்லா பேசுறோம், ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் அதுலயும் பேசிக்கா அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுத்து தெரியப்படுத்துறோம். சில இடத்துல பாருங்க, பணம் கொடுத்து படிக்க முடியாது, அவங்களுக்குலாம் இந்த கவர்மெண்ட் வந்து அவங்க காசை வந்து ஃப்ரீயாவே கொடுத்து படிக்க வச்சு, அது மட்டும் இல்லாமல் டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் சொல்லி ஸ்டைஃபன் தராங்க. பர் டேக்கு 100 ரூபீஸ் வந்து என்ன பண்றாங்க, ஸ்டைஃபன் தராங்க. இப்ப DSR வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்னா அதுல வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் வருது, பேசிக்கா ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் வருது, சேல்ஸ் மாடல் வருது, அதுல ஃபயர் அண்ட் சேஃப்டி ஹெல்த் டிப்ஸ் இந்த மாதிரி நிறைய எல்லாமே வந்துட்டு, லாஸ்ட் இன்டர்வியூ ஸ்கில்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், க்ரூமிங், கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் முடிச்ச உடனே ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும். அந்த அசஸ்மெண்ட் முடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும். அந்த சர்டிபிகேட்டை வந்து நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இன் கேஸ் அவங்க நிறைய படிச்சிருந்தாங்கன்னா அடிஷனல் குவாலிபிகேஷன் என்ன பண்ணிக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அந்த சர்டிபிகேட்ல வந்து கவர்மெண்ட் முத்திரை போட்ட சர்டிபிகேட், அது மட்டும் இல்லாமல் அந்த சர்டிபிகேட்டை வச்சு நம்ம டிக்ல போய் நம்ம லோனும் வாங்கிக்கலாம். லோன் வந்து நமக்கு என்ன தொழில் நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அந்த தொழிலுக்கு ஏத்த மாதிரி லோன்ஸ் வந்து 1,50,000 அவங்களுக்கு கொடுக்கறாங்க. அதுல சப்சிடியும் இருக்கு, சப்சிடி வந்து 30% நம்ம கட்டவே வேணாம். அந்த மாதிரி வந்து இவ்ளோ சலுகைகள் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்கில் ட்ரைனிங்கும் கொடுத்து இந்த சலுகையும் கொடுக்கறாங்க. இதனுடைய டியூரேஷன் வந்து உங்களுக்கு 470 hours 45 days வரும். அந்த 470 hours முடிக்கிறதுக்குள்ளார அவங்களுடைய ஸ்கில்லே வேற மாதிரி போயிடும். அவங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் கொடுத்து மைக்க கொடுத்து பேச சொல்லி, அது இல்லாம பிரசன்டேஷன் PPT எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பண்ணி கொடுத்து அவங்க வந்து ப்ரொஜெக்டர்ல வந்து PPT ல வந்து பிரசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணி போடுவாங்க. அந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுவாங்க. அதே மாதிரி முடிச்ச உடனே நாங்களே வந்து உங்களுக்கு ஒரு ஜாப் ஃபேர் வைக்கிறோம். அந்த ஜாப் ஃபேர்ல நிறைய கம்பெனிஸ் வராங்க, அவங்களுடைய திறமைகளை பார்த்து எந்தெந்த போஸ்டிங்கோ அதுக்கேத்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட்லயும் டை அப் பண்ணிருக்கோம். எம்ப்ளாய்மெண்ட்ல ஜாப் ஃபேர் வரக்கப்ப எங்களுக்கு இந்த மாதிரி முடிச்ச கேண்டிடேட்ஸ் இருக்கான்றப்ப அவங்க அதுக்கேத்த மாதிரி கம்பெனிஸையோ ஆபீசஸையோ என வர வச்சு அந்த இடத்துல வந்து அவங்க இன்டர்வியூ பண்ணி எடுத்துக்கிறாங்க. சோ இந்த வாய்ப்பை வந்து யாருமே நழுவ விடாதீர்கள், பயன்படுத்தி கொள்ளுங்க. இது எத்தனை பேர் தம்மா யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்க ஏன் இத சோனா FM ல இருந்து சொல்றோம் அப்படினு கேட்டிங்கன்னா, இத கேக்குறவங்க இத தெரிஞ்சுகிட்டு நீங்களும் இத வந்து என்ன செஞ்சுக்கோங்க, பயன்படுத்திக்கோங்கன்றதுக்காக தான் நாங்க இந்த அளவுக்கு சோனா FM ல வந்து உங்களுக்கு வந்து நாங்க தெரியப்படுத்துறோம்.
0: சோனா FM 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.

0: என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
2: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடவாவில் ஒரு சூப்பரான விளையாட்டு தான் மக்களை விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக சொன்னால் அவுட்டே. உங்ககிட்ட நான் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்பேன். அந்த கேள்விக்கு வந்து நீங்கள் பதில் சொல்லணும். அந்த பதிலை நீங்கள் தவறான பதிலாக மட்டும்தான் சொல்லணும். சம்மந்தமே இல்லாமல் சொல்லக்கூடாது, தவறான பதில் மட்டும்தான் சொல்லணும். அப்படி கரெக்டான பதில் சொன்னால் என்ன துவாக்கர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவுட் ஆயிருவீங்க. இப்போ இந்த விளையாட்டை நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் இருந்திருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் ருக்குமணி பாட்டி, எப்படி இருக்கீங்க? சரிங்க பாட்டி, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா?
2: சரியா சொன்னா அவுட்.
1: ஆமா, சரியா சொன்னா அவுட். சரியா மட்டும் சொல்லிடாதீங்க, அவுட் ஆயிருவீங்க. சரி பாட்டி, விளையாடலாமா? பாட்டி விளையாடுவோமா? ஓகே. சூரியன் எந்த திசையில உதிக்கும்? மேற்கா. வாரத்துல எத்தனை நாள்?
2: பத்து.
1: ஓகே. கோழி எப்ப வந்து எத்தனை முட்டை இடும்? ரெண்டே ரெண்டு முட்டை தான் இடும். தமிழ்நாட்டோட தலைநகரம் என்ன? பாட்டி
2: சேலம்.
1: சூப்பர் சூப்பர் பாட்டி, அருமையா நீங்க. நன்றி பாட்டி.
2: நன்றி.
1: தாதுகாப்பட்டியில இருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி சிறப்பா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி பாட்டி. இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கீங்க. அது பார்க்குற என்னுடன் உங்களுக்காக சூப்பரான பாட்டு தான் வந்துட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே. இன்னும் நம்ம நிறைய நேரங்கள் கூட பாடலுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் நினைஞ்சி விளையாடுவோம். உங்களுக்காக சூப்பரான பாட்டு தான் வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க. MJ, yeah?

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: 70 years of legacy. Eco-friendly campus. Experiential learning. Leadership development. Learning beyond books. Caring faculty. Ellame irukra ore school. Sonavalliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaingaloda future beautiful ah design panna Sonavalliyappa Public School. TPT Main Road, Junction, Salem. Contact 9445-9160.
3: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
4: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
3: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டத சாப்பிட கூடாதா?
4: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
3: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
4: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
3: அப்படியே சொல்ற, சரிவா ட்ரை பண்ணலாம்.
5: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
6: இயற்கை வளங்களின் பாதுகாப்பு மனித முன்னேற்றத்தின் அவசியமான அடித்தளம்.
7: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.
8: FM 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
9: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டு தாலியாக விளாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடவால நம்ம என்ன விளையாட்டு விளாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக சொன்னா அவுட்டு அப்படிங்கிற ஒரு சூப்பரான விளையாட்டு. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படும், அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும். அந்த பதில் வந்து கரெக்டான பதிலாக இருக்கக்கூடாது, தப்பான பதிலாக மட்டும்தான் இருக்கணும். சம்மந்தமே இல்லாமல் பதில் சொல்லக்கூடாது. சம்மந்தமே இல்லாமல் பதில் சொன்னீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே அவுட் பண்ணிடுவேன். இந்த விளையாட்டு தான் நீங்கள் நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 9717010078 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா துபாகர் என் கூட ஜாலியாக பேசிட்டு விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் நினைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
10: இனிய நாட்களை வணக்கம். வேலூர் மாவட்டம் கட்டடையில் இருந்த சந்திரசேகர் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
9: நான் சூப்பரா இருக்கேன் சந்திரசேகர் அண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப அற்புதமா போயிட்டு இருக்கு, சூப்பரா போயிட்டு இருக்கு.
10: ரொம்ப சந்தோஷம். இதை கேட்க வந்தீங்க,
9: அதானா இன்னைக்கு விளையாட்டு விளையாடலாமா அப்படின்னு கேட்க
10: வந்தேன். கண்டிப்பா கண்டிப்பா விளையாடலாம். அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு நம்ம ஊர்ல கிளைமேட்ல? மழை பெஞ்சுதானே?
9: இல்லைங்கண்ணா, அங்க மழை பெஞ்சதுங்களா?
10: உங்களுக்கான
9: முதல் கேள்வி, இட்லி எதுல செய்வாங்க?
10: கல்லுல செய்வாங்க.
9: கல்லுலயா? இங்கே பெரும்பாலும் இட்லி அப்படிதானே இருக்கும்.
10: சரி,
9: தோசை கல்லில்
10: செய்வாங்க.
9: ஓகே. சாம்பார்ல என்ன போடுவாங்க?
10: சாம்பார்ல சர்க்கரையை போடுவாங்க.
9: சர்க்கரையா? சூப்பரண்ணா. மீன் எங்க இருக்கும்?
10: மீன் நிலத்துல இருக்கும்.
9: மரத்துல என்ன இருக்கும்?
10: மரத்துலயா? மரத்துல மனிதர்கள் வாழ்வாங்க.
9: சூப்பர். தேனி என்ன தரும்? மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கறையுடன் உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு கேட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்னைக்கு அந்த விளையாட்டை விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இது வாக்கறையுடன்.

அதெல்லாம் கோல்டன் டேஸ்ல மச்சான். ஸ்ட்ரீட் ஃபைட்ஸ், கிரிக்கெட், பப்ஜி, டீ கடை, ஸ்னீக் அவுட்ஸ் அண்ட் நைட் ரைட்ஸ். இதெல்லாம் என்னைக்கும் மறையாத, என்னைக்கும் மறக்காத, எப்போதும் நம்ம கூட இருக்க

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்குறவங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அற்புதமான விளையாட்டு. இந்த விளையாட்டோட பெயர் தான் வந்து கரெக்டாக சொன்னால் அவுட்டே அப்படிங்கிற விளையாட்டு. உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு நீங்கள் என்கிட்ட பதில் சொல்லணும். அந்த பதிலில் தவறான பதிலாக மட்டும்தான் சொல்லணும். அப்படி கரெக்டாக சொன்னால் அவுட் ஆயிடுவீங்க. இப்போ இந்த விளையாட்டை நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரஞ்சிருக்காரு, அவர் கூட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் நம்பி, நான் கஸ்தூரி பேசுகிறேன், சொல்லுங்க.
1: கஸ்தூரி அண்ணா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்குங்க. நீங்கள் சௌகரியமாக இருக்கிறீங்களா?
1: நான் சூப்பராக அருமையாக இருக்கேன் கஸ்தூரி அண்ணா.
2: ரொம்ப சந்தோஷம்ங்க. சரிங்க, சொல்லுங்க
1: கஸ்தூரி அண்ணா. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம்னு தெரியுமா?
2: சம்பந்தமே
1: இல்லாம பதில் சொல்லக்கூடாது, தவறான பதில் மட்டும்தான் சொல்லணும். கண் எதுக்காக இருக்குன்னா, கண்ணு சாப்பிடறதுக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லணும். சூப்பர் அண்ணா. அடுத்து மூக்கு எதுக்காக இருக்கு?
2: வந்து மூக்கு சாப்பிடுறதுக்காக இருக்குது.
1: ஓகே, காலையில எழுந்திருச்ச உடனே என்ன பண்ணுவான், என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட்?
2: காலையில எழுந்திருச்ச உடனே மறுபடியும் மீண்டும் படுத்துவாங்க.
1: ரெண்டு ரெண்டு கூட்டினா எத்தனை
2: அண்ணா? ரெண்டு
1: ரெண்டு ரெண்டும் கூட்டினா என்ன வரும்?
2: ரெண்டு ரெண்டும் கூட்டினா அஞ்சு வரும்.
1: யானை எங்கண்ணா இருக்கு? யானை எங்க வாழும்? அதாவது இந்த பதில்லாம் தவறான பதில் கேக்குறப்ப நமக்கே கொஞ்சம் வினோதமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. பின்ன தேன் என்ன தரும் அப்படின்னு சந்திரசேகர் அண்ணா கேட்டப்ப, தேன் பால் தரும் அப்படின்னா இருப்பாருங்க, வேற லெவல் பதிலுக்கு. அது யானை எங்கண்ணா இருக்கும்னு கஸ்தூரி அண்ணா கேட்டா, அது இங்கதான் எங்கேயா ஊருக்குள்ள இருக்குங்க அப்படிங்கிறாரு. என்னங்க ஏதோ மாடு ஆடுகுட்டி சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மக்களே, நீங்களும் இந்த கரெக்டா சொன்னா அவுட் அப்படிங்கிற விளையாட்டுல விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க. 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா அது பார்க்கறேன் கூட விளையாடலாம். இப்போ உங்களுக்காக அருமையான பாடல் ஒன்று வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கர் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடுவால நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக சொன்னால் அவுட்டு அப்படிங்கிற விளையாட்டு. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறோம், ஆனால் நீங்கள் தவறான பதில் மட்டும்தான் சொல்லணும். சம்மந்தமே எல்லாம் பதில் சொல்லக்கூடாது, தவறான பதில் மட்டும்தான் சொல்லணும். கரெக்டாக சொன்னால் அவுட் ஆயிடுவீங்க. இப்போ நம்ம கூட இந்த விளையாட்டு விளையாடுறதுக்காக ஒரு நேரம் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் தேவாகரனே.
1: வணக்கம் வணக்கம் பாஸ்கரண்ணா, எல்லாரும் சூப்பராக இருக்கும், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: சாப்பிட்டாச்சண்ணா,
1: நீங்கள்
2: சாப்பிட்டீங்களா?
1: சரிங்க பாஸ்கரண்ணா, இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா?
2: என்ன
1: பண்ண முடியும், வாய் எதுக்காக இருக்கு? கடிகாரத்தை எதுக்கு பயன்படுத்துறாங்க? மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க, இது வாக்கர் என்னுடன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக சொன்னால் அவுட் அப்படிங்கிற விளையாட்டு. நான் ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும், ஆனால் அது தவறான பதிலாக மட்டும்தான் இருக்கணும். இந்த விளையாட்டு தான் இன்றைக்கி நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் விளையாடணும்னா கால் பண்ணுங்கள், 107.8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இதை பார்க்குறேன், கூட விளையாடலாம். இப்போ உங்களுக்காக அருமையான பாடல் ஒன்று வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: எல்லாருக்கும் வணக்கம். நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின த வேர்ல்டு மேன் அண்ட் த சி அப்படின்ற புத்தகம். தமிழில் கடலும் கிழவனும் அப்படின்ற புத்தகம் ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். அதாவது வறுமையில் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற முதுமையான மீனவர் ஒருத்தர் இருக்கார். அதாவது தொடர்ந்து 84 நாட்கள் அவர் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாரு ஒரு சின்ன படகில். ஆனால் ஒரு நாள் கூட மீன் கிடைக்கவே இல்லைங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு துணையாக ஒரு 40 நாட்கள் ஒரு சிறுவர் கூட போகிறார். ஒரு கட்டத்தில் சிறுவருடைய பெற்றோர்கள், நீ அந்த தாத்தா கூட போகாத, அவருக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நீ போனீன்னா எதுவுமே கற்றுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் அந்த ஒரு சிறுவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற ஒருத்தர் கூட அடுத்த நாள்லேருந்து போக ஆரம்பிக்கிறார். ஆனாலும் அந்த முதியவர் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்கவே இல்லைங்க. தொடர்ந்து அந்த சின்ன படகெடுத்துட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போய்கிட்டே இருக்கிறாரு. எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணுறாங்க, அதிர்ஷ்டம் இல்லாதவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 84 நாட்கள் அவருக்கு எந்த மீனுமே கிடைக்கல. 85வது நாள் அவர் வந்து படகு எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு பெரிய மீன் வந்து மாட்டுதுங்க, மார்லின் அப்படின்ற வகையை சேர்ந்த மீன். அந்த மீன் ரொம்ப பெருசு, அவருடைய படகு ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த மீனை அந்த கரைக்கு கொண்டு வரதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகுது அந்த மீனை அவர் கரைக்கு கொண்டு வரதுக்கு. இந்த ஒரு கதை எந்த ஒரு விஷயத்தை சொல்ல வருது அப்படின்னா, நமக்கு எதுவுமே கிடைக்கல, அதிர்ஷ்டம் இல்லை, அப்படி இருந்தாலுமே கடைசி வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் கடைசியாக ஒரு பெரிய மீன் சிக்கும் அப்படின்றது தான். அதாவது மீன் அப்படின்றது தான் நமக்கான ஒரு வெகுமதி. நம்ம தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் தன்னம்பிக்கையோடு அப்படின்னா நம்ம கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த கதை வந்து உணர்த்துதுங்க. கட்டாயமாக வாங்கி படிங்க. எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின கடலும் கிழவனும்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம் எல்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது பார்க்குற உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சூடவாவில் நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான விளையாட்டு, கரெக்டாக சொன்னால் அவுட்டு அப்படிங்கிற விளையாட்டு தான் நாம் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கரெக்டாக சொன்னால் அவுட்டு அப்படிங்கிற விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான், கால் பண்ணணும். 9787 7107.8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது பார்க்குறேன் கூட இந்த விளையாட்டை ஜாலியாக விளையாடலாம். இன்றைக்கி இந்த விளையாட்டோட விதிமுறைகள் என்னன்னு சொல்கிறேன். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்பேன், அந்த கேள்விக்கு நீங்கள் என்கிட்ட பதில் சொல்லணும். அந்த பதில் வந்து சரியான பதிலாக மட்டும் இருக்கக்கூடாது, நீங்கள் தவறான பதிலாக மட்டும்தான் சொல்லணும். அதுக்குன்னு நீங்கள் சம்மந்தமே இல்லாத பதிலெலாம் சொல்லக்கூடாது. நான் வந்து உங்கள்கிட்ட இப்போ உங்கள் கைகளில் எவ்வளோ விரல், எத்தனை விரல் இருக்குது அப்படின்னு கேட்டேன்னா அதுக்கான பதிலாக நீங்கள் 20 இல்லை 30 விரல்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து நான் காலையில் இட்லி சாப்பிட்டேன் பூரி சாப்பிட்டேன்னு சொன்னீங்கன்னா விட்டாயிருவீங்க. இந்த விளையாட்டு தான் நீங்கள் நம்ம விளையாண்டுட்டுருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787 7107.8 அப்படிங்கிற நம்பருக்கு. இப்போ வந்து ஒரு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க. அந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பாடல் பிடிச்சிருந்தா பாடலோட கருத்துக்களையும் நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். இப்போ நம்ம கூட இந்த கரெக்டா சொன்னா அவுட் அப்படிங்கிற விளையாட்டை விளையாடுறதுக்காக ஒரு நேரஞ்சிருக்காங்க. அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம் கலை செல்வியக்கா. நல்லா இருக்கா? நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர் கலை செல்வி அக்கா. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டு இருக்கோம்
5: தெரியுமா?
2: இந்த விளையாட்டு நம்ம இன்னைக்கு விளையாடலையே.
5: நீங்க
2: தவறான விடை மட்டும் தான் சொல்லணும். சரியா
5: சொன்னீங்கன்னா
2: விளையாடுவோமா? ஓகே. காகம் என்ன நிறத்துல இருக்கும்? வெள்ளை நிறத்துல இருக்குமா? அப்ப புறா என்ன நிறத்துல இருக்கும்?
5: புறா வந்து எப்படி சொல்றது,
2: கருப்பு நிறத்துல இருக்கும். சரி, சூரியன் எந்த திசையில உதிக்கும்?
5: சூரியன் வந்து மேற்கில் வடக்கில் இப்படி உதிக்கும்.
2: மேற்குல உதிக்குமா வடக்குல உதிக்குமா? ஏதோ ஒரு திசையை சொல்லுங்க. எப்படி ரெண்டு
5: திசை?
2: மேற்கில். ஓகே. வாரத்துல எத்தனை நாள் இருக்கு?
5: வாரத்துக்கு அஞ்சு நாள்.
2: அஞ்சு நாள் போதுமா? சூப்பர் சூப்பர் கலை செல்வி அக்கா, அருமையால எனக்கு ரொம்ப நன்றி அக்கா.
5: ரெண்டு நாள் உங்களுக்கு லீவ் விட்டுறோம்.
2: லீவ் விட்டுறோம், கரெக்ட்.
5: அஞ்சு நாள் வேலை வச்சுட்டு ரெண்டு நாள் லீவ் விட்டுறோம்.
2: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி கலை செல்வி அக்கா. சரி அக்கா,
5: நன்றி நன்றி
2: நன்றி அக்கா, நன்றி
5: நன்றி. தீபாகர்
2: மேட்டூர் வட்டம் மயமுதூர்ல இருந்து கலை செல்வி அக்கா கால் பண்ணி சிறப்பாக விளையாண்டாங்க. ரொம்ப நன்றி அக்கா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திரங்கள். சோனாயகம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. அது பாக்கிறேன். உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: ஐ ஹாஸ்பிடல்
1: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர் பிளாஸ்டிக் சிகிச்சை 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை.
0: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை.
1: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
0: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
1: மேலும் தொடர்புக்கு 7036663333.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற? அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாதன்னு ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைனு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரிவா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பூமியின் பாதுகாப்பு, மனித குலத்தின் பாதுகாப்பு.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடவாவில் ஒரு சூப்பரான செமையான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி, இப்போ நீங்கள் சூப்பரான ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க, இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு. அந்த பாட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பாடல் பிடிச்சிருந்தா பாடலோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707.8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு முறை நம்பர் சொல்கிறேன், 9787701078 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா என் கூட விளையாடலாம். இந்த பாடலோட கருத்துக்களையும் சொல்லலாம். இன்றைக்கி நம்ம வந்து கரெக்டாக சொன்னால் அவுட்டு அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு தவறான பதில் சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் கையில் எத்தனை விரல் இருக்குது அப்படின்னு கேட்டேன்னா, நீங்கள் என்கிட்ட மொத்தமாக வந்து என் கையில் 10 விரல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லணும். அப்படி சொன்னால் அவுட் ஆயிருவீங்க. நீங்கள் வந்து 20 விரல் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இதுதான் இன்றைக்கி என் விளையாட்டை விளையாண்டுட்ருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787707.8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது பார்க்குற என் கூட விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் அணிஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம். நாட்டாமங்கலத்துலேருந்து ராஜேஷ் கண்ணா, எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கண்ணா, எப்பயும் போல உங்களே மாதிரியே. ஓகே அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமாண்ணா?
4: தெரியும்,
3: விளையாண்டுருவோமா?
4: விளையாண்டுலாம்.
3: ஓகே அண்ணா, சூரியன் எந்த பக்கம் மறையும்? மேற்கு திசையில் மறையுமா? கிழக்கில் மறையுமா? ஓகே, யானை எங்க வாழும்? இட்லி குண்டால தோசை சுடுவாங்களா? சூப்பர் சூப்பர் ராஜேஷ் கண்ணா, அருமையா விளாண்டு ரொம்ப நன்றி அண்ணா.
4: வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி.
3: நன்றி அண்ணா, நன்றி. இட்லி குண்டால தோசை ஊத்துனா அது பேர் தோசை இல்லைனா இட்லி. இருந்தாலும் சூப்பராக விளையாண்டிங்க ராஜேஷ் கண்ணா, சாமியாக விளையாண்டிங்க, ரொம்ப நன்றி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவார் நிகழ்ச்சியில் இருந்திருக்கீங்க. இப்போ உங்களுக்காக அருமையான பாடல் ஒன்று வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்,
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது பாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடுவால நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான விளையாட்டு. இந்த விளையாட்டோட பெயர் என்ன தெரியுமா? இந்த விளையாட்டோட பெயர் தான் கரெக்டாக சொன்னால் அவுட்டு அப்படிங்கிற விளையாட்டு. உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்பேன், அந்த கேள்விக்கு நீங்கள் என்கிட்ட பதில் சொல்லணும். ஆனால் அந்த கேள்விக்கான பதிலை வந்து நீங்கள் சரியான பதிலாக சொன்னீங்கன்னா அவுட் ஆகிடுவீங்க, தவறான பதிலாக மட்டும்தான் சொல்லணும். இதுதான் அன்னைக்கான விளையாட்டை நம்ம விளையாண்டுட்டுருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி விளையாடலாம். இன்னொரு டைம் சொல்கிறேன், கரெக்டாக சொன்னால் அவுட்டு அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டுருக்கோம். உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு நீங்கள் தவறான பதில் சொல்லணும். அதாவது இப்போ நான் வந்து கையில் எத்தனை விரல் இருக்குது அப்படின்னு கேட்டால் 20-30 அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இப்போ இந்த விளையாட்டை நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். தருமபுரி மாவட்டம் ஏரிகோடி புட்டியில் எம் ராஜேஸ்வரி பேசுறேன். இவங்க நேச்சரா அனைவரும் எப்படி இருக்கீங்க?
0: எல்லாருமே சூப்பரா இருக்கும் ராஜேஸ்வரி அக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் ரொம்ப நலமா இருக்கோம்.
0: அற்புதம் அக்கா. அக்கா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டு இருக்கோம்
1: தெரியுமா? கரெக்டா சொன்னா அவுட்டா?
0: ஆமா அக்கா, விளையாடுவோமா?
1: விளையாடுவோம்.
0: ஓகே அக்கா. பால் என்ன நிறத்துல இருக்கும்?
1: கருப்பு.
0: மழை வந்தா என்ன தரும்?
1: மழை வந்தா
0: என்ன தரும்? என்ன தரும் மழை வந்தா? என்ன தரும்?
1: எதுமே தராது.
0: ஓகே. இட்லி எப்படி செய்வாங்க?
1: செய்ய மாட்டாங்க.
0: செய்ய மாட்டாங்க. சூப்பர் அக்கா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. நன்றி அக்கா.
1: நன்றி.
0: தருமபுரி மாவட்டத்திலிருந்து ராஜேஸ்வரி அக்கா கால் பண்ணி அற்புதமாக விளையாண்டாங்க. ரொம்ப நன்றி அக்கா, நீங்க நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து நீந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. அது பாக்கரனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் ஒன்று வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க. இன்னும் நம்ம நிறைய நேயர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம். நீங்க கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க, 9787-707-8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா என்னோட இந்த விளையாட்டை ஜாலியாக விளையாடலாம். அதாவது கரெக்டாக சொன்னா அவுட்டு அப்படிங்கிற விளையாட்டை. இப்போ உங்களுக்காக அருமையான சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே. இன்னும் நம்ம நிறைய நேயர்கள் கூட விளையாடுவோம் பாடலுக்கு பிறகு இந்த விளையாட்டை.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடவாவில் நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான விளையாட்டு. இந்த விளையாட்டோட பெயர் தான் கரெக்டாக சொன்னா அவுட்டு அப்படிங்கிற விளையாட்டு விளையாண்டோம். இந்த கரெக்டாக சொன்னா அவுட்டு விளையாட்டோட விதிமுறைகள் என்னவா இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு நீங்கள் தவறான பதில் மட்டும் தான் சொல்லணும், சரியான பதில் சொன்னால் அவுட் ஆயிருவீங்கன்னு சொல்லியிருந்தேன். நிறைய நேர்கள் கால் பண்ணி ரொம்ப உற்சாகமாக சூப்பராக அற்புதமாக விளையாண்டுங்க. கால் பண்ணின் விளையாண்ட அனைத்து நல்ல உலங்களுக்கும் நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். இதே மாதிரி எப்பயுமே உங்களோட ஒத்துழைப்பு கொடுத்துட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியிலேருந்து நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியை பற்றினா கருத்துக்கள் எதாக இருந்தால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். மறக்காமல் கருத்துக்கள் இருந்தால் அந்த நம்பருக்கு அனுப்புங்கள். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் வாகை சுடவா. நன்றி மக்களே, கட்ட மக்களே, பாய் பாய்.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். உலகத்திலேயே வெண்டைக்காய அதிக அளவு உற்பத்தி செய்யக்கூடிய நாடு எது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வெண்டைக்காய் வெப்பமான மற்றும் வெப்பமண்டல பகுதிகளில் பயிரிடக்கூடிய ஒரு பிரபலமான காய்கறின்னு சொல்லலாம். அதனுடைய மென்மையான தன்மை, அதோட சுவைகளை உறிஞ்சக்கூடிய திறன் காரணமா இது வந்து சமையல்ல

பரவலா பயன்படுத்தப்படுது. இந்த பயிர் சீக்கிரமாவே வளரும், அதோட ஒரு பருவத்துல பல முறை அறுவடை செய்ய முடியும். உள்ளூர் மற்றும் சர்வதேச சந்தைகள்ல அதனுடைய தேவை காரணமா பல நாடுகள் வெண்டைக்காய பயிரிடுறாங்க. இந்த நாடுகள்ல ஒரு நாடு உலக அளவுல அதிக அளவு வெண்டைக்காய உற்பத்தி செய்யுது. உலகத்திலேயே வெண்டைக்காய அதிக அளவுல உற்பத்தி செய்யக்கூடிய நாடு வேற எதுவும் இல்லங்க, நம்ம இந்தியா தான். தனக்கு சாதகமான வெப்பமண்டல காலநிலை நிலவரதுனால உலகளாவிய வெண்டைக்காய் உற்பத்தியில இந்தியா பெரும் பங்கை வகிக்குது. இந்தியாவோட பல மாநிலங்கள்ல ஆண்டு ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா வெண்டைக்காய் பயிரிடப்படுது. விவசாயிகள் சின்ன பண்ணைகள்லயும் பெரிய விவசாய நிலங்கள்லயும் வெண்டைக்காய பயிரிடுறாங்க. அன்றாட சமையல்ல வெண்டைக்காயோட அதிக தேவை நாடு ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய பெரும் அளவிலான உற்பத்திக்கு ஆதரவு அளிக்குதுன்னு சொல்லலாம். இந்தியாவை தவிர நைஜீரியா, சூடான் மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகளும் அதிக அளவுல வெண்டைக்காய உற்பத்தி செய்யுது. இந்த நாடுகள்ல வெண்டைக்காய் சாகுபடிக்கு ஏற்ற வெப்பமான காலநிலை நிலவுது. மிதமான மழைப்பொழிவு மற்றும் அதிக வெப்பநிலை இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த பயிர் வேகமா வளருது. வெண்டைக்காய் சாகுபடி காய்கறி விநியோகத்திற்கும் உள்ளூர் பொருளாதாரத்துக்கும் பங்களிக்குது. இந்த நாடுகள் அண்டை சந்தைகளுக்கும் வெண்டைக்காயை ஏற்றுமதி செய்யுது. இந்தியாவில் மேற்கு வங்காளம், ஒடிசா, பீகார் மற்றும் குஜராத் போன்ற மாநிலங்கள் மிகப்பெரிய வெண்டைக்காய் உற்பத்தியாளரா இருக்கு. இந்த மாநிலங்கள் சாகுபடிக்கு உகந்த மண் மற்றும் வெப்பநிலை நிலைகளை வழங்குது. வெண்டைக்காய் செடிகள் சீக்கிரமாவே வளரும் அப்படின்றதுனால மகசூலை பராமரிக்க சீரான அறுவடை தேவைப்படுது. விவசாயிகள் பெரும்பாலுமே வெண்டைக்காய மத்த காய்கறிகளோட சேர்த்து பயிரிடுறாங்க. அறுவடை செய்யப்பட்ட விலை பொருட்கள் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற சந்தைகளுக்கு வழங்கப்படுது. இந்த பயிர் 24 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 30 டிகிரி செல்சியஸ் வரையிலான வெப்பநிலையில சிறப்பா வளரும். மிதமான வெப்பம் வெண்டைக்காய் சீக்கிரமாவே பூக்கறதுக்கும் காய்க்கறதுக்கும் உதவியா இருக்கு. போதுமான சூரிய ஒளி காய்களோட தரத்தை மேம்படுத்துது. மகசூலை தீர்மானிக்கிறதுல வெப்பநிலை ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு சமையல்கள்ல வெண்டைக்காய் பரவலா பயன்படுத்தப்படுது. இது பொதுவா கறிகள், குழம்புகள் மற்றும் பொரித்த உணவுகள்ல தயாரிக்கப்படுது. இந்த காய்கறி அதனுடைய இயற்கையான தன்மையினால சூப்புகளை கெட்டியாக்குது. அதனுடைய பன்முகத்தன்மை உலகளாவிய தேவையை அதிகரிக்குது. என்னங்க, இனிமேட்டு வெண்டைக்காய் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் வாங்குவீங்க இல்லையா? சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாய்மீது
1: குறைபாடா, கவலை வேண்டாம்.
2: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
1: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
2: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
1: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
2: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெய்யனூர் மெயின் ரோட், சேலம்.
1: மேலும் தொடர்புக்கு 7030666333300.

0: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சேலம் மாவட்டம் வெள்ளக்கல்பட்டியிலிருந்து செல்வகிரி இயற்கை பண்ணையிலிருந்து செல்வம் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப இயற்கை பூச்சி விரட்டிக்கு என்னென்ன செடிகள் மரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
2: அதான் பாலுள்ள செடிகளோட இலை, அதே போல வாசனை உள்ள செடிகளோட இலைகள், அது மாதிரி எல்லா இலைகளையும் பொறிச்சு, அத உதாரணத்துக்கு நமக்கு பாலுள்ள செடின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாலச்செடி, எருக்கன் பாலச்செடி, இதெல்லாம் வந்து பாலுள்ள செடிகளா வருங்க. அதே மாதிரி வாசனை உள்ள செடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த நம்ம தீப்பெட்டிக்கு பயன்படுத்துற பீனாரிங்கிற

0: இலைகள் அந்த மரங்கள்,
1: அதே போல புதினா, கொத்தமல்லி, இது எல்லாமே வந்து வாசனை உள்ளது. நொச்சி மரம், இதெல்லாம் ஆசனை உள்ளது. கசப்பு உள்ள இலைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆடாதோட நம்ம வேம்பு, இது எல்லாமே வந்து கசப்புள்ள இலைகளை நோக்கி வரும். இந்த மாதிரி இலைகளை எடுத்து நம்ம வந்து இடிச்சு கோமியத்துல ஊற வச்சு அதை வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா நம்ம தோட்டத்துல இந்த ரெண்டு விதமா இந்த பூச்சி விரட்டி பயன்படும். ஒண்ணு வந்து பூச்சி விரட்டும், பூச்சி கொல்லாது, பூச்சி கொல்லி கிடையாது. இது பூச்சி கொல்லினது வந்து எல்லா பூச்சிகளையும் கொல்றது, அது ரசாயனம் மட்டும்தான் செய்யும். இயற்கையில பூச்சியை தான் விரட்டும், அதனால பூச்சி விரட்டியாகவும் பயன்படுத்துறோம். அடுத்தது இது வந்து பயிர் வளர்ச்சி ஊக்கியாகவும் பயன்படுங்க. இந்த ஸ்ப்ரே பண்ணும் போது செடி மேல இந்த சாறு போய் படும் போது அது பயிரை வந்து நல்லா வளர்ச்சி கொடுக்கும், பயிர் வளர்ச்சி ஊக்கியாகவும் இது பயன்படுதுங்க. இது செய்யலாம். அடுத்ததா வந்து நம்ம வரப்பு ஓரங்கள்ல வாசனை உள்ள செடிகளை வந்து வளர்த்துருங்க. அப்ப அந்த மாதிரி செடிகள் பார்த்தோம்னா புதினா, கொத்தமல்லி, சாமந்தி பூ, இதெல்லாம் வந்து நம்ம வரப்பு ஓரங்கள்ல நட்டோம்னா அது வளர்த்திட்டு வந்தோம்னா அந்த வாசனையினால உள்ள வந்து பூச்சிகள் வர்றது கண்ட்ரோல் ஆகுங்க. அதனால அது அதையும் நம்ம தாராளமா செய்யலாம். அது இல்லாம இந்த வாசனை உள்ள இலைகள் உள்ள செடிகளும் வாசனை தரக்கூடிய செடிகளை வயல்கள் நடுவுலயும் அங்கங்க வைக்கணும். அப்பதான் வந்து அங்கேயும் வாசனை இருக்கும்போது பூச்சிகள், தீமை செய்யும் பூச்சிகளையும் கட்டுப்படுத்த முடியும். இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா செய்யலாம், பெரிய செலவுகள் இல்லாத ஒரு விஷயம். இது நம்ம இயற்கை முறையில செய்ய முடியும்.
2: சோனா FM 107.8 நாம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப வர போறங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில வாசனை செடிகளையும் அதே மாதிரி பூச்செடிகளையும் நம்ம வச்சோம் அப்படின்னா இந்த தீமை செய்யக்கூடிய பூச்சிகள் வந்து அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஹே பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏ பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: நன்றியை போற்று, எதிர்காலத்தை மாற்று.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: சேலம் மாவட்டம் மேச்சேரி வட்டாரம் அமரம் கிராமத்துல இருந்து முத்துராமன் ஐயா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப பூச்சி இருந்தாலும் சரிங்க, பூச்சி இல்லைனாலும் சரி, வயல்கள்ல மருந்துகளை நம்ம தெளிக்கணும். அது இல்லாம இயற்கை முறையில தயாரிக்க கூடிய பூச்சி விரட்டிய நம்ம தெளிச்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்றாங்க. அது என்ன அப்படின்றத கண்டிப்பா நம்ம விவசாய பெருமக்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இது வந்து உதவியா இருக்கும்.
4: பூச்சி இருக்குதோ இல்லையோ, 15 நாளைக்கு ஒரு தடவை நான் மாத்தி மாத்தி கொடுக்கறதுனால என்னுடைய வயல்ல பூச்சி முழுமையா கட்டுப்படுத்துறேன். நான் கையாள கூடிய பொருள் வந்து எல்லாமே பூச்சி சாகாதுங்க. ஆனா இந்த கசுப்பு தன்மைக்கும் அருவறுப்பான வாசனைக்கும் அதுல வந்து பூச்சி உக்காராது, ஓடிடும், எந்த கசுப்பும் அண்டாது. நாம ஒரு பொருளை சாப்பிட்டு வாங்கி எடுக்கிற மாதிரி இருந்தாக்க அதை என்ன பண்ணுவோம், ஒவ்வாமையினால வந்து சாப்பிட மாட்டோம். மற்றும் அதே மாதிரி நான் பயன்படுத்தக்கூடிய இயற்கை பூச்சி கொல்லிகள் எல்லாமே அதனுடைய அந்த கசப்பான சுவைக்கு பூச்சி உக்காறதல்ல, முட்டையிறதல்ல, அறிவியல் பூர்வமா கணக்கு சொல்லியிருக்காங்க. அந்த விதத்தில் நான் சொல்லக்கூடிய அளவு வந்து 1 கிலோ நம்ம உற்பத்தி பண்றதுக்கு எவ்வளவு தண்ணி எடுத்து பயிர் எடுத்துக்கிறதுக்கு, கோதுமை வந்து 1 கிலோ உற்பத்திக்கு 13,000 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறது, மக்காசோளத்துக்கு 3,000 லிட்டர் தண்ணி 1 கிலோ உற்பத்திக்கு, அரிசி 1 கிலோ உற்பத்திக்கு 3,000 லிட்டர் தண்ணி தேவைப்படுது, பால் 1 லிட்டர் நாம வந்து வீடு வந்து சேர்ற வரைக்கும் அதன் வரைக்கும் நம்ம கால்நடைக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணி வந்து 1000 லிட்டர், 1 கப் காப்பிக்கு நாம அருந்தக்கூடிய காப்பிக்கு செலவாகக்கூடிய தண்ணி அளவு 1350 லிட்டர், நாம போடக்கூடிய சட்டை, இந்த சட்டைக்கு வந்து நாம சட்டை பறிச்சு செஞ்சு நூல் நூத்து நம்ம உடல்ல போடுற வரைக்கும் அந்த ஒரு சட்டை வந்து 200 கிராம், இதுக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணியினுடைய அளவு 2,700 லிட்டர் தேவையா இருக்குங்க. 100 கிராம் சாக்லேட் தயாரிக்க 2,400 லிட்டர் தண்ணி தேவை. ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு மனிதருக்கு 1 ஆளுக்கு 54 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. ஊறுகாய் 1 கிலோ தயாரிக்கிறதுனால அவங்களுடைய உற்பத்தி செலவு ஆரம்பத்துல இருந்து இந்த காய் வந்து நமக்கு பலன் கொடுக்கற வரைக்கும் 3,500 லிட்டர், 1 கிலோ மட்டனுக்கு வந்து 16,000 லிட்டர் தண்ணி தேவைப்படுது, 1 கிலோ பீப்புக்கு வந்து 16,000 லிட்டர் தண்ணி தேவைப்படுது, சிக்கன் 1 கிலோ நம்ம உற்பத்திக்கு 6,000 லிட்டர் தண்ணி தேவைப்படுது, வெண்டை உற்பத்திக்கு 5,000 லிட்டர், தேங்காய் உற்பத்திக்கு 2,500 லிட்டர், ஆரஞ்சு பழத்துக்கு ஆரஞ்சுக்கு 1 கிலோவுக்கு 50 லிட்டர் தண்ணி, தக்காளி உற்பத்திக்கு 1 கிலோவுக்கு 140 லிட்டர், உரம் 1 கிலோ தயார் பண்றதுக்கு 140 லிட்டர் தண்ணி தேவைப்படுது, கரும்பு உற்பத்திக்கு 2,400 லிட்டர் தண்ணி தேவைப்படுது, பேப்பர் 1 பக்கம் தயாரிக்க 10 லிட்டர் தண்ணி தேவைப்படுது, சர்க்கரை 1 கிலோ தயாரிக்க 1,400 லிட்டர் தண்ணி.

0: தேவைப்படுது. இது ஆரம்பத்துல பயிர் செய்ததிலிருந்து அறுவடை வரைக்கும் சக்கரை தயாரிப்பிற்கு உண்டான செலவு தான் ஒவ்வொரு பயிருக்கு நான் சொல்றேன். ஒரு முட்டை உற்பத்திக்கு 200 லிட்டர் தண்ணி.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப எந்தெந்த உற்பத்திக்கு எந்த அளவு தண்ணி வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து நம்ம கூட விளக்கமாவே சொன்னாங்க, நம்மளுமே தெரிஞ்சுகிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் சிவக்குமார் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப கோடை கால பருத்தி சாகுபடி பத்தி நம்ம கூட விரிவாவே வந்து சொல்ல போறாங்க. கண்டிப்பா இந்த சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம விவசாய பெருமக்களுக்கும் இது வந்து உதவியா இருக்குங்க. என்னன்றத நம்மளுமே தெரிஞ்சுக்கலாம்.
2: அன்பார்ந்த தமிழக விவசாய பெருங்குடி மக்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நான் உங்களிடம் விவசாயத்தை பற்றி உரையாட உள்ளேன். குறிப்பாக கோடை பருத்தி சாகுபடி என்ற தலைப்பில் நான் உங்களோடு உரையாடுகிறேன். ஏன் பருத்தியை வந்து இவ்வளவு முக்கியமா இந்த கோடை காலத்துல பயிரிடணும் அப்படின்னு நான் சொல்றதுக்கு காரணம் இருக்கணும் இல்லையா? ஏன்னா நம்ம தமிழ்நாடு வறட்சி மிகுந்த மாநிலம். ராஜஸ்தானுக்கு அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் தான் நீர் ஆதாரம் ரொம்ப மிக குறைவு. இந்தியாவிலேயே நம்ம வந்து ராஜஸ்தானுக்கு அடுத்து இருக்கிறோம். மற்ற மாநிலங்கள்லாம் நிறைய தண்ணி இருக்கு. இந்த சூழ்நிலையில ஏன் கோடை பருத்தி சாகுபடி நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் வேணும் இல்லைங்களா? ஒண்ணு, இந்த வருஷம் ஓரளவுக்கு எல்லா இடத்துலயும் நல்லா மழை பெஞ்சிருக்கு. மழை பெஞ்சதுனால ஏரி குளம் குட்டைகள்ல ஓரளவுக்கு தண்ணி இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கிணற்று பகுதிகள்லாம் கூட ஓரளவுக்கு நிறைஞ்சி எல்லா இடத்துலயும் தண்ணி இருக்குது. இப்ப இந்த தண்ணி வந்து நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்துறோம். மழை தண்ணீர் வந்து நம்ம சேமிச்சு வைக்கணும். ஏரி குளங்கள்லாம் பழைய மாதிரி தேங்கி இருந்தாதான் நிலத்தடி நீர் உயரும். அதனால நாம வந்து இந்த மாதிரி சேமிக்கிற நேரத்துல இப்ப கிடைக்கிற தண்ணியை வச்சும் நாம லாபம் ஈட்டுறதுக்கு தகுந்த பயிர் சாகுபடி செய்ய வேண்டும். அதற்கு தான் கோடை பருத்தி சாகுபடி பற்றி பேச உள்ளேன். பருத்தியானது தேவை அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. இந்தியாவில் மக்கள் தொகை அதிகமாக பருத்தியினோட தேவையும் நாமெல்லாம் ஆடை அணியறதுக்கு உண்டான தேவையும் அதிகமாகிட்டே போயிட்டு. குறிப்பாக சொல்லணும்னா நாம் வந்து நம்மளோட இந்திய மக்கள் தொகைக்கு ஒரு 20-30% கூட நம்ம உற்பத்தி பண்ணுற பருத்தி பத்துறதில்லை. அதாவது பருத்தியோட ரசாயன பொருள்களால் உருவாக்கின நைலான், பாலியஸ்டர், நைக்ரா இந்த மாதிரி செயற்கையான நூல்களில் கலந்துதான் இப்போ ஆடைகள்லாம் நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அப்புறம் அந்த குளிர்கால சமயத்திலாம் அந்த வடக்கு பக்கம் மலை பக்கம்லாம் அவங்க அந்த உள் உரோமத்தில் இருக்கிற ஆடையை அணிஞ்சிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா விஸ்கோஸ்னு ஒரு நூல் இருக்கு. அதாவது மரக்கூலை வந்து நூலாக்கி விஸ்கோஸ் துணின்னு சொல்றதுங்க. இந்த எல்லா நூல்களோட பருத்திலைக்கு தான் அதிக முக்கியத்துவம். ஏன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் ஏற்றது, ஒரு கம்பீரமான லுக்கு கொடுக்கும், வெயில் காலத்துக்கு மிகவும் சிறந்தது, பருத்தி ஆடை அணியறப்ப காற்றோட்டம் நல்லா இருக்கும். அதனாலதான் இப்ப விலை அதிகமாகிட்டே வந்துட்டு இருக்குங்க.
1: இப்ப நிறைய நூல்கள் வந்து இருக்கு. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்டு நூல் இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாலிஸ்டர் நூல் இருக்கு. அந்த மாதிரி நிறைய வகைகளை நம்ம சொல்லிட்டே போலாம். ஆனா பருத்தியில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அதிக முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லியிருக்காங்க. அது எந்த மாதிரி வகைகள்ல இருக்கு, பருத்திக்கு ஏன் முக்கியத்துவம் அதிகமா கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.

0: கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி

நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்
2: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: அப்ப என்ன பண்ணுவோம், ஏதாச்சும் மரம் இருந்துச்சுன்னா ஐயோப்பா இந்த மரத்துக்கிட்ட கொஞ்ச நேரம் நின்றுட்டு போலாமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்ப அவ்வளோ வெயில் அடிக்குது. மரங்கள் நீண்ட காலம் வாழக்கூடியதா இருக்கு. 10 இல்ல 100 இல்லங்க 1000 ஆண்டுகள் கூட வாழக்கூடியதா இருக்கு. உறுதியான நடுமரத்துல கிளைகளும் இலைகளுமா விழுங்கறதே நல்ல மரத்தோட இலக்கணம். கீழே இருக்கக்கூடிய வேறு அதை தாங்கி பிடிச்சுக்கும். உலகத்துல எத்தனை மர வகைகள் இருக்கு தெரியுமா? அப்படியே சொல்லிட்டு யோசிக்க வேண்டியதா போயிதா. 100,000 வகையான மரங்கள் பூமி எங்கேயுமே வந்து பரவி இருக்குங்க. ஒரு வருஷத்துல 4 பருவங்கள் மரங்களை கொண்டுதான் கணக்கிடப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள எத்தனை பேருக்குங்க தெரியும் சொல்றேன் கேளுங்க. வசந்த காலம் மரங்கள் துளிர்க்க ஆரம்பிக்கும். கோடை காலம் பூத்து பிஞ்சாகி காய்ச்சி பழுக்கும். இலையுதிர் காலம் பழங்கள் பறிக்கப்பட்டு இலைகளும் உதிர ஆரம்பிக்கும். அடுத்தது குளிர்காலம், இது மரங்கள் ஓய்வெடுக்க கூடிய காலம். இந்த காலத்துல இலைகள் இல்லாம கிளைகள் மட்டும் தனிச்சு நிக்கும். மரங்களை ஏன் பாதுகாப்பா வச்சிருக்கணும்? உயிர் காற்று. 1 ஹெக்டேர்ல இருக்கக்கூடிய வளர்ந்த மரங்கள் ஒவ்வொரு வருஷமும் 45 மனிதர்கள் சுவாசிக்க தேவையான ஆக்சிஜனை தருது. புவி வெப்பம் குறையிறது. புவி வெப்பம் அடையறதுக்கு காரணமான கார்பன் டை ஆக்சைட மரங்கள் சேமிச்சு வைக்கிறதுனால பூமியில வெப்பத்தோட பெருமளவு குறைக்கப்படுது. இயற்கை சுத்திகரிப்பு, காற்றுல இருக்கக்கூடிய அசுத்த வாயுக்களை சுத்தம் செஞ்சு பனியையும் மரங்களே செய்து சூரியனோட வெப்பத்திலிருந்து உயிரினங்களை காப்பதோட மக்கள் நெரிசல் மிகுந்த நகரங்கள்ல மரங்களே ஏர் கண்டிஷனர் போல செயல்படுது. மண் பாதுகாப்பு, மரங்களோட வேர்கள் மண்ணை இறுக பிடிச்சுக்கிறதுனால சத்துள்ள மேல் மண் மழையாலோ காற்றாலோ அரித்து செல்லப்படாம தடுக்கப்படுது. அடுத்தது உயிரினங்களோட இல்லம், பறவைகள் குரங்குகள் பூச்சிகள் போன்ற பல உயிரினங்களுக்கு மரங்களே வீடா அமைது. அகல இலை மரங்கள் ஓக் பீச் போன்றவை இந்த வகையை சேர்ந்ததா இருக்கு. இது குளிர்காலத்துல இலைகளை உதிர்க்கும். இதுல சுமார் 25,000 வகைகள் இருக்கு. அடுத்தது பனை வகை மரங்கள், இதுல 3,000 வகைகள் இருக்கு. இதுல பெரும்பாலும் வெப்பமான இடங்கள்ல வளருது. அடுத்தது ஆண்டு ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா பசுமையோட இருக்கும். இதுல பூ வந்து பூக்கிறது இல்ல. கூம்புகள் மூலமா விதைகளை பரப்பி இனப்பெருக்கம் செய்யுது இந்த கூம்பு வடிவ இலை மரங்கள். என்னங்க மரங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே.

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, இப்ப இருக்க காலகட்டத்துல நம்மளுக்கு ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலே நம்ம தாங்க மாட்டேங்கிறோம். என்னடா நம்மளுக்கு இப்படி இருக்கு அப்படின்னு நினைப்போம். இல்ல, நம்ம பிடிக்காத வேலைக்கு போயிட்டு நம்ம எதுக்கு இதெல்லாம் பண்ணணும், நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கே, நம்ம இதை விட்டுறலாமா அப்படின்னு நினைக்கும் போது, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தரான பிரவீன், அவங்க எம்பிஏ படிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எம்ஏ வந்து இப்ப கரஸ்பாண்டன்ட்ல படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கிராஃபிக் டிசைனராகவும் பணியாற்றிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எடிட்டிங் ஸ்கில்ஸையும் கத்துக்கிட்டு அவங்களோட கிரியேட்டிவ் லெவலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இதோட அவரோட பயணம் முடியல, டிஎன்பிசி எக்ஸாமுக்கும் அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஃப்ரூட் தியரி அப்படின்ற பிராண்ட ஆரம்பிச்சு அவங்களோட ஃபியூச்சர் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சிறப்பு தொடர்ந்து நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க.

0: நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார்.
1: வணக்கம் மேம்.
0: சார், உங்களை பத்தி நானே சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன், இருந்தாலுமே நீங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத நீங்களே சொல்லிருங்க.
1: மேம், என்னோட நேம் பிரவீன். நான் இங்க சேலம் பொனமாப்பட்டில இருக்கேன். இங்க லிட்டில் ஃபிளவர்ல ஹையர் செகண்டரி முடிச்சுட்டு ஜெரம் காலேஜ்ல பிபிஏ கம்ப்ளீட் பண்ணேன். கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்ப கரஸ்பாண்டன்ஸ்ல வந்துட்டு இங்க பாரதிதாசன்ல எம்ஏ ஹிஸ்டரி பண்ணிட்டு இருக்கேன் மேம். பண்ணிட்டு சைட் பை சைடா டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நான் பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னால ஃபேமிலிக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அது சின்ன சின்னதா பண்ணிட்டு இருக்கேன் மேம்.
0: சூப்பர் சூப்பர் சார். அடுத்தது உங்களோட ஜேர்னி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு சார்?
1: என்னோட ஜேர்னி வந்துட்டு இந்த ஃப்ரூட் தியரின்னு எடுத்துக்கிட்டோம்னா, எனக்கு இப்போ ரீசெண்டா தான் இப்ப நான் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்து டிசைனிங் கத்துக்கிட்டேன். நான் ஒரு 3 மந்த்ஸ் கிளாஸ் போய் கத்துக்கிட்டேன். கத்துக்கிட்டு ஒரு 3 மாசம் இன்டர்ன்ஷிப் பண்ணேன். பண்ணிட்டு எனக்கு ஒரு ஆஃபர் ஒன்னு கிடைச்சது ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைச்சது, கண்டினியூ பண்ணிட்டே இருந்தேன். அதுல வந்துட்டு எனக்கு நிறைய கிளைண்ட்ஸ் கிடைச்சாங்க. அவங்க பண்ற பிசினஸும் இந்த மாதிரிதான், எனக்கு அந்த டிசைன் எல்லாம் வரும்போது இந்த மாதிரி தான் அவங்களும் நிறைய எனக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரிதான் எனக்கு இது ஒரு ஐடியா வந்துச்சு, சரி நாமளும் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமேட்டு வீட்லயுமே வந்துட்டு அப்பா மட்டும்தான் ஒர்க் போறாரு, அம்மா ஹேண்டிகேப், நாம ஒரே பையன், நாமளும் ஏதாச்சும் பண்ணணுமே, சேலரி பத்தல ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் சரி நம்ம இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம், சின்னதா ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு பண்ணேன். அதுக்கப்புறம் ஆரம்பிச்சோம். இப்போ ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கோம்.
0: சூப்பர் சார். சின்னதா ஒரு விஷயம் ஆரம்பிச்சு இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா அதை கொண்டுட்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்றத கேட்கவே மகிழ்ச்சியா இருக்கு சார். அடுத்து வந்து எல்லாருக்குமே மறக்க முடியாத நினைவுகள் அப்படின்னாவே அவங்களோட பள்ளி கல்லூரி அனுபவம் தான். அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது?
1: கண்டிப்பா யாராலையும் அது மறக்க முடியாதுதான். அது அது நிறைய கத்துக்கலாம், நிறைய சர்க்கிள் கிரியேட் ஆகும், நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத தாண்டி அது பெருசா எனக்கு எதுவும் இது பண்ணல. காலேஜ் போனோம், ஸ்கூல் போனோம், ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க அப்படின்றத தாண்டி பெருசா எனக்கு அது இது ஆகல. ஏன்னா ஒரே ஸ்கூல்ல படிக்காம 2-3 ஸ்கூல் மாறிதான் படிச்சேன். அதுல எனக்கு அவ்வளவு சாட்டிஸ்ஃபைடாகவும் இல்லை. காலேஜுமே அந்த ஒரு கேம்பஸ் ஸ்கூல்ல மட்டும் இருந்து பண்ணது அது ஓகேதான்.
0: ஓகே ஓகே சார். எல்லாருக்குமே அது ரொம்ப மறக்க முடியாத நினைவா தான் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாவே இருந்திருக்கு அப்படின்றது நல்லாவே புரியுது. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான பிரவீன் அவர்கள் எப்படி வந்து அவங்க காலேஜ் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரூட் தியரி ஆரம்பிச்சாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க, எப்படி அவங்க ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத சில விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டு வாங்க நேர்களே.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: பிரிவினை ஏற்காது. சோனாயம் 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.
1: வணக்கம், என்னுடைய பெயர் டாக்டர் கே கர்லின் எபி. நான் ஜெர்னஸ் எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ன்ற ஆர்கனைசேஷனை வந்து நான் பாஸ்ட் 25 இயர்ஸாக சேலத்தை மையமாக கொண்டு நான் நடத்தி கொண்டு வருகின்றேன். இப்போ ஜெர்னஸ் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொன்னதானே, ஸ்கில் ட்ரைனிங்கில் வந்து நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்கில் வந்து தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் TNSDC மூலமாக அவங்க நமக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க. சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நான் ஒரு ட்ரைனிங் பார்ட்னர் TPI எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இதன் மூலமாக படித்த படிக்காத பெண்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். TNSDC ல வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு DSR, அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ். டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து குவாலிபிகேஷன் மினிமம் 10th ஸ்டாண்டர்ட், 10th வரைக்கும் படிச்சிருந்தா போதும். அவங்களுக்கு ஒரு பொருளை வந்து எப்படி நம்ம வந்து இன்னொரு இடத்துல நம்ம சேல்ஸ் பண்றோம், அது எப்படி டெக்னிக்கலா நம்ம பேசுறோம், கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கும் இங்கிலீஷ்ல எப்படி நம்ம நல்லா பேசுறோம், ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் அதுலயும் பேசிக்கா அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுத்து தெரிய. சில இடத்துல பாருங்க, பணம் கொடுத்து படிக்க முடியாது. அவங்களுக்கு எல்லாம் இந்த கவர்மெண்ட் வந்து அவங்க காசை வந்து ஃப்ரீயாவே கொடுத்து படிக்க வச்சு, அது மட்டும் இல்லாமல் டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் சொல்லி ஸ்டைஃபன் தராங்க. பர் டேக்கு 100 ரூபீஸ் வந்து என்ன பண்றாங்க, ஸ்டைஃபன் தராங்க. இப்ப DSR வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்னா, அதுல வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் வருது, பேசிக்கா ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் வருது, சேல்ஸ் மாடல் வருது, அதுல ஃபயர் அண்ட் சேஃப்டி ஹெல்த் டிப்ஸ் இந்த மாதிரி நிறைய எல்லாமே வந்துட்டு, லாஸ்ட் இன்டர்வியூ ஸ்கில்ஸ், பர்சனாலிட்டி டெவலப், grooming, communications எல்லாம் முடிச்ச உடனே ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும். அந்த அசஸ்மெண்ட் முடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும். அந்த சர்டிபிகேட்டை வந்து நாம என்ன செய்யலாம் கேட்டிங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இன் கேஸ் அவங்க நிறைய படிச்சிருந்தாங்கன்னா அடிஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன பண்ணிக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அந்த சர்டிபிகேட்ல வந்து கவர்மெண்ட் முத்திரை போட்ட சர்டிபிகேட். அது மட்டும் இல்லாமல் அந்த சர்டிபிகேட்டை வச்சு நம்ம டிக்ல போய் நம்ம லோனும் வாங்கிக்கலாம். லோன் வந்து நமக்கு என்ன தொழில் நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அந்த தொழிலுக்கு ஏத்த மாதிரி லோன்ஸ் வந்து அத்தனை லட்சம் அவங்க குடுக்குறாங்க. அதுல சப்சிடியும் இருக்கு, சப்சிடி வந்து 30% நம்ம கட்டவே வேணாம். அந்த மாதிரி வந்து இவ்ளோ சலுகைகள் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்கில் ட்ரைனிங்கும் கொடுத்து இந்த சலுகையும் குடுக்குறாங்க. இதனுடைய டியூரேஷன் வந்து உங்களுக்கு 470 hours, 45 days வரும். அந்த 470 hours முடிக்கிறதுக்குள்ளார அவங்களுடைய ஸ்கில்லே வேற மாதிரி போயிடும். அவங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் கொடுத்து மைக்க கொடுத்து பேச சொல்லி, அது இல்லாம பிரசன்டேஷன் PPT எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பண்ணி கொடுத்து, அவங்க வந்து ப்ரொஜெக்டர்ல வந்து PPT ல வந்து பிரசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணி போடுவாங்க. அந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுவாங்க. அதே மாதிரி முடிச்ச உடனே நாங்களே வந்து உங்களுக்கு ஒரு ஜாப் ஃபேர் வைக்கிறோம். அந்த ஜாப் ஃபேர்ல நிறைய கம்பெனிஸ் வராங்க, அவங்களுடைய திறமைகளை பார்த்து எந்தெந்த போஸ்டிங்கோ அதுக்கேத்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட்லயும் டை அப் பண்ணிருக்கோம். எம்ப்ளாய்மெண்ட்ல ஜாப் ஃபேர் வரக்கப்ப எங்களுக்கு இந்த மாதிரி முடிச்ச கேண்டிடேட்ஸ் இருக்கான்றப்ப அவங்க அதுக்கேத்த மாதிரி கம்பெனிஸையோ ஆபீசஸையோ என வர வச்சு அந்த இடத்துல வந்து அவங்க இன்டர்வியூ பண்ணி எடுத்துக்கிறாங்க. சோ இந்த வாய்ப்பை வந்து யாருமே நழுவ விடாதீர்கள், பயன்படுத்தி கொள்ளுங்க. இதை எத்தனை பேர் தான் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க ஏன் இதை சோனா FM ல இருந்து சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை கேட்கறவங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இதை வந்து என்ன செஞ்சுக்கோங்க, பயன்படுத்திக்கோங்கன்றதுக்காக தான் நாங்க இந்த அளவுக்கு சோனா FM ல வந்து உங்களுக்கு வந்து நாங்க தெரியப்படுத்துறோம்.
0: சோனா FM 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.
2: வணக்கம், நான் ராஜீவ், டால்மியா போர்டில் இருந்து. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
3: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
4: எல்லாருக்கும் வணக்கம், நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின த வேர்ல்டு மேன் அண்ட் த சி அப்படின்ற புத்தகம். தமிழில் கடலும் கிழவனும் அப்படின்ற புத்தகம் ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். அதாவது வறுமையில் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற முதுமையான மீனவர் ஒருத்தர் இருக்கார். அதாவது தொடர்ந்து 84 நாட்கள் அவர் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாரு ஒரு சின்ன படகில். ஆனால் ஒரு நாள் கூட மீன் கிடைக்கவே இல்லைங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு துணையாக ஒரு 40 நாட்கள் ஒரு சிறுவர் கூட போகிறாரு. ஒரு கட்டத்தில் சிறுவருடைய பெற்றோர்கள், நீ அந்த தாத்தா கூட போகாத, அவருக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நீ போனீன்னா எதுவுமே கற்றுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் அந்த ஒரு சிறுவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற ஒருத்தர் கூட அடுத்த நாள்லேருந்து போக ஆரம்பிக்கிறார். ஆனாலும் அந்த முதியவர் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்கவே இல்லைங்க. தொடர்ந்து அந்த சின்ன படகு எடுத்துட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போய்கிட்டே இருக்கிறாரு. எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணுறாங்க, அதிர்ஷ்டம் இல்லாதவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 84 நாட்கள் அவருக்கு எந்த மீனுமே கிடைக்கல. 85வது நாள் அவர் வந்து படகு எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு பெரிய மீன் வந்து மாட்டுதுங்க, மார்லின் அப்படின்ற வகையை சேர்ந்த மீன். அந்த மீன் ரொம்ப பெருசு, அவருடைய படகு ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த மீனை அந்த கரைக்கு கொண்டு வரதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகுது அந்த மீனை அவர் கரைக்கு கொண்டு வரதுக்கு. இந்த ஒரு கதை எந்த ஒரு விஷயத்தை சொல்ல வருது அப்படின்னா, நமக்கு எதுவுமே கிடைக்கல, அதிர்ஷ்டம் இல்லை, அப்படி இருந்தாலுமே கடைசி வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் கடைசியாக ஒரு பெரிய மீன் சிக்கும் அப்படின்றது தான். அதாவது மீன் அப்படின்றது தான் நமக்கான ஒரு வெகுமதி. நம்ம தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் தன்னம்பிக்கையோடு அப்படின்னா நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த கதை வந்து உணர்த்துதுங்க. கட்டாயமாக வாங்கி படிங்க. எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின கடலும் கிழவனும்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கூடவே பிரவீன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க கிராபிக் டிசைனிங் ஒர்க்கா இருக்கட்டும், அவங்க ஆரம்பிச்ச ஃப்ரூட் தியரி பிசினஸா இருக்கட்டும், அதுல என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார், உங்களோட பிபிஏ படிப்பு உங்களுக்கு என்ன மாதிரியான நாலேஜ் எல்லாம் கத்து கொடுத்துருக்கு நீங்க நினைக்கிறீங்க?
3: பிபிஏ படிச்சு எனக்கு எந்த இடத்துல எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா, இப்போ நான் இந்த இதுல வந்துட்டு அங்க நான் படிச்சுதான் இங்க வந்துட்டு எப்படி பண்ணணும், எப்படி கஸ்டமர் கிட்ட பேசணும், எந்தெந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும் அப்படின்றது எனக்கு இதுல நல்லாவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அந்த இதுல எனக்கு கொஞ்சம் பெட்டர் தான்.
1: சூப்பர் சார், உங்களோட பிபிஏ படிப்பு உங்க பிசினஸ்க்கே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க சார். அடுத்து வந்து நீங்க எம்ஏ கரஸ்பாண்டன்ட்ல படிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னீங்க, அதை தேர்ந்தெடுக்க என்ன காரணம் சார்?
3: எம்ஏ ஹிஸ்டரி நான் சூஸ் பண்ணதுக்கு ரீசன் வந்துட்டு ஸ்கூலிங்லயே நான் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஆபீசரா ஆகணும் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு டைம் கிளாஸ் ஜாயின் பண்ணேன், காலேஜ் முடிச்சுட்டு இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணேன் TNPSC. அது 1 இயர் அதுக்கு நான் போனேன். போயிட்டு அதுக்கப்புறம் சரி, ஒரு டிகிரியோட நம்ம நிறுத்திட கூடாது, வேற ஏதாச்சும் பண்ண அப்படின்னும் போது ஹிஸ்டரி வந்துட்டு எனக்கு மேஜர் சப்ஜெக்டா இருந்தது. அதனால நம்ம ஹிஸ்டரி சூஸ் பண்ணோம்னா அதுக்கு படிக்கிறது தான் நம்ம இதுக்கும் படிக்க போறோம் அப்படின்றதுனால நான் ஹிஸ்டரி சூஸ் பண்ணேன். நான் சூஸ் பண்ண மாதிரி கரெக்டா அது போயிட்டு இருக்கு மேம். எதுக்காக நான் சூஸ் பண்ணனும் அதுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா போயிட்டு இருக்கு. ஏன்னா அதுக்கு தனியாவும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இதுக்கு தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவசியம் இல்லை.
1: இந்த சின்ன வயசுலயே நீங்க எம்ஏ ஹிஸ்டரி எடுத்து நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபா தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஆசையோட தான் நான் இந்த குரூப்பை எடுத்தேன் அப்படின்னு நீங்க சொல்றதை கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது சார். சார், அடுத்து வந்து கிராஃபிக் டிசைனர் ஜேர்னி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்கு?
3: கிராஃபிக் டிசைனர் நான் சூஸ் பண்ணதுக்கு காரணம் வந்துட்டு கிரியேட்டிவா எனக்கு யோசிக்கிறதுக்கு பண்றதுக்கு எனக்கு பிடிக்கும். அதுவும் இல்லாம இப்போ காலேஜ் முடிச்சிட்டாவே பொதுவாகவே இப்ப நம்ம காலேஜ் முடிச்சுட்டோம் அப்படின்னா இப்ப ஃப்ரெஷரா படிச்சதுக்கான வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. போறவங்க எல்லாம் இந்த மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ், அந்த பேங்க் ரிலேட்டடா சேல்ஸ் அந்த மாதிரி தான் போறாங்க. நானும் ஒரு டைம் போயிட்டு அதுக்கான இதுதான் பண்ணேன், ஆனா எனக்கு அது செட் ஆகல. அது போயிட்டு அலைஞ்சுக்கிட்டு தேவையில்லாம ரொம்பதான் ஸ்ட்ரெஸ், அதனால எனக்கு அது செட் ஆகல. அப்புறம் ஒரு 3 மாசம் கிளாஸ் போனேன் மேம். 3 மாசம் போனேன், கத்துக்கிட்டேன், அவங்களே பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. இன்டர்ன்ஷிப் பண்ண ஒரு நல்ல கம்பெனியில, சென்னையில பிரிண்டோ ஆட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில செலக்ட் ஆனேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் எனக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லாவே போயிட்டு இருக்கு மேம்.
1: சூப்பர் சார், புது புது விஷயங்களை கிரியேட்டிவா பண்றதுக்கு பிடிச்சனாலதான் நீங்க இந்த துறையை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க சார். அடுத்து வந்து டிசைனிங் ஃபீல்ட்ல உங்களுக்கு அதிகமா பிடிச்ச பார்ட் அப்படின்னா நீங்க எதை சொல்வீங்க?
3: டிசைனிங் ஃபீல்டில் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்ட்னா, ஒவ்வொரு டிசைன் இப்போ நம்ம ஒரு டிசைன் பண்ணுறோம், அது முடிச்சுட்டு அது கம்ப்ளீட் பண்ணிட்டு கஸ்டமர் கிட்ட கொடுத்துட்டு ஃபீட்பேக் வாங்குறோம், அந்த பார்ட் எனக்கு ரொம்ப, நம்மளோட டிசைனை பற்றி அவங்க சொல்கிற ஃபீட்பேக் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். புது புது டிசைன்ஸ் ஒன்றும் நம்ம பண்ணியிருக்கவே மாட்டோம், அவங்க புதுசாக ஒன்று சொல்லுவாங்க, அதை நம்ம பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். புதுசாக பண்ணுறோம், இன்னும் நிறைய கற்றுக்குறோம் அப்படின்ற ஒரு இதில் நல்லா இருக்கும் மேம்.
1: சூப்பர் சார், மக்கள் கொடுக்குற ஃபீட்பேக்கும் மக்கள் கொடுக்குற புது புது ஐடியாக்கள் தான் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றத ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான பிரவீன் அவங்களோட ஜேர்னியை எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்படி கிராஃபிக் டிசைனர் ஜேர்னிக்குள்ள வந்தாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள் பிடிக்கும் அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: 70 years of legacy. Eco-friendly campus. Experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school. Sona Valiyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaigaloda future beautifully design panna Sona Valiyappa Public School. TPT Main Road, Junction, Salem. Contact 94425-92160.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற? அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாதன்னு ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லைன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியா சொல்ற? சரிவா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: நமக்கானது மட்டுமல்ல, இனி வரப்போகும் சந்ததிக்கானதும் தான். பசுமை வளர்த்து பாரினை காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: ஃபியூச்சர் பிசினஸ்க்கு எந்த அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு?
4: வீடியோ எடிட்டிங் நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஒர்க் பண்ற கம்பெனிலயே நீட் இருக்கிறதுனால நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு நான் ஜாயின் பண்ணேன். இப்போதான் ஒரு 3 மந்த் ஆகுது ஸ்டார்ட் பண்ணி, அது போயிட்டு இருக்கு ஓரளவுக்கு. இப்போ ஃபியூச்சர்னு ஆயிடுச்சுன்னா நம்மளோட பிசினஸுக்குமே வந்துட்டு இந்த வீடியோ கிராஃபிக் டிசைன் இதெல்லாம் தேவைப்படுறதுனால எனக்கு கண்டிப்பா தேவைப்படும் அப்படின்றதுனால நான் அது கத்துக்கிட்டேன். இன்னொரு தாட் எனக்கு என்ன இருந்ததுன்னா, நம்ம ஃபியூச்சர்ல பிசினஸ் பண்ணா நமக்கே இது தேவைப்படும் அப்படின்ற ஒரு தாட்ல நான் இதெல்லாம் கத்துக்கிட்டேன். இப்போ என்னோட பிசினஸ்க்குமே இந்த கிராஃபிக் பிசினஸ் ரிலேட்டடா வீடியோ ரிலேட்டடா அதெல்லாம் நானே பண்ணிக்கிறேன். மொத்த வெளியே நம்மளாம் கொடுத்தோம்னா அதுக்கு தனியா நம்ம அமௌண்ட் கொடுக்கணும், அந்த ஒரு இதெல்லாம் இருக்கு. கத்துக்கிறதுனால எனக்கு அது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு.
3: சூப்பர் சார், நீங்க கத்துக்கிட்ட விஷயம் உங்களோட பிசினஸ்க்கே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத ரொம்ப சூப்பரா சொன்னீங்க சார். அடுத்து வந்து நீங்க கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல தான் இருக்கீங்க, அதுல கிரியேட்டிவான விஷயங்கள் எல்லாம் கத்துக்கிறதுக்கு நீங்க என்னென்ன விஷயம் எல்லாம் பண்றீங்க?
4: டெய்லியும் ஏதாவது பிராக்டிஸ் பண்ணி பார்ப்பேன். புது புது ஒர்க் வரும், அது நமக்கு பிராக்டிஸ் ஆகும். தனியா பிராக்டிஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை எனக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அது தனியா பிராக்டிஸ் பண்ணணும் இல்லை, இப்ப வர ஒர்க்கே கரெக்டா இருக்கு, அதுவே ஒரு பிராக்டிஸ் மாதிரி தான் ஆயிடுது. இப்ப மத்தவங்க வந்துட்டு இப்ப புதுசா தான் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா டெய்லி ஒரு டிசைன் பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அதை பத்தி படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு, அதை படிச்சு நம்மளோட ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல.
3: ஓகே ஓகே சார், கண்டிப்பா நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க, அதனாலதான் இவ்வளவு தூரம் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றது நல்லாவே புரியுது. சார் அடுத்தது, நீங்க இவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, இருந்தாலுமே நீங்க TNPSC எக்ஸாமுக்குமே ப்ரிப்பேர் பண்றேன்னு சொன்னீங்க, அதுல உங்களுக்கு எதனால ஆர்வம் வந்துச்சு?
4: நான் ஸ்கூல் படிச்சு வெளியே வரும்போதே எனக்கு ஒரு தாட் இருந்தது, எனக்கு கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு. அப்புறம் ஒரு 3 வருஷம் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணேன். பண்ணிட்டு அதுல ஒரு 1 வருஷம் போனேன், கிளாஸ் முடிச்சேன். அப்புறம் எப்படி பண்றாங்க அதெல்லாம் அந்த 1 வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் நான் கெயின் பண்ணிட்டேன், எப்படி படிக்கணும், எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் ஒரே பையன், அப்பாவும் கார்பெண்டர் அப்படின்றதுனால கொஞ்சம் ரன் பண்ண முடியல ஃபேமிலிய, அதனால சரி நாமளும் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ட்டு தான் நான் இப்படி வந்துட்டேன். ஏதாச்சும் வேலைக்கு போய் நம்மளால முடிஞ்ச ஏதோ சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் இந்த மாதிரி வந்தேன். மார்னிங் 10 to 7 ஈவினிங் வரைக்கும் ஒர்க் டைம், அதுக்கு மேல ஒரு 8 மணிக்கு உட்காருவேன். 8 மணிக்கு நான் படிக்க உட்காந்தேன்னா நைட் 12-1 மணி வரைக்கும் படிச்சுட்டு இருப்பேன். ரெகுலராவே அது போயிட்டு இருக்கு.
3: எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, நீங்க காலையில இருந்து 7 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நேரத்துல இருந்து நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் TNPSC எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்களோட உழைப்பு எனக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது ரொம்பவே புரியுது. சார் அடுத்து வந்து, இப்போ TNPSC எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தா அவங்க ப்ரிப்பரேஷன் மட்டும்தான் பண்ணுவாங்க, எந்த வேலையோ மற்ற விஷயங்கள்ல அவங்க கான்சன்ட்ரேஷன் இருக்காது. ஆனா நீங்க வேலையும் செஞ்சுட்டு உங்க பிசினஸையும் பாத்துக்கிட்டு TNPSC-க்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க எல்லாத்தையுமே?
4: கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா காலையில 10 மணில இருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் சிஸ்டமே பாத்துட்டு இருக்கோம் அப்படின்றப்போ அது என்ன மாதிரி, நான் இந்த டிசைனிங் ஒர்க் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப அது சேலஞ்சிங்காக தான் இருக்கும். அதையே பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும், கண்ணுலாம் எரிய ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் இது பண்ண முடியாது. கஷ்டம் தான் மேம், ஆனால் ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ண முடியாது தான். சரி என்ன பண்ணுறது, நம்ம தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இதெல்லாம் பெரிய விஷயமா இல்லை. ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ
3: நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு மன உறுதி இருந்தா இது எதுவுமே நம்மளுக்கு கஷ்டமா தெரியாது அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. நேர்களே, இந்த காலத்துல ஒரு துறையில இருக்கிற சில கஷ்டங்களையே பாத்துக்கிட்டு நம்ம எதுவுமே வேண்டாம் நம்மளால முடியாதுன்னு நினைக்கிற நேரத்துல ஒரு துறை மட்டும் கிடையாது, ஒரு துறையில பணியாற்றிட்டு அவங்களோட குடும்பத்தையும் பாத்துக்கிட்டு பிசினஸையும் பாத்துக்கிட்டு எக்ஸாமுக்கு ரா பகலா படிச்சுட்டு இருக்காங்க பிரவீன் அவர்கள். அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றத ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட சொன்னாரு. இன்னும் சில விஷயங்களை பேச போறாரு, அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டு வாங்க நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கூடவே பிரவீன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க எப்படி கிராபிக் டிசைனரா ஆனாங்க, அது மட்டும் இல்லாம ஃப்ரூட் தியரி பிசினஸ் எப்படி எல்லாம் அவங்க ஆரம்பிச்சாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். ஃப்ரூட் தியரி பேரே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு, அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு எப்படி உங்களுக்கு ஐடியா வந்துச்சு?
2: இந்த மாதிரி சின்னதா ஸ்டார்ட் அப் பண்றவங்க அந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க, அவங்களுக்கும் நான் தான் டிசைன் பண்ணி கொடுத்தேன். வாங்குற சேலரி எனக்கு பத்தல, என்னோட செலவுக்குமே எனக்கு பத்தல. அதனால ஏதாச்சும் பண்ணணும் யோசிச்சுட்டே இருக்கும் போதுதான், ஏன்னா வீட்டுல ஃபர்ஸ்ட் நான் பிசினஸ் பண்றேன்னா பெருசா யாரும் அமௌண்ட் தரப்போறது இல்லை இப்ப யாருக்குமே. சரி ஏதாச்சும் பண்ணணும் சின்னதா பண்ணணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருங்க. கரெக்டா இப்ப நான் வேலை செய்யற கம்பெனிலேயே வந்துட்டு இந்த மாதிரி டிசைன், அந்த டேபிள் அதுக்கு ரிலேட்டடா எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் எங்க மேம் கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி நான் பண்றேன் அப்படின்ட்டு, அவங்களே எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி டேபிள் எனக்கு கொடுக்கறது, அங்கிருந்து அனுப்பி விடுறது, அதெல்லாம் எனக்கு பண்ணாங்க. ஃப்ரூட் ரிலேட்டடா நம்ம எதுவும் பண்ணணும்னு யோசிக்கும் போது ஃப்ரூட் அப்படின்றது காமன், அது ஓகே. மேக்சிமம் வந்துட்டு பல பேர் யோசிக்கிறது வந்து இந்த பழக்கடை பழப்பெட்டி அந்த மாதிரி எல்லாரும் யோசிக்கிற மாதிரி யோசிப்பாங்க. நான் வந்துட்டு ஏதோ டிஃபரெண்டா யோசிக்கணும், கிரியேட்டிவா இருக்கணும் யோசிக்கும் போதுதான் தியரி அப்படின்றது வந்துச்சு ஒரு ஐடியா. சரி ஃப்ரூட் தியரின்னு வைக்கலாம் அப்படின்ட்டு வச்சேன். நான் வச்ச மாதிரி கரெக்டா ஃப்ரூட் தியரின்னு நேம் சூஸ் பண்ணி வச்சுட்டு கடையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டோம். வச்சதுக்கு அப்புறம் ஃப்ரூட் தியரின்றத எப்படி வச்சீங்க, அது நல்லா இருக்கு அப்படின்ட்டு ஒரு 4-5 பேர் என்கிட்ட வந்து கேட்டாங்க. நானும் இந்த நேம் யூஸ் பண்ணிக்கலாமா, பிரான்சைசி தருவீங்களா அப்படின்ட்டு, அது நல்லா இருந்தது மேம்.
1: அதாவது ஒரு வேலையிலே இருந்துட்டு இதுவே நம்மளுக்கு போதும் அப்படின்னு நினைக்காம இன்னொரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுலயுமே எல்லாரும் மாதிரியும் இல்லாம யூனிக்கா தெரியறதுக்காக ஃப்ரூட் தியரி அப்படின்ற பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கொண்டுட்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்றது நல்லாவே புரியுது. சார், அடுத்து வந்து உங்களோட ஃப்ரூட் தியரியில என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்றீங்க, என்னென்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்க மக்களுக்கு விற்பனை பண்றீங்க?
2: இப்போதான் நான் ஸ்டார்ட் அப் அப்படின்றதுனால நான் பெருசா நான் எதுவும் பண்ணல. என்னோட இதுல வந்துட்டு ஃப்ரூட் பவுல் போடுவோம், ஃப்ரூட் கஸ்டர்ட், இது மட்டும் இப்போதைக்கு நான் ஆட் பண்ணிருக்கேன். மேபி ஃபியூச்சர்ல இன்னும் நான் நிறைய பண்ணணும். ஒருத்தனா இருக்கிறதுனால எனக்கு பெரிய சப்போர்ட் எனக்கு கிடைக்கல மேம், அது வந்துட்டு அது ஒரு டிராபேக் தான். அம்மாவும் ஹேண்டிகேப், அவங்களால மேக்சிமம் அவங்களால என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்றாங்க. என்னால நான் ஒர்க்கும் பண்ணிட்டு அதுவும் பண்றதுனால என்னால பண்ண முடியல.
1: கண்டிப்பா நீங்க ஃபியூச்சர்ல வேற லெவல்ல இருப்பீங்க அப்படின்றது எனக்கு புரியுது. உங்களுக்கு யாரு சப்போர்ட் இல்லைனாலுமே உங்களுக்கு நீங்களே ஒரு சப்போர்ட்டிவா இருந்து இந்த பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அடுத்து வந்து நீங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது தனியா தான் ஸ்டார்ட் பண்ணீங்களா, அப்படி இல்ல உங்களுக்கு எல்லாருமே சப்போர்ட்டிவா இருந்தாங்களா?
2: எனக்கு நானும் சப்போர்ட்டிவா இருந்து, அது வந்து நான் எப்படி சொல்றதுன்னா எனக்கு வந்துட்டு கான்பிடென்ட் வந்து என் மேல எனக்கு ரொம்ப அதிகம். நான் கண்டிப்பா அதை நான் பண்ணிடுவேன், என்னால கண்டிப்பா பண்ண முடியும்னு அந்த விஷயத்துல வந்துட்டு எனக்கு இல்ல என்னால பண்ண முடியாது நான் கண்டிப்பா நினைச்சது இல்ல. என்னால எதுனால எனக்கு யாரும் இல்லைனாலும் என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிடுவேன், அது என்னால முடியும் அப்படின்ற ஒரு கான்பிடென்ட் எனக்கு ரொம்ப இருக்கு. வீட்டுல வந்துட்டு அம்மாவும் அப்பாவும் எனக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு பயம், சரி ஏதாச்சும் ஆயிடுமோ இருக்கிறதும் போயிடுமோ எப்படி அப்படின்னு அந்த பயம், அது காமனா எல்லாரோட பேரண்ட்ஸ்க்கும் வர்றது தான் அது. அதுக்கப்புறம் அந்த இன்கம் கரெக்டான வேல தான் போகுது அப்படின்றப்போ அவங்களும் கரெக்டா சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு.
1: சூப்பர் சார். முதல்ல உங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் கிடைக்கலனாலுமே எனக்கு நான் தான் சப்போர்ட் அப்படின்றத நீங்க சொல்லும் போது கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நேர்களே, இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் எனக்கு ஒரு சப்போர்ட் இருந்தால் போதுமே, யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு நினைக்கிற மக்களுக்கு மத்தியில் எனக்கு நான் தான் சப்போர்ட்டு, எனக்கு நானே போதும், என்னால் எல்லாமே பண்ண முடியும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பண்ணிட்டுருக்க பிரவீன் அவர்கள் அவங்க வாழ்க்கை அனுபவத்தை சில விஷயங்கள் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டுருக்கு, பாடலை கேட்டு வாங்க நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள்
3: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நிகழ்ச்சியில நம்ம கூட பிரவீன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க எப்படி கிராபிக் டிசைனர் ஜாபுக்கு போனாங்க, அங்க என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிட்டாங்க, அது மட்டும் இல்லாம ஃப்ரூட் தியரி பிசினஸ் எப்படி ஆரம்பிச்சாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார், உங்களோட ஃப்ரூட் தியரி பிராண்ட ஃபியூச்சர் எந்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க?
4: என்னோட மைண்ட் செட் எப்படிலாம் இருந்ததுன்னா, நம்ம வந்து இந்த பிரவுன் ஸ்பின்னிங் பிளாக் புக் அப்படின்ற அந்த பிரான்சைசி வாங்கி நம்ம பிசினஸ் பண்ணுன்ற தாட் எனக்கு இருந்தது. இப்போ நான் வந்து ஒவ்வொன்றா நானே ஏதாவது பண்ணிட்டே இருக்கிறப்போ இந்த ஃப்ரூட் தியரின்ற ஒரு கான்செப்ட்ல வரும்போது, இந்த ஃப்ரூட்ஸ் ரிலேட்டடா ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக் அந்த மாதிரியான ஒரு இது, அந்த ஒரு அவுட்லெட் மாதிரி வச்சு நாமளும் பிரான்சைசி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட்ல பண்ணிட்டு இருக்கேன் மேம்.
3: சூப்பர் சூப்பர் சார், கண்டிப்பா உங்களோட ஃப்ரூட் தியரி பிசினஸ் நீங்க அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போவீங்கன்னு சொல்லிட்டு நானுமே வாழ்த்துறேன் சார். அடுத்து வந்து, ஒரு வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கே நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்க இந்த காலகட்டத்துல, நீங்க படிப்பும் படிச்சுட்டு இருக்கீங்க, அதோட TNPSC எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம ஒரு கிராபிக் டிசைனரா இருக்கீங்க, அதையும் தாண்டி ஃப்ரூட் தியரின்ற பிசினஸையும் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் போது உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து உங்களை வெளிக்கொண்டு வரதுக்கு நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க?
4: மேக்ஸிமம் நான் தனியா தான் இருப்பேன், தனியா
3: வெளியே வந்துருவீங்க அப்படின்றது ரொம்பவே நல்லா புரியுது. ஓகே ஓகே சார், அடுத்து வந்து இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்க எந்த இடத்துல இருப்பீங்கன்னு சொல்லிட்டு
4: நினைக்கிறீங்க?
3: சூப்பர் சார், நீங்க இந்த அளவுக்கு கான்பிடண்டா சொல்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். அடுத்து வந்து, உங்களோட அனுபவத்துல இருந்து இப்போ ரேடியோ கேட்டுட்டு இருக்க மக்களுக்கு நீங்க என்ன விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
4: எந்த ஒரு விஷயமே ஸ்டார்ட் பண்ணி எனக்கு இன்கம் வரணும், அதுல நான் சக்சஸ் ஆகணும்னா அது கண்டிப்பா முடியாது. அதுக்கான ஹார்ட்வொர்க் நம்ம கண்டிப்பா போட்டா மட்டும்தான் அதுக்கான ரிட்டர்ன்ஸ் நம்ம கண்டிப்பா எடுக்க முடியும். ஃபேமிலி சப்போர்ட் பண்ணல, எனக்கு காசு இல்ல, என்னால முடியல அப்படின்னு சொல்றது அது பண்ணக்கூடாது. அப்படி நம்மளால என்ன நம்ம பண்ணா பெருசாதான் பண்ணணும் அப்படின்றது ஒண்ணு இல்ல. நான் மொத்தமா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்னு இதுக்கு நான் பாத்தீங்கன்னா, எனக்கு வெறும் 2500 ரூபா மட்டும்தான் எனக்கு மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டே இருக்கு. அந்த ஒரு 2500 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு இப்ப நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா மாட்டீங்களான்னு எனக்கு தெரியல. மாசம் எனக்கு இதுலயே எனக்கு 40 கிட்ட வந்துருது. அதுலயே ஒவ்வொன்றும் ஆட் பண்ணி எனக்கு இப்போ ரிட்டர்ன்ஸே எனக்கு 40,000 கிட்ட எனக்கு மந்த்லி எனக்கு கைக்கு வந்துருது. அந்த மாதிரி பண்ணா பெருசாதான் பண்ணுவேன், சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எதுவும் தயக்கப்பட்டு எதுவும் விட்டுறக்கூடாது. அது நம்ம முயற்சி பண்ணி எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறோம், எந்த அளவுக்கு அதை நம்ம பீப்புள்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்றதுல இதெல்லாம் இருக்கு.
3: சூப்பர் சார், எடுத்த உடனே நம்ம பெரிய அமௌண்ட்டை போட்டு பெரிய பிசினஸ் பண்ணணும் அப்பதான் நம்ம சக்சஸ்ஃபுல்லா வருவோம் அப்படின்னு கிடையவே கிடையாது. நம்ம சின்ன அமௌண்ட் போட்டு நம்ம தொழில ஆரம்பிச்சாலுமே நம்மளால சக்சஸா வர முடியும் அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க சார். இந்த 1 மணி நேரமா நாங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே பொறுமையா தெளிவா பதில் சொன்னீங்க, நன்றி.
4: தேங்க்யூ.
3: நேர்களே, இப்ப இருக்க காலகட்டத்துல வந்து ஒரு சின்ன விஷயத்துல நம்ம தோத்துட்டோம், நம்மளால முடியலன்னு சொல்லிட்டு நம்ம துவண்டு போய் உட்காந்துறோம். ஆனா ஒரு துறையில வேலையும் செஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா அம்மாவையும் பாத்துக்கிட்டு புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் பிசினஸையும் தனியா ஆரம்பிச்சு இப்ப சக்சஸ்ஃபுல்லா கொண்டுட்டு போயிட்டு இருந்த பிரவீன் அவங்களோட லைஃப்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னாங்க. அது கேட்கும் போது எனக்குமே ரொம்ப மோட்டிவேஷனா இருந்துச்சு. சோ நம்ம லைஃப்ல ஒரு சின்ன விஷயம் நடக்காத போது துவண்டு போய் உட்காந்துராதிங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க, கண்டிப்பா அது என்னைக்காவது ஒரு நாள் சக்சஸ்ஃபுல் ஆகும்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெற நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இன்னைக்கு நம்ம எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மணியோ ஒன்னாச்சு, உங்க கூட பேச சத்யானா வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம தலைப்பில் வந்துட்டு நம்ம என்ன பேச போறோம் நம்மளோட எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில அப்படின்னா, சுய தொழில் அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லாத்துக்குமே ஒரு கனவா தாங்க இருக்கும். ஒரு வாழ்க்கையிலிருந்து அவங்க படிச்சு முன்னேறி கொஞ்சம் கொஞ்சமா மேல வராங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு ஒரு வேலைக்கு போறாங்க அப்படின்னா, அவங்க கொஞ்ச நாள் வந்து ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஓன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமே, நம்ம வந்து தொழில கத்துக்கிட்டு நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நம்ம பேசாம இருக்கலாமே அப்படின்னு மாதிரிலாம் நிறைய எண்ணங்கள் தோணும். எனக்குமே கடை சுய தொழில் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசைங்க. பட் அதுக்கான நேரமும் பொருளாதாரமும் கூடி வரணும், அப்போ தான் வந்துட்டு அதை பண்ண முடியும். அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரையும் ஒரு பிளானிங் இருக்கும். நான் இந்த மாதிரி பிசினஸ் பண்ண போகிறேன், அந்த மாதிரி பிசினஸ் பண்ண போகிறேன், இதுக்கான திட்டமிடல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு பிளானிங்கில் இருப்பாங்க. பட் ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு முதலீடு பிரச்சனையாக இருக்கும், அப்படி இல்லைனா அதை ஆரம்பிக்கிறதுல சின்ன தயக்கம் காட்டுவாங்க. அதாவது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம், ஆரம்பித்து அது லாஸாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, லாபம் வருமானு தெரியலையே, இருக்கக்கூடிய காலகட்டத்தில் லாபம் வருமா இல்லையாங்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு ரொம்ப பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். அதையே வந்துட்டு நினச்சி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அவங்களே வந்துட்டு டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போவாங்க. ஆனால் இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பரவாயில்ல என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வந்துட்டு முதலீடு போடுவோம், நம்மளுக்கு வந்தால் லாபம் இருந்தால் போகட்டும் அப்படி மாதிரி வந்துட்டு அவங்க வந்துட்டு முதலீடு போடுவாங்க. அது அவங்களுக்கு அவங்களுடைய ஐடியாலஜி, அவங்க

அவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி போகுது, அவங்களுடைய நோக்கம் எந்த மாதிரி இருக்குது, அந்த நோக்கத்தை நோக்கி அவங்க எப்படி போயிட்டு இருக்காங்க, அவங்களுடைய கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். அதாவது விடாமல் ரெகுலராக வந்துட்டு அவங்க அந்த தொழிலை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு அவங்களுக்கான அந்த எஃபர்ட் போடுற போட அவங்களுக்கான அந்த லாபமே வந்துட்டு வரும். அப்போது அந்த பிஸ்னஸில் முன்னேற்றம் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அவங்க அதுக்கான ரிஸ்கையும் சரி அதுக்கான எஃபர்ட்டும் சரி கண்டிப்பாக அவங்க போடணும். அப்போ தான் வந்துட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றமாக இருக்கட்டும் இல்லை லாபமாக இருக்கட்டும் கிடைக்கும். அதே நேரத்தில் அந்த தொழிலை ஒரு பிராண்டாக வந்துட்டு அவங்க வெளியே வந்து காட்டிக்கணும், மார்க்கெட்டிங் பண்ணணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், இந்த மாதிரி நிறைய ரிஸ்க்கான விஷயங்களுமே இருக்குது. இது பற்றின ஒரு டாப்பிக்கில் தாங்க இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். சுயதொழில் தொடங்குறதுல ரிஸ்க் இருக்குதா இல்லை முன்னேற்றம் இருக்குதா, சுயதொழில் தொடங்குவதில் ரிஸ்க் உள்ளதா அல்லது முன்னேற்றம் உள்ளதா அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட உங்களுடைய கருத்துக்களை எல்லாத்தையுமே கேட்கறதுக்காக நான் பயங்கர எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உடனே ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது ஹேவாக் பிரதர்ஸோடைய. அந்த பாட்டு கேட்டு வந்திருக்கேன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி. 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுவி. நன்றி.

0: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
1: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க.
0: வாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
1: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால, பூண்டு, மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
0: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
1: மருத்துவர்களின்
2: ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
4: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க சத்யா. இன்னைக்கு நம்முடைய 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில என்ன தலைப்பின் கீழே விவாதத்தை ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா, சுய தொழில் தொடங்குவதில் ரிஸ்க் அதிகமா முன்னேற்றம் வாய்ப்பு அதிகமா அப்படிங்கிறதா வந்துட்டு இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம்
4: அண்ணா. வணக்கம் அண்ணா, சொல்லுங்க அண்ணா, உங்களோட
5: கருத்துக்கள். அருமையான வேலையை போயிட்டுருக்கீங்க. அதாவது எந்த தொழில் செய்தாலும் முத ஆரம்பத்துல ரிஸ்கத்தான் இருக்குங்க, ஆனா போக போகத்தான் முன்னேற்றம் ஏற்படும். எப்படின்னா வந்து இப்போ ஒரு குழந்தை நடந்து வளரும் போது 8 தடவை விழுந்து விழுந்து எழுந்திருக்குதுங்க. அதே மாதிரி நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது முதல் ஆரம்பத்துல வெற்றி அப்படின்னா தோல்வியில முதல் படியே முதல் படியில தோல்வியில வச்சுட்டான் மறுபடியும் வெற்றி போக முடியுங்க. நான் பாருங்க உதாரணத்துக்கு, நானும் ஒரு 4 ஆடு முதல் ஆரம்பத்துல வாங்கினேங்க. ஒரு 30 நாள்ல என்னாச்சு, ஒரு ஆடு குட்டி ஓட மாட்டாம செத்து போச்சுங்க. அப்புறம் வீட்டுக்காரமா இருந்துட்டு, ஐயோ நாம இந்த 3 ஆடு மறுபடியும் ஏதாவது வாய்ப்போம் என்ன பண்றோம் அப்படின்ட்டு விட்டு போடலாம் அப்படின்னு, இல்ல இல்ல வேண்டாம் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லி மறுபடியும் 2 ஆடு வாங்கி அப்படியே 4-3 இப்படியே வாங்கி வாங்கி சேர்த்தி அது என்ன அப்படின்னா, சில சமயத்துக்கு சில இந்த நோய் வாய் எல்லாம் படும். அப்ப நாம வந்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்து முன்னெச்சரிக்கையா தடுப்பூசிகளை போடணும். அப்படி போட்டோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு இது எந்த தொழிலையும் ரிஸ்க் இல்லை. இப்ப வருஷத்துல 2 வருஷம் தடுப்பூசி போட்டுருங்க, 4 வருஷம் மருந்து குடற்புள் நீக்க மருந்து ஊசி வரும், இப்ப நல்லா 20 ஆடு நல்லா இருக்குங்க. வருஷம் 1.5 லட்சம் ரூபாய்க்கு குட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இது முதல் ஆரம்பத்துல ஆனா எனக்கு பெரிய தோல்வியாத்தன்றவங்க, ஏராளமான நஷ்டம் ஏற்பட்டது. அதனால நாம ஒரு தோல்வி ஏற்பட்டது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதை தீர்க்கறதுக்கு முதல்ல முயற்சி பண்ணுவாங்க, அவ்வளவுதான். எந்த தொழிலா இருந்தாலும் முன்னேறலாம் நல்ல முயற்சியில.
4: சூப்பர்ண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா, உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க.
5: நன்றி, நன்றிங்க.
4: கஸ்தூரி அண்ணா அவங்களோட கருத்துக்களை ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய பர்சனல் கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அவர் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணார், ஆரம்பிக்கும் போது கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ அது ரன் ஆகிட்டு இருக்கும்போது அது லாபம் கொடுக்கும்போது முன்னேற்றத்தை தான் கொடுக்குது அப்படி மாதிரி தான் அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. இதே மாதிரி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9878770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக மார்ட்டின் காட்டேஜருடைய குண்டு குழி சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைனு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லைன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியா சொல்ற? சரிவா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பச்சை நிறம்தான் நமக்கான மூச்சுக்காற்று. விதையிடுவோம் விரைவாக, பசுமை காப்போம் அழகாக.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இன்னைக்கு நம்மளோட எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னவா இருக்குது அப்படின்னா, சுய தொழில் தொடங்குறதுல ரிஸ்க் இருக்குதா இல்ல முன்னேற்றம் இருக்குதா அப்படிங்கறதா இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்புல வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம், நான் ருக்மணி அம்மா பேசுறேன்.

0: கூடாது. ஒரு தொழிலை பத்தி தெரிஞ்சுக்கோனாதான் அதை வச்சு நாம முன்னேற்றமா போக முடியும். தெரியாத தொழில எடுத்துட்டு போனா நாம பத்து பேர்த்த வச்சு வேலை செய்யறோம்னா அவனுக்கு நம்மள ஏமாற்றிடுவாங்க. அதனால தன் தொழில் நுணுக்கம் தெரிஞ்சுக்கணும். அந்த நுணுக்கத்துல தெரிஞ்சாதான் சில தப்பு வரும், சில தப்பு வரும்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சு அதை என்ன சரி செஞ்சு நல்ல பெரிய தொழிலா கொண்டு வர்றதுக்கு முடியும். எங்க ரிலேஷன் ஒருத்தர் அப்படிதான், ஒரு கார் வாங்கி விட்டு அவன் ஜெயிலும் காசு கொடுப்பான், ஓட்டிட்டு ஓட்டிட்டு போய் ஜெயிலும் வந்து காசு கொடுப்பான். அப்ப கடைசி பார்த்தா ரிப்பேர் இருப்பான், ரிப்பேர் இருந்து மைனரா இருந்தா அவன் பண்ணி இப்ப மேஜரா இருந்து அப்படின்னு கடைசியா ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. அவன் ஏண்டப்பா வாங்கணும்னா இருந்தான். அந்த மாதிரி தெரியாத தொழில போகக்கூடாது. தெரிஞ்சா செய்து தெரியலன்னா உண்டாத வேலையை தொட்டினா செஞ்சுட்டே இருக்கிறது என்னோட கருத்து. பாருங்க,
1: ரொம்ப ரொம்ப நன்றி பாட்டி, உங்களோட கருத்துல ரொம்ப சுப்பிரபா இருந்துகிட்டீங்க. ருக்மணி பாட்டி அவங்களோட கருத்துக்களை ரொம்ப சூப்பராக வந்துட்டு பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது ஒரு தொழில் தெரிஞ்சால் செய்யணும், அப்படி இல்லைன்னா நம்ம வந்துட்டு தேவையில்லாமல் கை நம்ம வந்துட்டு காலை வச்சுட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறத விட நம்ம வந்துட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமா வைக்கிறது மேலாக இருக்கும். அப்படி மாதிரி தான் வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்க சொன்னது உண்மைதாங்க. சுய தொழில் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ் மட்டும் கிடையாது, அது ஒரு போராட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு நாளுமே நம்முடைய நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணமோ அதுக்கான லாபத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் நாம்மளே முதலாளி, நம்மளே தொழிலாளி அப்படிங்கிற ஒரு இதுவுமே இருக்கும். ஸோ இதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் கூட நிகழ்ச்சியில் சத்யா என் கூட. இப்போ அடுத்ததாக ஹேவாக் பிரதர்ஸோடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குடான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம் மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இன்றைக்கி நம்மளோட எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பின் கீழே பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, ஒரு சுயதொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, அதில் கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குதா இல்லை முன்னேற்றம் இருக்குதா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம கூட தலைப்பின் கீழே பேசுறதுக்காக ஒரு வெயிட்டிங்கில் இருக்காங்க, அவங்க கூட பேசலாமா?
2: கூடுதலாக இருக்கு. இதையே சுய முன்னேற்றம்னு நான் சொல்ல வரேன்னா, அரசாங்கம் நமக்காக பல்வேறு ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க. நல்ல தரமான நிறுவனங்கள நம்ம நாடி அவங்க கிட்ட போய் உதவி அப்படிங்கறத கேட்டு, அவங்க நமக்கு உதவி பண்ணி அந்த அமௌண்ட் அப்படிங்கறத நம்ம லோனா எடுத்து ஒரு சுய தொழில் அப்படிங்கறத எந்த அளவுல எந்த வீச்சுல நம்ம பண்ணணும் அப்படின்னு தெரியும் பொழுது நிச்சயமா சுய தொழில் அப்படிங்கறது முன்னேற்றத்துக்கு தான் வரும். ஏன் ரிஸ்க் இல்ல அப்படின்னு சொல்ல வரேன்னா, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல அரசாங்கம் விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க. எந்த நிறுவனங்கள் தரமான நிறுவனங்கள் அப்படிங்கறதையும் அடையாளப்படுத்துறாங்க. அப்புறமா லோன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றவங்களுடைய அந்த ஸ்கீம்ஸ் அந்த பாலிசி அதெல்லாம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்றாங்க. நல்ல தரமா இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு மாத்திரம்தான் அந்த லைசன்ஸ் அப்படிங்கறத கொடுக்குறாங்க. அப்படிங்கும் பொழுது நிச்சயம் நாமளும் சந்தைப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப சூப்பரா பின்பற்றணும். இப்ப மாடர்ன் டெக்னாலஜி இருக்கு, பேஸ்புக் யூடியூப் இருக்கு, நாலு பேர்கிட்ட நம்ம சூப்பரா இது மாதிரி பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டையும் நம்மளுடைய ப்ராடக்ட எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா அது நல்ல லாபகரமாகவே இருக்குப்ப. மொத்தத்துல வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது நிறைய நபர்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சுய தொழில் அப்படிங்கிறது ஒரு முன்னேற்றத்தினுடைய பாதைக்கே போகிறது. அண்ட் என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் சில சுய தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயத்த செஞ்சு அவங்க எக்கச்சக்கமா சம்பாதிச்சு உங்க வாழ்க்கையில முன்னேறி ஒரு சன்னிகரற்ற நிலை அப்படிங்கறத அடைஞ்சிருக்கிறது நான் பாக்கிறதுனால அது எப்பொழுதுமே முன்னேற்றத்திற்கான பாதை அப்படின்னு தான் நான் சொல்றேன்.
1: ரொம்ப ரொம்ப சூப்பரா உங்களோட கருத்துல பயந்துட்டா, ரொம்ப ரொம்ப
2: நன்றிண்ணா. நன்றி நன்றி.
1: சந்திரசேகரன் ரொம்ப சூப்பராக வந்துட்டு அவங்களோட கருத்தில் பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்க சொன்ன விஷயத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதாங்க. கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போலாம் வந்துட்டு மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது பெரிய விஷயம்லாம் கிடையாது, எல்லாம் சின்ன விஷயமா ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்களோட கருத்துக்களுமே பகிர்ந்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஜெகதீஷுடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே உங்களுக்காக சொல்கிறதுக்காக இந்த தலைப்பின் கீழே, அதாவது முதலீடு அப்படிங்கிறது ஒரு ரிஸ்க்கா இல்லை முன்னேற்றமா அப்படிங்கிறத இந்த தலைப்பில் உங்கள் கூட பேசுறதுக்காக ரெடியாக நான் சத்யான இருக்கேன். இப்போது நம்ம முதலீடு பண்ணுறோன்னு, இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், அந்த பிஸ்னஸ்க்காக வந்துட்டு ஏதாவது ஒரு முதலீடு பண்ணுறோம், அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ரிஸ்க்காக நினைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா முதலீடு. அதுதாங்க முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா முதலீடு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்துட்டு அமௌண்ட் தேவைப்படும். அந்த அமௌண்ட் தான் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஒரு தொழில் தொடங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பணம் தேவை. அதுக்கு பலருக்குமே வந்துட்டு கடனாகவே தான் வந்துட்டு கிடைக்கும். சொந்தமாக வந்துட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. கடன் வாங்கி தொழில் தொடங்கும் போது வெற்றி வந்தால் ஓகே, நம்ம கடன் அடைச்சிட்டு நம்ம பாட்டுக்கு வந்துட்டு காசு அப்படி சம்பாதிச்சுட்டுக்கலாம். ஆனால் தோல்வி வந்துச்சுன்னா வங்கி அழைக்கும், நண்பர்கள் கேட்பாங்க, உறவினர்கள் விமர்சிப்பாங்க, இதெல்லாமே நடக்கும். சில நேரங்களில் குடும்பமே நம்ம மன அழுத்தத்தில் சிக்கி விட்டுருவாங்க. இப்போ நிறைய விஷயங்கள் நடக்கும் முதலீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய ரிஸ்க் ஆகும்போது. அதே மாதிரி எல்லாராலையுமே வந்துட்டு தொழில் நடத்த முடியுமா அப்படின்னா என்ன ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னா, இப்போ எல்லாருமே தொழில் நடத்த முடியாது. ஏன்னா வந்துட்டு ஒரு சில பேருக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு அனுபவம் இருக்காது, ஒரு ஐடியாலஜி இருக்காது. நம்ம எப்படி இந்த பிஸ்னஸ் கொண்டு போக போகிறோம், எப்படி சக்ஸஸ் ஆக போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாலஜி கண்டிப்பாக இருக்காது. சில பேர் வந்துட்டு சமூக வலைதளங்களில் இரண்டு வீடியோ பார்த்த உடனே நானும் என்டர்பிரினர் ஆகணும் அப்படிங்க மாதிரி வந்துட்டு அவங்களாம் வந்துட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் தொழில் அப்படிங்கிறது கிடையாது, ரீல்ஸுக்கும் லக்ஸரி லைஃபும் கிடையாது. அது வந்து பொறுமை, திட்டமிடல், மனிதர்களை சமாளிக்கக்கூடிய திறன், நஷ்டத்தை தாங்கக்கூடிய மனப்பான்மை, தோல்விக்கு பிறகாக எழுதக்கூடிய எழக்கூடிய தைரியம், இது எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக இருக்கணும். இதில் ஏதாவது ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா கூட தொழில் பாதிலே நின்றுடும். அதனால் இந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நம்மளோட மைண்டுக்குள்ளே ஏற்றிக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த தொழில் தொடங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக போட்டி அதிகமாக இருக்கும். நம்மளுக்கு ஆப்போசிட்டாக நிறைய கம்பெனிஸ் இருப்பாங்க, நிறைய விஷயங்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்துட்டு போட்டி அதிகமாக இருக்கும். ஒரு டீ ஷாப் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நினச்சோம்னா கூட அதே பகுதியில் ஏற்கனவே ஒரு 10 டீ ஷாப் இருக்கும். அதுவுமே வந்துட்டு நம்மளுக்கு போட்டியாக தான் இருக்கும். நல்ல தரம் இருக்கணும், புதிய யோசனை இருக்கணும், மார்க்கெட்டிங் தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி ஸ்மார்ட் திங்கிங் தெரிஞ்சிருக்கணும். எல்லாமே வந்துட்டு இருந்தால் மட்டும்தான் அந்த பிஸ்னஸை கரெக்டாக கொண்டு போக முடியும். அதே மாதிரி நேரம் எப்பயுமே வந்துட்டு இருக்காது. வேலைக்கு போகிறவங்களுக்கு ஆஃபீஸ் டைமிங் மட்டும்தான் இருக்கும், ஆனால் தொழில் பண்ணுறவங்களுக்கு எதுவுமே கிடையாது. 24 மணி நேரமும் தொழில் பற்றிய சிந்தனை மட்டும்தான் இருக்கும். காலையில் கடை திறக்கணும், நைட் அக்கௌண்ட்ஸ் பார்க்கணும், விடுமுறை அப்படின்னா இங்கே அப்படிங்கிறதுல எதுவுமே கிடையாது. அவங்க தான் வந்துட்டு எல்லாத்தையுமே பார்த்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் தொழில் அப்படிங்கிறது ரிஸ்க் இருந்தாலுமே அந்த ரிஸ்கில் நாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரிஸ்க்லேருந்து வெளியே வந்து அதை மனப்பான்மையிலேருந்து தாங்கிக்கிட்டு எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனப்பான்மைக்கு வந்தோன்னா கண்டிப்பாக அது நம்மளுக்கு வெற்றியை மட்டும்தான் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நான் இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்ல வரேன். இப்போது நான் இங்கேருந்து கிளம்புறேன். நாளைக்கு இன்னும் ஒரு புது தலைப்பில் உங்களுக்கு மீட் பண்ண வரேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து நின்றுங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டாப்பா பயனர்களே, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு ஆரோக்கியமாக இருங்க. இன்றைக்கி முதல் விஷயமா குழந்தைகளோட ஆரோக்கியத்தை பற்றி சில விஷயங்கள். குழந்தைகள் வந்து அந்த உருளைக்கிழங்கை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு உருளைக்கிழங்கு மட்டும் கொடுக்கலாமா? தினமும் குழந்தைங்களுக்கு அந்த உருளைக்கிழங்கு கொடுக்கலாமா? அதாவது உருளைக்கிழங்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்க சிப்ஸாக அந்த மாதிரி வந்து எடுத்துப்பாங்க. இப்போ ஒரு குழந்தைக்கு உருளைக்கிழங்கை நம்ம வந்து கொடுக்கும்போது அதில் நார்ச்சத்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா கலோரிகள், வைட்டமின்கள், தாதுக்கள் கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்கும். குழந்தைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்பைஸியாக சாப்பிட்ணும் அப்படின்னு வந்து விருப்பப்படுவாங்க. எண்ணெயில் பொறிச்சு அந்த மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுவாங்க. ஆனால் அந்த மாதிரி வந்து கொடுக்கறதுக்கு பதிலாக நார்மலாக வந்து ஒரு பொரியல் மாதிரியோ அந்த மாதிரியோ வந்து கொடுக்கலாம். ஆனால் டெய்லியும் கொடுக்கணுமா அப்படின்னா அப்படி கொடுக்கும்போது நிறைய சத்து குறைபாடுகள் வந்து ஏற்படலாம். மற்ற உணவுகள்லேருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள் வந்து கிடைக்காம வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து அந்த உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா அதை வந்து உணவுகளில் அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா காய்கறிகள், கீரைகள் இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம வந்து கொடுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு கூட பார்த்திங்க அப்படின்னா மற்ற காய்கறிகளும் இருக்கும்போது மற்ற காய்கறிகளில் இருக்கிற சத்தும் வந்து கிடைக்கும், கீரைகளில் இருக்கிற சத்தும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இல்லை. ஆனால் உருளைக்கிழங்கு மட்டுமே வந்து ஒரு சிப்ஸ் மாதிரியோ அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியோ வந்து கொடுக்காம ஒரு நார்மலாக உணவுகளில் எல்லா காய்கறிகளையும் ஆட் பண்ணி வந்து கொடுக்கலாம். கட்டாயமாக இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் தினமும் நம்ம வந்து ஒரே மாதிரி உணவுகள் வந்து கொடுக்காம சரிவிகித உணவு, ஒரு நாளைக்கு வந்து உருளைக்கிழங்கு, இன்னொரு நாளைக்கு வந்து இன்னொரு சில காய்கறிகள், இன்னொரு நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்னும் சில காய்கறிகள் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். குழந்தைகளோட ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இரண்டு பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க. இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள், இந்த பாடல்களை கேட்டுருங்க. தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7033663330.

0: என்னோட பேர் சாந்தி. நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
1: சோனா எஃப்எம் 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.
2: வணக்கம், என்னுடைய பெயர் டாக்டர் கே கர்லின் எபி. நான் ஜெர்னஸ் எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ன்ற ஆர்கனைசேஷனை வந்து நான் பாஸ்ட் 25 இயர்ஸாக சேலத்தை மையமாக கொண்டு நான் நடத்தி கொண்டு வருகின்றேன். இப்போ ஜெர்னஸ் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொன்னதானே, ஸ்கில் ட்ரைனிங்ல வந்து நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்ல வந்து தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் TNSDC மூலமா அவங்க நமக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க. சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நான் ஒரு ட்ரைனிங் பார்ட்னர் TPI எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இதன் மூலமாக படித்த படிக்காத பெண்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். TNSDC ல வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு DSR அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ். டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து குவாலிபிகேஷன் மினிமம் 10th ஸ்டாண்டர்ட் 10th வரைக்கும் படிச்சிருந்தா போதும். அவங்களுக்கு ஒரு பொருளை வந்து எப்படி நம்ம வந்து இன்னொரு இடத்துல நம்ம சேல்ஸ் பண்றோம், அது எப்படி டெக்னிக்கலா நம்ம பேசுறோம், கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கும் இங்கிலீஷ்ல எப்படி நம்ம நல்லா பேசுறோம், ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் அதுலயும் பேசிக்கா அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுத்து தெரியப்படுத்துறோம். சில இடத்துல பாருங்களேன், பணம் கொடுத்து படிக்க முடியாது, அவங்களுக்குலாம் இந்த கவர்மெண்ட் வந்து அவங்க காசை வந்து ஃப்ரீயாவே கொடுத்து படிக்க வச்சு, அது மட்டும் இல்லாமல் டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் சொல்லி ஸ்டைஃபன் தராங்க. பர் டேக்கு 100 ரூபீஸ் வந்து என்ன பண்றாங்க, ஸ்டைஃபன் தராங்க. இப்ப DSR வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்னா அதுல வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் வருது, பேசிக்கா ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் வருது, சேல்ஸ் மாடல் வருது, அதுல ஃபயர் அண்ட் சேஃப்டி ஹெல்த் டிப்ஸ் இந்த மாதிரி நிறைய எல்லாமே வந்துட்டு, லாஸ்ட் இன்டர்வியூ ஸ்கில்ஸ் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் க்ரூமிங் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் முடிச்ச உடனே ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும். அந்த அசஸ்மெண்ட் முடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும். அந்த சர்டிபிகேட்டை வந்து நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இன் கேஸ் அவங்க நிறைய படிச்சிருந்தாங்கன்னா அடிஷனல் குவாலிபிகேஷன் என்ன பண்ணிக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அந்த சர்டிபிகேட்ல வந்து கவர்மெண்ட் முத்திரை போட்ட சர்டிபிகேட். அது மட்டும் இல்லாமல் அந்த சர்டிபிகேட்டை வச்சு நம்ம டிக்ல போய் நம்ம லோனும் வாங்கிக்கலாம். லோன் வந்து நமக்கு என்ன தொழில் நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அந்த தொழிலுக்கு ஏத்த மாதிரி லோன்ஸ் வந்து 1,50,000 அவங்களுக்கு கொடுக்கறாங்க. அதுல சப்சிடியும் இருக்கு, சப்சிடி வந்து 30% நம்ம கட்டவே வேணாம். அந்த மாதிரி வந்து இவ்வளவு சலுகைகள் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்கில் ட்ரைனிங்கும் கொடுத்து இந்த சலுகையும் கொடுக்கறாங்க. இதனுடைய டியூரேஷன் வந்து உங்களுக்கு 470 hours 45 days வரும். அந்த 470 hours முடிக்கிறதுக்குள்ளார அவங்களுடைய ஸ்கில்லே வேற மாதிரி போயிடும். அவங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் கொடுத்து மைக்க கொடுத்து பேச சொல்லி, அது இல்லாம பிரசன்டேஷன் PPT எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பண்ணி கொடுத்து அவங்க வந்து ப்ரொஜெக்டர்ல வந்து PPT ல வந்து பிரசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணி போடுவாங்க. அந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுவாங்க. அதே மாதிரி முடிச்ச உடனே நாங்களே வந்து உங்களுக்கு ஒரு ஜாப் ஃபேர் வைக்கிறோம். அந்த ஜாப் ஃபேர்ல நிறைய கம்பெனிஸ் வராங்க, அவங்களுடைய திறமைகளை பார்த்து எந்தெந்த போஸ்டிங்க்கோ அதுக்கேத்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட்லயும் டை அப் பண்ணிருக்கோம். எம்ப்ளாய்மெண்ட்ல ஜாப் ஃபேர் வரக்கப்ப எங்களுக்கு இந்த மாதிரி முடிச்ச கேண்டிடேட்ஸ் இருக்கான்றப்ப அவங்க அதுக்கேத்த மாதிரி கம்பெனிஸையோ ஆபீசஸையோ என வர வச்சு அந்த இடத்துல வந்து அவங்க இன்டர்வியூ பண்ணி எடுத்துக்கிறாங்க. சோ இந்த வாய்ப்பை வந்து யாருமே நழுவ விடாதீர்கள், பயன்படுத்தி கொள்ளுங்க. இது எத்தனை பேர் தம்மா யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க ஏன் இத சோனா எஃப்எம்ல இருந்து சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத கேக்குறவங்க இத தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இத வந்து என்ன செஞ்சுக்கோங்க, பயன்படுத்திக்கோங்கன்றதுக்காக தான் நாங்க இந்த அளவுக்கு சோனா எஃப்எம்ல வந்து உங்களுக்கு வந்து நாங்க தெரியப்படுத்துறோம்.
1: சோனா எஃப்எம் 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு. தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
4: நிறைய பிரச்சனைகள் உடல் பருமன் சார்ந்த பிரச்சனைகள் இது எல்லாமே வருது. அதே மாதிரி குழந்தைகளுக்கும் அந்த உடற்பயிற்சி பண்ணுறதை நம்ம வந்து ரொம்ப இளம் வயதிலே சொல்லித்தருது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவங்க வந்து ஓடி ஆடி விளையாண்டாலும் இன்னி காலகட்டத்தில் அவங்க அந்த வெளியில் ஓடி ஆடி விளையாடுறதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. தனியாக அந்த உடற்பயிற்சி அப்படின்றது அவங்களுக்கு வந்து தேவைப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இல்லாட்டி அவங்களுடைய உடல் பருமன் இதெல்லாம் வந்து அதிகரிக்கலாம். எப்பயிலேருந்து இந்த ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, குறைந்தபட்சம் 3 வயதுலேருந்து அவங்க வந்து அந்த ஒர்க் அவுட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு 5 வயதில் கூட அந்த ஒர்க் அவுட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓடுதல், அதே மாதிரி குதித்தல், அதே மாதிரி ஸ்கிப்பிங், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸசைஸாக உடற்பயிற்சியாக வந்து சொல்லிக் கொடுக்கலாம். தொடர்ச்சியாக நம்ம கூட வந்து குழந்தைகள் நல மருத்துவர் இணைஞ்சிருக்கிறாங்க. மேம் வணக்கம். மேம், மேம் குழந்தைங்களுக்கு அந்த உடற்பயிற்சி அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, ரொம்ப இளம் வயதுலேருந்து அவங்க வந்து அந்த உடற்பயிற்சி பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா கடைசி வரைக்குமே அதை தொடர்ச்சியாக பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. மேம் அவங்களுக்கு எந்த மாதிரியான உடற்பயிற்சியை சொல்லித்தரலாங்க மேம்?
5: தேவையான பேசிக் எக்ஸசைசஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். பெரியவங்க மாதிரி கிட்ஸ்க்கு தனியாக எக்ஸசைஸ் எதுவும் பண்ணவே வேண்டாங்க. அவங்க டெய்லி பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்லேயே எல்லா மசில் குரூப்ஸும் இன்வால்வ் ஆகிற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. என்னென்னா ரன்னிங், அதாவது ஓடுறது, அவங்க விளையாடுறது ஃப்ரெண்ட்ஸ் கூட, சைக்கிளிங் பண்ணுறது, ஸ்கிப்பிங் பண்ணுறது, ஸ்விம்மிங் பண்ணுறது, இது எல்லாமே வந்து எல்லா மசில் குரூப்ஸையுமே இன்வால்வ் பண்ணும். ஸோ இதெல்லாம் அவங்க ரெகுலராக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை பண்ணிட்டு இருந்தாங்கனாலே போதுமானது. இது கூட அடிஷ்னலாக நீங்கள் சிம்பிள் ப்ரீதிங் எக்ஸசைசஸ் ஃபாலோ பண்ணலாம். மார்னிங் டைம்ல சூரிய நமஸ்கார் மாதிரி பண்ணிக்கலாம். சின்ன சின்ன சிட்டப்ஸ் மாதிரி பண்ணலாம். வேற ஸ்பெசிஃபிக்காக எக்ஸசைஸ்க்குன்னு தனியாக டைம் ஒதுக்கணுங்கிற அவசியம் எதுவும் இல்லை. அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரெகுலராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, அட்லீஸ்ட் 1-2 hours per day.
4: ரொம்ப நன்றிங்க மேம், நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. அதாவது குழந்தைகளுக்குன்னு தனியாக எக்ஸசைஸ் அப்படின்றது தேவையில்லை, அவங்க வந்து அந்த ஓடி ஆடி விளையாண்டாங்களாலே போதும். அதே மாதிரி அவங்க ஓடி ஆடி விளையாடுறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதாவது குழந்தைகள் வந்து இன்றைக்கி வந்து ஃபோன் பார்த்துட்டு விளையாடல அப்படின்னா நாம் வந்து அவங்க ஃபோன்லாம் வாங்கிட்டு அவங்கள விளையாட வைக்கணும் கொஞ்சம் நேரமாச்சும். அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
1: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
0: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லைன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
1: அப்படியா சொல்ற? சரிவா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: நலமுட நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்குங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை வந்து பேசிட்டே இருக்கு. இந்த நேரத்துல எல்லா டைம்லயுமே வரக்கூடிய ஒரு மேஜர் இஷ்யூ அப்படின்னா தலைவலிங்க. இந்த தலைவலி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தலைவலியாக எடுத்துக்காமல் ஏதோ ஒரு பிரச்சனையோட ஒரு அறிகுறியாகவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். திடீர்னு வந்து ஒரு கடுமையான தலைவலி வர்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஏதோ ஒரு பிரச்சனையோட ஒரு அறிகுறி அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இதற்கு நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் குறைக்கிறதுக்கு. உடனே நம்ம வந்து ஓய்வு எடுத்தோம் அப்படின்னா தலைவலி கம்மியாகும். நிறைய தண்ணீர் குடித்தோம் அப்படின்னாலுமே, தண்ணீர் குறைபாடு இருக்குது அப்படின்னாலுமே தலைவலி ஒருத்தருக்கு வரலாங்க. அதே மாதிரி டைமுக்கு வந்து சாப்பிடல, ரொம்ப கம்மியாக வந்து சாப்பிட்றோம், சாப்பிடாமலே இருக்கிறோம் அப்படின்னாலுமே தலைவலி வந்து வருங்க. அதே மாதிரி ஸ்க்ரீன் பார்க்கறதுனால, ஃபோன் வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த ரொம்ப நேரம் மொபைல் பார்த்துக்கிட்டே இருந்தால் தலைவலி அப்படின்ற ஒரு பிரச்சனை வரலாங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தலைவலியை குறைக்கிறதுக்கான ஒரு வழிகள். இப்போ நம்ம ரொம்ப தலைவலிச்சுட்டே இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் நேரம் நம்ம வந்து ஸ்க்ரீன் பார்க்காம இருந்தாலே, ஒரு கொஞ்சம் நேரம் நம்ம ஃபோன் பார்க்காம இருந்தாலே தலைவலி கம்மியாகிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுங்க. அதே மாதிரி இந்த தலைவலி தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது, எந்த ரீசன்னால இது வந்துச்சுனே தெரில அப்படின்னா, உடனடியாக மருத்துவரை சந்தித்து அதற்கான ஆலோசனை பெறுறது முக்கியங்க. தொடர்ந்து மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்களில் வீட்டு முறை வைத்தியம் பற்றி நிறைய விஷயங்களை வந்து பேசிகிட்ருக்கோம். நம்ம கூட வந்து ஒரு அண்ணன் இணைஞ்சிருக்காங்க. ஆனால் தலைவலிக்கு வீட்டு வைத்திய முறைகளை, எந்த மாதிரியான வைத்திய முறைகளை வந்து ஃபாலோ பண்ணலாங்கண்ணா?
7: சீராத தலைவலிக்கு நொச்சி இலைச்சாறு கொஞ்சம் பிழிஞ்சி குத்தி அம்மியில் வச்சு அரைச்சோ அந்த சாறு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதோட நல்லெண்ணெய் சேர்த்து சிறிது சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் தட்டி அதை சாறு எடுத்து மூணும் நல்லெண்ணெயில் கலந்து கொஞ்சம் நேரம் தலைக்கு தேய்ச்சி, அதிக நேரம் இல்லாமல் ஒரு 5 நிமிஷம் அதிகம் 2 நிமிஷம் வைத்து உடனே குளித்து வர தலைவலி, தீராத தலைவலி உடனே சரியாகும்.
6: ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா, நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த தலைவலி அதை வந்து எப்படி நம்ம வந்து குணப்படுத்தலாம் அப்படின்றத வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, எல்லாரும் பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுட நிகழ்ச்சி. ஆரோக்கியத்தை பற்றி பல விஷயங்கள் உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டே இருக்கிறேன். நாகராஜ், இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம வெயிலை பற்றி தான் நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டே இருக்கோம். இந்த வெயிலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே நிறையா ட்ரிப்லாம் வந்து பிளான் பண்ணுவாங்க வீக்கெண்டில் அந்த மாதிரி. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக இந்த சம்மர் டைமில் லீவ்லாம் எடுத்து கூட அந்த ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணுவாங்க. அந்த ட்ரிப்லாம் வந்து போகும்போது தவிர்க்கக்கூடாத சில விஷயங்கள், அதாவது வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறப்ப நம்மளுடைய தாகத்தை தணிக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜூஸு, ஐஸ்கிரீமு அப்படின்னு நம்ம கண்ணில் படுற விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து வாங்கி சாப்பிடுவோம். ஆனாலும் இதை எல்லாத்த விட ரொம்ப முக்கியம் தண்ணீர் தான். தண்ணீர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த உடலில் அந்த நீர்ச்சத்தை தக்க வைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி எப்பயுமே கைகளில் நம்ம தண்ணீர் வச்சுக்கலாம். அதே மாதிரி கிடைச்ச உணவுகளை சாப்பிடாமல் எந்த உணவுகள் வந்து ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லதோ அதை வந்து நம்ம சாப்பிடணும். குறிப்பாக இந்த வய காலத்தில் ட்ரிப் போகிறவங்க மட்டுமே இல்லாமல் எல்லாருமே வெந்தயம், சீரகம் இந்த மாதிரி ஒரு பொருட்களை நம்ம மார்னிங் டைமில் லைட்டாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி உலர்ந்த திராட்சை, பாதாம், உலர்பழங்கள் இதெல்லாம் வந்து நம்ம மார்னிங் டைமில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வய காலத்தில். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ட்ரிப்லாம் வந்து போனால் கூட பழங்கள், காய்கறிகளை அதிகமாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பொதுவாக பயணங்களப்போ அந்த அலைச்சல், சோர்வு அப்படின்றது இருக்கும். நிறைய ஹில் ஸ்டேஷனில் கூட பார்த்திங்க அப்படின்னா வெயில்லாம் ரொம்ப அதிகமாகவே வந்து இருக்கும். இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒரு ரெயின் சீசனில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் மற்ற சீசனில் வந்து போகிறப்ப கிளைமேட் வந்து வேறு மாதிரி இருக்கும் பெரிய பெரிய ஹில் ஸ்டேஷனில் கூட. ஆனால் வெயில் காலத்தில் அங்கே எப்பயும் போல் நார்மலாக வெயில் அடிக்கும், நம்மளால் அங்கேயும் வந்து இருக்க முடியாது. அந்த ஒரு சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா உடற்பயிற்சிலாம் நம்மளால் செய்ய முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம வந்து வாக்கிங், ஸ்விம்மிங் அந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து ட்ரை பண்ணலாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ட்ரிப்பு அப்படின்லாம் நம்ம வந்து போனால் நமக்கு வந்து அந்த ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து போயிடும். என்ன நமக்கு வந்து பிடிக்குதோ அதை வந்து சாப்பிடலாம் அப்படின்னு வந்து தோணும். இந்த ட்ரிப்பில் நம்ம வந்து கவனம் எடுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அங்கேயும் வந்து ஹெல்த்தியான ஃபுட்ஸை நம்ம வந்து சாப்பிட்ணும் அப்படின்றது தான் இந்த ஒரு வயகாலத்தில். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, பாடல்களை தொடர்ந்து நானும் கிளம்புறேன். மீண்டும் அடுத்த என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை பாய் பாய் நேயர்களே.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: ஒரு மருத்துவமனைக்கு நாம காலடி எடுத்து வைக்கும் போது அங்க இருக்கக்கூடிய மருந்துகளும் மெஷின்களும் மட்டும் நமக்கு நம்பிக்கையை தராது. பயப்படாதீங்க, நாங்க இருக்கோம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு குரல் தான் நம்முடைய மனசுக்கு முதல்ல ஆறுதல் தர ஆரம்பிக்கும். அந்த குரலுக்கு பின்னாடி இருக்கவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நர்சஸ். அப்படி இருக்கக்கூடிய எல்லா செவிலியர்களுக்கும் இன்னைக்கு செவிலியர்கள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியை நான் ஆரம்பிக்கிறேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் ராஜ்குமார் வந்துட்டேன். இன்னைக்கு செவிலியர்கள் தினம் எதுக்காக கொண்டாடப்படுது அப்படின்றது எல்லாத்தையும் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒவ்வொரு வருஷமும் செவிலியர்கள் தினம் எதுக்காக கொண்டாடப்படுது அப்படின்றத எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். மருத்துவ சேவையில செவிலியர்கள் அர்ப்பணிப்பை வந்து இந்த உலக நர்ஸ் டேவா வந்து நம்ம கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மருத்துவ உலகம் எவ்வளவு வேகமா மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்றத நமக்கு தெரிய அவங்க கையை பிடிச்சி தைரியம் கொடுக்கிற அந்த மனிதநேயம் இருக்கு இல்லையா, அது நர்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஒரு நர்ஸோட வேலை என்னன்னா மருந்து கொடுக்கறது அப்படின்றது எல்லாத்தையும் தாண்டி ஒரு குடும்பம் முழுக்க பயத்துல இருக்கும் போது நம்பிக்கை கொடுக்கறது தான். தூங்காம இரவு முழுக்க பேஷண்ட்டை கவனிக்கிறது, எமர்ஜென்சி நேரத்துல பதறாம நிம்மதியா செயல்படுறது, சில நேரங்கள்ல தங்களோட கண்ணீரையே மறைச்சிக்கிட்டு மத்தவங்களோட சிரிப்புக்காக வாழக்கூடியவங்களாவும் நர்சஸ் இருக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நர்ஸோட வாழ்க்கையை நம்ம வெளியிருந்து பார்க்கும் போது எளிமையா தோண ஆரம்பிக்கலாம். ஆனா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சவால்கள் ரொம்ப பெரியதுன்னு சொல்லலாம். சரியான தூக்கம் இல்லாம டியூட்டி பாக்குறது, ஃபேமிலி ஃபங்க்ஷன் கூட போக முடியாத நிலை இருக்க ஆரம்பிக்கும், அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லைனாலும் வேலைக்கு வரக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும், ஒரு பேஷண்ட்டை காப்பாற்ற முடியல அப்படின்னா மனசுக்குள்ள எவ்வளவு வலி வர ஆரம்பிக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி மறுநாள் மீண்டும் அதே அன்போட வேலைக்கு வருவாங்க இல்லையா, இதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம் சொல்லலாம். பல பேர் பல துறைகள்ல வந்து சம்பளத்துக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கலாம், ஆனா நர்சிங் துறை மட்டும்தான் உங்க மனசுக்காக வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஒரு உயிரை மீண்டு சிரிக்க வைக்கிறது அப்படின்றது அதுதான் அவங்க பார்க்கக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷமா அவங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். குறிப்பா பெண்கள் இந்த துறையில நிறைய சாதனைகளை படைச்சுக்கிட்டு இருக்காங்க, வீட்டையும் பார்த்துக்கிட்டு வேலையும் அர்ப்பணிப்போட செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் குடும்ப பொறுப்பு, இன்னொரு பக்கம் உயிரை காக்கக்கூடிய பொறுப்பு, இது இரண்டையும் சமநிலையில வச்சுக்கிட்டு போறது அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. கோவிட் காலகட்டம் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அந்த கஷ்டமான காலகட்டங்களை பலரோட வாழ்க்கைய பலரோட குடும்பத்துக்காக தன்னோட குடும்பங்களை விட்டுட்டு அவங்கள பார்க்கக்கூடியவங்களா தான் நர்ஸ் எல்லாம் இருக்க ஆரம்பிச்சாங்க. அந்த காலகட்டத்துல உலகத்துக்கே புரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மருத்துவ உலகத்தோட முதுகெலும்பே நர்ஸ் தான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது. சோ இன்னைக்கு நர்ஸ் டே அப்படின்னு வரும்போது இந்த நாளை செலிப்ரேட் பண்றது மட்டும் இல்லாம மனிதநேயத்தையும் பொறுமையும் அர்ப்பணிப்பையும் மதிக்கக்கூடிய நாள் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். இன்னைக்கு இந்த உலகத்துல நம்பிக்கை இன்னும் உயிரோட இருக்குன்றதுக்கு முக்கிய உதாரணமே வந்து நர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இன்னொரு டைம் நான் நர்சஸ் டே விசேஷம் வந்து எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். சோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் லேசா லேசா நிகழ்ச்சியில இருக்கு. நீங்களும் நர்சஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. நேர்களே தொடர்ந்து பேசலாம். அடுத்தடுத்து இன்னைக்கு நிகழ்ச்சி சிறப்பான நிகழ்ச்சி இல்லையா, அதனால நிறைய சிறப்பு விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு, அதெல்லாத்தையும் கேட்கலாம். நேர்களே தொடர்ந்து இருந்தீர்கள், இப்போ உங்களுக்காக பாடல் இருந்துட்டு இருக்கு, கேட்டுவாங்க தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில. நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: எல்லாருக்கும் வணக்கம். நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின த வேர்ல்டு மேன் அண்ட் த சி அப்படின்ற புத்தகம். தமிழில் கடலும் கிழவனும் அப்படின்ற புத்தகம் ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். அதாவது, வறுமையில் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற முதுமையான மீனவர் ஒருத்தர் இருக்கார். அதாவது, தொடர்ந்து 84 நாட்கள் அவர் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாரு ஒரு சின்ன படகில். ஆனால் ஒரு நாள் கூட மீன் கிடைக்கவே இல்லைங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு துணையாக ஒரு 40 நாட்கள் ஒரு சிறுவர் கூட போகிறார். ஒரு கட்டத்தில் சிறுவருடைய பெற்றோர்கள், நீ அந்த தாத்தா கூட போகாத, அவருக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நீ போனீன்னா எதுவுமே கற்றுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் அந்த ஒரு சிறுவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, வேற ஒருத்தர் கூட அடுத்த நாள்லேருந்து போக ஆரம்பிக்கிறார். ஆனாலும் அந்த முதியவர் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்கவே இல்லைங்க. தொடர்ந்து அந்த சின்ன படகெடுத்துட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போய்கிட்டே இருக்கிறாரு. எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணுறாங்க, அதிர்ஷ்டம் இல்லாதவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 84 நாட்கள் அவருக்கு எந்த மீனுமே கிடைக்கல. 85வது நாள் அவர் வந்து படகு எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு பெரிய மீன் வந்து மாட்டுதுங்க, மார்லின் அப்படின்ற வகையைச் சேர்ந்த மீன். அந்த மீன் ரொம்ப பெருசு, அவருடைய படகு ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த மீனை அந்த கரைக்கு கொண்டு வர்றதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகுது அந்த மீனை அவர் கரைக்கு கொண்டு வர்றதுக்கு. இந்த ஒரு கதை எந்த ஒரு விஷயத்தை சொல்ல வருது அப்படின்னா, நமக்கு எதுவுமே கிடைக்கல, அதிர்ஷ்டம் இல்லை, அப்படி இருந்தாலுமே கடைசி வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் கடைசியாக ஒரு பெரிய மீன் சிக்கும் அப்படின்றதான். அதாவது, மீன் அப்படின்றது தான் நமக்கான ஒரு வெகுமதி. நம்ம தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் தன்னம்பிக்கையோடு அப்படின்னா, நம்ம கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த கதை வந்து உணர்த்துதுங்க. கட்டாயமாக வாங்கி படிங்க. எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின கடலும் கிழவனும்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
1: அது என் போனும் பார்த்தால டென்ஷன் ஆகுதா? அதான்.
0: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
1: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
0: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
1: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
0: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 5 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
3: டெக் குரு நிகழ்ச்சி
2: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: லேசா லேசா
5: லேசா லேசா
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: இன்னைக்கு செவிலியர்கள் தினம் அப்படின்றதுனால நம்ம கூட அடுத்ததா பேசுறதுக்காக செவிலியர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருக்கிட்டையும் நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து பேசலாம். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சி ஒரு சிறப்பு நிகழ்ச்சி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு செவிலியர்கள் தினம் அப்படின்றதுனால நம்ம ஊர்ல நிறைய பெண்கள் இருக்க ஆரம்பிக்கிறாங்க இல்லையா செவிலியர்களா. அப்படி நம்ம கூட வந்து செவிலியர்களா இருந்து நிறைய பெண்கள் வந்து பேச போறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில என்ன
6: நர்சிங் ஏன் சூஸ் பண்ணேன்னு சொன்னா ஸ்பெசிபிக் ரீசன் எதுவும் இல்லை, பட் என்னோட பக்கத்து வீட்டு அக்கா நர்சிங் படிச்சாங்கன்றதுக்காக தான் நான் நர்சிங் சூஸ் பண்ணேன். ஒன்ஸ் நர்சிங்குள்ள வரப்ப இதோட டெவலப்மெண்ட் இப்படி இருக்கும், என் கரியர் க்ரோத் இப்படி இருக்கலாம் நான் திங்க் பண்ணல, இதோட ரிலேட்டடா எப்படி இருக்கும்னு தெரியாம தான் உள்ள வந்தேன். ஒரு ஸ்டாதான ஸ்டாஃபா ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் நர்ஸா இருக்கேன். இதுல கரியர் க்ரோத் நிறைய இருக்கு, இன்னும் நம்மளை எம்பவர் பண்ணிக்கிறதுக்கான விஷயம் நிறைய இருக்கு. நான் நர்சிங்ல பெருசா கத்துக்கிட்டது என்னன்னு பார்த்தா, ஒரு உயிரை காப்பாத்தினதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு மன திருப்தி வரும், அது எப்படி இருக்கும்ன்றத வந்து நான் நர்சிங் வந்ததுக்கு அப்புறம் தான் கத்துக்கிட்டேன். அதனாலதான் நான் வந்து நான் நர்ஸா இருக்கேன்றத ரொம்ப ப்ரௌடா திங்க் பண்றேன். இன்னைக்கு நர்சஸ் டேங்கிறப்ப என்னோட மனசு எப்படி இருக்குன்னா, நம்மளோட பர்த்டே கூட இவ்வளவு விஷஸ் என் போன்ல வந்திருக்குமா என்னன்னு தெரியல. இன்னைக்கு நர்சஸ் டேக்கு என்ன சுத்தி இருக்கவங்க எல்லாருக்குமே நிறைய பேர் எனக்கு விஷ் பண்ணிருக்காங்க, விஷ் பண்ண எல்லாருக்குமே நன்றி. ஐ எம் பி ப்ரௌட் ஆஸ் எ நர்ஸ்.
2: நான் ஒரு நர்ஸா இருக்கேன் அப்படின் போது இந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்றத இன்னைக்கு நம்ம கூட வந்து செல்வி அக்கா சொல்லியிருக்காங்க. இவங்களை தொடர்ந்து அடுத்ததான் நம்ம கூட வந்து சேச்சி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து பேசிடலாம். வணக்கம்.
7: First of all, I am telling happy nurses day to all my colleagues. My name is Vishuda. I am working in Manipal Hospital for last 10 years. Initially, I am working in Calcutta, Bihar, Visakhapatnam. In all hospitals, I am worked. Last 10 years, I am working here and I am loved this hospital very much.
2: என் கூட வேலை பார்க்குற எல்லா நர்சஸ்க்கும் வந்து நர்சஸ் டே விசேஷம் வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நான் இங்கே சேலமில் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி கல்கட்டா, விசாகப்பட்டினம் இந்த மாதிரி நிறைய இடங்களில் நான் போய் ஒர்க் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்றத இன்றைக்கி நம்ம கூட வந்து வசீதா சேச்சி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய பேர் நம்ம கூட இருக்காங்க இன்றைக்கி சிறப்பு நிகழ்ச்சியில். தொடர்ந்து அவங்ககிட்ட நம்ம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துருங்க நேர்களை. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்கள் கூட பேசுகிறேன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school Sonavaliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhaningaloda future beautiful ah design panna Sonavaliyappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 944259216.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு ஆசைப்பட்டதை சாப்பிடக்கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு.

0: பச்சை நிறம் இல்லை என்றால் பூமியின் கண்களுக்கு ஒளி இல்லை. பசுமையை காப்போம், பூமிக்கு ஒளி கொடுப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சி, அதாவது நர்ஸ் டேக்காக சிறப்பு நிகழ்ச்சியில இருக்கும். இன்னைக்கு நாள்ல வந்து நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்ததா ஒருத்தங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட நாம தொடர்ந்து பேசலாம். வணக்கம்
3: அனைவருக்கும். முதற்கண் வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு நம்ம உலக செவிலியர் தினம் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். சோ செவிலியரோட மணிப்பிரியர அனைவருக்கும் என்னுடைய செவிலியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்துட்டு செவிலியரா இருக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் வந்துட்டு கடந்த ஒரு 15 வருடமா வந்துட்டு மணிப்பால் ஹாஸ்பிட்டல்ல தான் வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நிறைய இந்த 11 வருஷத்துல நான் வந்துட்டு நிறைய விதமான பேஷண்ட்ஸை பார்த்துருக்கோம். அவங்களுடைய அட்டண்டன்ஸ் நிறைய விதமாக பார்த்துருக்கோம். அவங்களுடைய எமோஷனல்ஸ் எல்லாமே எங்ககிட்ட ஃப்ரீயாக ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஷேர் பண்ணும்போது எல்லாமே வந்துட்டு மனசுக்குள்ள வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்னடா கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு. ஆனா அதே அவங்க வந்து ரெக்கவர் ஆகி வெளியே போகும்போது பாத்தீங்கன்னா அவங்க மனசார எங்களை வாழ்த்துட்டு போவாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுவோம் நாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஏன் அந்த செவிலியர்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஆனா அது வந்துட்டு அவங்களுடைய மனசுல இருந்து அவங்க வந்துட்டு ஒரு பணிவை நிறைவு செய்யும் போது அதோடைய ரிசல்ட் ரொம்ப அழகா இருக்கும் போது நம்ம அந்த தொழிலை ரொம்ப விரும்பி பார்க்கிறோம். ஸோ எல்லாருக்கும் உலக செவிலியர் தின நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் வந்துட்டு செவிலியரா பணிபுரியருக்கு மாதவும் செஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் வந்துட்டு ஃபீல் பண்றேன். தேங்க்ஸ்.
2: சூப்பர்க்கா சூப்பர்க்கா. இப்போ நம்ம கூட அதே மாதிரி அடுத்ததா பேசுறதுக்காக வந்து இன்னொருத்தங்களும் இருக்காங்க, அவங்க கிட்டே நம்ம தொடர்ந்து பேசலாம்.
4: என் பேர் மகேஸ்வரி. நான் மணிப்பால் ஹாஸ்பிட்டல்ல 18 வருஷம் முடிச்சுட்டு 19 வருஷத்துல அடியெடுத்து வச்சிருக்கேன். என்னுடைய ஃபேமிலி ஒரு பார்ட்னா என்னுடைய லைஃப் வந்து ரன் பண்ணி கொடுக்கறது என்னுடைய ஜாப் தான். என்னுடைய ஜாப சாட்டிஸ்ஃபேக்ஷனா வச்சிருக்கிற மணிப்பால் ஹாஸ்பிட்டல் என்னுடைய கெரியர் குரோத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப்ஃபுல்லா என்னுடைய அவங்களுடைய சப்போர்ட் இல்லாம என் கெரியரை குரோத் பண்ண கிடையாது, என் ஃபேமிலியை ரன் பண்ண கிடையாது. என் ஃபேமிலியை இன்னும் மேல நான் எடுத்துட்டு போயிருக்கேன். இன்னைக்கு என்னுடைய ஃபேமிலி முன்னாடி இருக்கா, என்னை எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்கன்னா இந்த ஜாப் தான் என்னை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது. கஷ்டத்துல இருந்த போயும் என்னை தூக்கிவிட்டு மணிப்பால் ஹாஸ்பிட்டல் தான் இன்னைக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கிறது மணிப்பால் ஹாஸ்பிட்டல் தான். அதனால மணிப்பால் ஹாஸ்பிட்டல் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த ஜாபுக்கு நர்சஸ் ஒர்க் பண்றதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டு இருக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஒர்க். எனக்கு வந்து என்னதான் அதர் ஒர்க்ஸ் இருந்தாலும் எனக்கு பேஷண்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் பேஷண்டோட ப்ரையாரிட்டி, அதுக்கப்புறம் தான் மற்ற ஒர்க்கை நான் டிசைட் பண்ணுவேன். ஸோ அதனால எனக்கு ரொம்ப வந்து மைண்டும் பீஸ்ஃபுல்லா இருக்குது, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஒர்க் பண்றேன். எனக்கு இந்த ஜாப் வந்து ரொம்ப பிடிச்சதான் பண்ணிட்டு இருக்கிறேன். பிடிச்சு பண்றதுனால என்னவோ என்னோட லைஃப் வந்து க்ரோத் ஆகிட்டே தான் போகுது. நான் ஃபேமிலியில ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கிறேன். என்னை வந்து ஃபேமிலியில ஒரு ரெகனைஸ் பண்றாங்க. என்னை இந்த நர்சஸ்னா ஒரு செப்பரேட் பண்ணுவாங்க, பட் என் ஃபேமிலியில் அப்படி கிடையாது. என்னை நல்லா சப்போர்ட் பண்ணி தான் இருக்காங்க. இன்னைக்கு நர்சஸ் டே May 12. நான் நர்சஸ்ன்னு சொல்லிக்கிறதுலே நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதனால பீங்க இன் ஃபியூச்சர்ல வரவங்க நர்சஸை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இல்லாம நல்ல ஒரு சர்வீஸ் மைண்டோட பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து உங்களை கை கொடுத்து மேல தூக்கி விடுன்றது என்னோட இது. ஹாப்பி நர்சஸ் டே. பின்காலத்தில் வரப்போற நர்சஸ்க்கும் ஒரு வாழ்த்துக்கள்.
2: நான் இத்தனை வருஷமா நர்ஸ் ஆகும் அப்படின் போது என்னோட கரியர் க்ரோத்தா இருக்கட்டும், என்னோட ஃபேமிலி சைட்ல சப்போர்ட்டா இருக்கட்டும், இது எல்லாமே எனக்கு ரொம்ப கிடைச்சிருக்கு அப்படின்றத ரெண்டு பேருமே வந்து சூப்பரா சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் லேசா லேசா நிகழ்ச்சியில சிறப்பு நிகழ்ச்சியில இருக்கு, அதெல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து பேசி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பேக் டு பேக்ல ரெண்டு சாங்ஸ் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க நேரிலே. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க நேற்று இன்று நாளை. ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: இன்னைக்கு செவிலியர்கள் தினத்தை முன்னிட்டு லேசா லேசா நிகழ்ச்சி வந்து சிறப்பு நிகழ்ச்சியா இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா செவிலியர்களா இருக்கக்கூடிய நிறைய அக்காங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இன்னைக்கு அடுத்ததான் வந்து நம்ம பேச போறோம். இப்போ யார் வந்து பேச போறாங்க, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல போறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
6: என்னோட பேர் பானு. நான் இங்க 17 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஜூனியர் ஸ்டாஃபா ஜாயின் பண்ணேன். ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் வந்துட்டு இன்சார்ஜ் லெவலுக்கு ப்ரொமோட் ஆனேன். ஃபர்ஸ்ட் வந்து ஓடியில தான் நான் ஜாயின் பண்ணேன், ஓடி நர்ஸா. அதுக்கப்புறம் என் ஓடி இன்சார்ஜா ப்ரொமோட் ஆனேன். அதுக்கப்புறம் ஒரு சேஞ்சஸ்க்காக நான் இப்ப ER இன்சார்ஜா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஓடியில பார்க்கும்போது வந்து பேஷண்ட் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஃபியரோட வருவாங்க. அப்ப நம்ம அவங்களுக்கு சர்ஜரி பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது டாக்டர்ஸ் கிட்ட பேசுறத விட நம்ம கிட்ட ரொம்ப ஜாலியா மூவ் பண்ணுவாங்க. முடிச்சுட்டு சர்ஜரி முடிச்சு அவங்க ரெக்கவரி வந்து இருக்கும்போது ரொம்ப பயம் தெளிச்சு நீங்க நல்லா பாத்துக்கிட்டீங்க, நல்லா பண்ணிட்டீங்க அந்த மாதிரி ரொம்ப ரிவ்யூ கொடுத்துட்டு போவாங்க. அதே போலதான் ER வந்த அப்புறமும் ER-ல வந்துட்டு நிறைய ஆர்டிஏ அந்த மாதிரி ரொம்ப பயத்தில் வருவாங்க. நம்ம போயிட்டு அவங்க கைப்பிடிச்சி பேசும்போதே வந்து இருக்கிற ஃபியர்லாம் போயிட்டு என் கூடயே இருப்பீங்களா, வார்டு வரையும் வருவீங்களா, இல்லை சர்ஜரிக்கு போகும்போது என் கூட வருவீங்களா, அந்த மாதிரிலாம் நிறைய கேட்பாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியெலாம் ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே மேனேஜ்மெண்ட் வைஸ்ன்னு பார்த்தாக்க ரொம்ப ஃப்ரெண்ட்லி மூமெண்ட்டாக இருக்கும் எங்களுக்கு. இங்கே 17 இயர்ஸ் இங்கே ஒர்க் பண்ணுறோன்னாக்கா இங்கே இருக்க மேனேஜ்மெண்ட் டாப்பர் நல்லா இருக்கிறதுனால தான் இங்கே ஒர்க் பண்ண முடியுது. இன்னும் சொல்ல போனால் ஒரு ஃபேமிலி தான் இது எனக்கு. வீட்டில் இருக்கிறத விட இங்கே தான் நிறைய நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இப்போ ஒரு டாப்பர் லெவலில் இருக்க ஒரு HODs மற்ற இதெல்லாம் பார்க்கணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் எங்களுக்கு ஒரு சின்ன மெசேஜ் வாட்ஸ்அப்பில் நான் போட்டேன்னா போதும், எனக்கு HR-ஆக இருக்கட்டும், எங்கள் HOD-ஆக இருக்கட்டும், எங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக இருக்கட்டும், குரு சாராக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து டக்குன்னு அந்த எண்டு அப்டேட்லார் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிரும். அதே போல் எங்களுக்கு ஏதாவது கன்சர்ன் இருக்குன்னு சொல்லி அவங்கக்கிட்ட போய் நான் சொன்னோம்னாலும் இது முடியாதுன்ற வார்த்தை இதுவரை யாரும் சொன்னதில்லை. பண்ணிடுறோம், முடிச்சிடுறோம் அந்த மாதிரி தான். இந்த ஃபீல்டு ஏன் செலக்ட் பண்ணோன்னாக்கா வந்துட்டு இதில் நிறைய அனுபவம், நிறைய பேர் பார்க்கலாம். நம்ம மற்ற இடத்துல போய் எது சொன்னாலும் நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க. பட் நான் ஒரு நர்ஸ் அப்படின்னு போகும்போது மெடிக்கல் லைனில் இருக்க டவுட்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு இருக்க பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஈஸியாக அப்ரோச் பண்ணி நம்மகிட்ட கேட்பாங்க, பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு இதுக்காக நர்சிங் வந்து செலக்ட் பண்ணோம். நர்சஸ் டே செலிப்ரேஷன்றது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எங்களோட சீனியர்ஸ்க்கெல்லாம் பர்த்டே டேட்டே தெரியாமல் இருக்கும், நிறைய செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த நாள் செலிப்ரேட் பண்ணுறது வந்து என்னோட பர்த்டே செலிப்ரேஷன் மாதிரி இருக்குது எனக்கு. தேங்க்யூ.
5: நானுமே சொல்லணும்னு நினச்ச விஷயம் அதுதான். அதாவது இன்னைக்கு நாள் நர்சஸ் டே அப்படின்னு போது இன்னைக்கு நாளில் அவங்கள கொண்டாடுறோம், அவங்கள பற்றி பேசுகிறோம், 365 நாளும் பார்க்குறாங்க. கோவிட் காலகட்டங்கள் எல்லாத்துலேயும் நம்ம எல்லாரையும் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். எவ்வளோ கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் பேஷண்ட் இருந்தாலும் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறது, அவங்களை சுற்றி இருக்கவங்களை வந்து பார்த்துக்கிறது, இது எல்லாத்தையும் பண்ணக்கூடியவங்களாக வந்து நர்ஸ் இருக்காங்க அப்படின்னு போது எல்லா நாட்களையுமே அவங்கள செலிப்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் சோனா ஃபோன் நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. இப்போ அடுத்ததாக அவங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேச லேச நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன் நேரிலே.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கும். இன்னைக்கு நிறைவு பகுதியில நான் சொல்றது அப்படின்றதையும் தாண்டி இன்னைக்கு சிறப்பு நிகழ்ச்சி இல்லையா, இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்ததா ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க கிட்டே நம்ம நிகழ்ச்சியில பேசிட்டு நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் இருக்கே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சி வந்து ஒரு சிறப்பு நிகழ்ச்சியா இருக்கு. எதுக்கு என்ன காரணம் ராஜ்குமார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செவிலியர்கள் தினம் அப்படின்றதுனால இன்னைக்கு நம்ம கூட வந்து நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய செவிலியர்கள் எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இன்னைக்கு நம்ம கூட அடுத்ததா யார் பேச போறாங்க அப்படின்றத நம்ம கேட்டுடலாம்.
3: என் பேர் சவிதா, நான் மணிப்பால் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸ் எஜுகேட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நர்சிங் அப்படிங்கிற ப்ரொஃபஷனை ஸ்டார்ட் பண்ணது 2016. என்னோட ஃபர்ஸ்ட் கரியர் ஸ்டார்ட் பண்ணது சென்னை அப்பல்லோல ஸ்டார்ட் பண்ணேன். ஆல் ஓவர் மல்டிபிள் கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ், இந்தியா, அவுட் ஆஃப் இந்தியா, அப்ராட்ஸ், எல்லா கண்ட்ரிலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ 2016 ஸ்டார்ட் பண்ணி என்னோட 10th நர்சஸ் டே, விச் ஐ ஃபீல் வெரி வெரி ஹாப்பி. அது எஸ்பெஷலி இங்கே மணிப்பாலில் ஒர்க் பண்ணுறது வெரி வெரி ஹாப்பி. ஃபர்ஸ்ட் டைம் கரியர் ஸ்டார்ட் பண்ணது சென்னை அப்பல்லோ மெயின் பிரான்ச்சில் ஆஸ் ஐசியூ ஸ்டாஃப் நர்ஸாக ஸ்டார்ட் பண்ணி, தென் ஐ மூவ்டு டு சிங்கப்பூர், அங்கே கிளினிக்கல் நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு, தென் ஐ ஒர்க் ஆஸ் டியூட்டர், நர்சிங் டியூட்டராக அகெயின் பேக் சென்னையில், ஐ மீன் சேலமில் நர்சிங் டியூட்டராக ஒரு இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணேன், காவேரி நர்சிங் காலேஜ். தென் ஐ மூவ்டு டு மணிப்பால் ஹாஸ்பிட்டல். ஹியர் ஐ எம் ஒர்க்கிங் ஹியர் ஃபார் லாஸ்ட் 4.5 இயர். ஸோ ஆஸ் அ கிளினிக்கல் நர்ஸாக, வார்ட் நர்ஸ், நர்சிங் டியூட்டர், தென் ஸ்டாஃப் நர்ஸ் ட்ரெயினராக ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரொம்ப ப்ரிவிலேஜாக நான் ஃபீல் பண்ணுறேன். மற்ற எந்த ப்ரொஃபஷன்லையுமே வந்துட்டு ஒரு ஐடி ப்ரொஃபஷனாக எடுத்தாலும், ஒரு டீச்சர் ப்ரொஃபஷனாக எடுத்தாலும், அவங்க ப்ரொஃபஷனுக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ணேன். டீச்சர் மீன்ஸ் தே ஆர் ஒன்லி டீச்சர், டீச்சிங் மட்டும்தான். ஐடினா சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறது, ஐடி ஜாப் மட்டும்தான். பட் நர்சிங் மட்டும்தான், மல்டிபிள் ஆஃப் டாஸ்க், மல்டிபிள் ஆஃப் நர்சிங் ஹேண்ட்ஸ் இருக்குது. லைக் டீச்சிங் போகலாம், கிளினிக்கல் நர்ஸாக போகலாம், கிளினிக்கல் அட்வொகேட்டாக போகலாம், நர்சிங் அட்வொகேட்டாக போகலாம், இந்த மாதிரி மல்டிபிள் ஆஃப் டாஸ்க் இருக்குது. ஆல் ஓவர் இந்தியா மட்டும் இல்லை, அப்ராட்ஸ்லையுமே வந்துட்டு இந்தியன் நர்சஸ் அப்படிங்கும்போது தே ஹவ் அ ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் ஃபார் இந்தியன் நர்சஸ். ஸோ இங்கேருந்து இந்தியாவிலேருந்து ஃபாரின் போய் ஒர்க் பண்ணதில் அங்கே ஒரு குவைரிஸ் இருந்தாலும், க்வெஷ்சன்ஸ் இருந்தாலும், ஏதாவது ஒரு டிஸ்கஷன் இருந்தாலும், அட் லாஸ்ட் தில் ஆஸ்க் சவிதா, டூ ஹேவ் எனி திங் டு ஷேர் அப்படிங்கும்போது, இட் ஷோஸ் தட் நாட் இட்ஸ் நாட் ப்ரிவிலேஜ் ஃபார் சவிதா, இட்ஸ் ஃபார் அ ப்ரிவிலேஜ் ஆஃப் இந்தியன் நர்சஸ்க்கான ப்ரிவிலேஜ். இந்தியன்லேருந்து வந்திருக்க நர்சஸ் ஸ்கில்டாக இருப்பாங்க, குவாலிஃபைடாக இருப்பாங்க, அவங்க பாயிண்ட்ஸ் வந்து வேலிடாக இருக்குன்ற ஒரு ஒரு இடம் எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ நர்சிங்க்கு எங்கே போனாலும் ஓப்பனிங்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. பட் நர்ஸ் ஹாவ் டு ஒர்க் டெடிக்கேட்டட், அவங்க வந்து எம்பத்தட்டிக்கலாக ஒர்க் பண்ணணும். பிகாஸ் டாக்டர் ஸ்பெண்ட் 10-15 மினிட்ஸ் ஆஃப் டைம் வித் த பேஷண்ட்ஸ், பட் 24/7 நர்சஸ் கூட இருக்கிறது பேஷண்ட்ஸ், பேஷண்டோட அட்டண்டன்ஸ் மட்டும்தான். டாக்டர்ஸ் கிட்ட ஓப்பனாக பேசாமல், டாக்டர்ஸ் கிட்ட ஓப்பனாக கேட்க முடியாத விஷயங்கள், கேள்விகள் எல்லாமே நர்சிங் கிட்ட, நர்சஸ் கிட்ட தான் கேட்பாங்க. ஸோ தே திங்க் தட் வி ஆர் ஒன் ஆஃப் தியர் ஃபேமிலி மெம்பர், ஃபேமிலி மாதிரி வந்து பேசுறது, சாப்பிட்டீங்களா, டீ குடிச்சிங்களா, போகும்போது போயிட்டு வரோம், ஹக் பண்ணி தேங்க் பண்ணி சொல்லிட்டு போகிறது, இட்ஸ் வெரி வெரி பிக் ப்ரிவிலேஜ். இது சர்வீஸ் தாண்டி ஒரு எமோஷ்னல் கனெக்ட், எமோஷ்னல் கனெக்ட் பேஷண்ட் கிட்ட, அட்டண்டர் கிட்ட ஒரு எமோஷ்னல் கனெக்ட் இருக்கு. இந்த ப்ரொஃபஷன் செலக்ட் பண்ணுறது இட்ஸ் நாட் லைக் எனி ஒன், எனி திங் எனி ஒன் கேன் டேக், அப்படி கிடையாது. காட் கிவன் பிளஸ்ஸிங் டு அஸ் நர்சஸ், நர்சிங் சூஸ் பண்ணி பேஷண்ட்க்கு சர்வ் பண்ணுறது காட் எங்களுக்கு பிளஸ்ஸிங்காக கொடுத்துருக்காங்கன்றது தான் உண்மையாக முக்கியமான ஒரு விஷயம். எல்லாருமே நர்சிங் படிச்சிட முடியாது, எல்லாருமே நர்சிங் சர்வீஸில் உள்ளே வந்துட முடியாது, இட்ஸ் ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ். அதுக்கு வந்து முதல்ல கடவுளுக்கு தேங்க் பண்ணுறேன். இந்த ப்ரொஃபஷனை செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரொஃபஷன் வந்துட்டு உனக்கு ஆப்டாக இருக்குன்னு எனக்கு ஒரு ஐடியா கொடுத்து, எனக்கு இந்த ப்ரொஃபஷன் மேலே இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணி, இதில் நான் சர்வீஸ் பண்ணணும்னு எனக்கு செஞ்சது ஃபர்ஸ்ட் என்னோடய அப்பா. ஸோ ஐ தேங்க் மை ஃபாதர் ஃபார் இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷன் இருக்குன்னு, என்னோடய 8th ஸ்டாண்டர்டில் எனக்கு திணிச்ச ஒரு விஷயம், இன்னைக்கு இதுதான் என் லைஃபான்னு வந்து இருக்கு. ஸோ ஐ தேங்க் மை ஃபாதர் அண்ட் ஃபாலோட் மை ஆல் மை காலேஜ் டீச்சர்ஸ், பிகாஸ் என்னோட 10th வருஷத்தில் இப்படி ஒரு இன்ட்ராக்ஷன் எனக்கு ஷேர் பண்ணுறதுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஐ தேங்க் ஆல் மை நர்சிங் காலேஜ் டீச்சர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸ்டில் நவ் இப்போ கால் பண்ணாலும் என்னை ரெக்கக்னைஸ் பண்ணுற அளவுக்கு டீச்சர் டீச்சர்ஸ் இருக்காங்க. ஸோ ஐ தேங்க் தெம் ஆல் கிவிங் மீ சச் ஒரு ஸ்கில்டாக ஒரு கொடுத்ததுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஃபாலோட் பை மை கரியரில் எனக்கு மென்டர் பண்ணது, எனக்கு டீச் பண்ணி எனக்கு மோல் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தென் ஐ நீட் டு தேங்க்ஸ் ஸ்பெஷலி ஃபார் மணிப்பால் ஹாஸ்பிட்டல், பிகாஸ் மணிப்பால் ஆல்வேஸ் கிவ் ஆப்பர்ச்சுனிட்டி டு எவ்ரி ஒன். இட்ஸ் நாட் தட் இவங்க தான் அவங்க, நோ, தே கிவ் 100% ஆப்பர்ச்சுனிட்டி டு எவ்ரி ஒன். உள்ள என்ட்ராகிற எல்லாருக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. மணிப்பாலுக்குள்ள ஆஸ் அ ஸ்டாஃப் நர்ஸாக தான் என்ட்ரு ஆனால், பட் தே கிவன் மீ ஆப்பர்ச்சுனிட்டி ஆஸ் அ நர்ஸ் எஜுகேட்டர். கிளினிக்கல்லையும் சரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல நிறைய லேர்ன் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மணிப்பால் கொடுத்துருக்காங்க. ஸோ மணிப்பால் இட்ஸ் லைக் ஒரு ஒரு பெரிய ஃபேமிலி. நாங்கள் ஃபேமிலியில டைம் ஸ்பெண்ட் விட மணிப்பால் ஹாஸ்பிட்டலில் இங்கே இருக்க ஃபேக்கல்டிஸ் கூட இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ மணிப்பாலுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் வெரி வெரி ஹாப்பி என்னோட 10th இயர்ல நர்சஸ் டே இப்படி ஒரு செலக்ட் பண்ணுறது, இப்படி ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் ஐ ப்ரே இன்னும் என்னோட சர்வீஸ் கண்டினியூ ஆகணும், மல்டிபிள் ஸ்பேஸில் கண்டினியூ ஆகணும். என்ன மாதிரி நெக்ஸ்ட் வர நர்சிங்க்கு நல்லா ட்ரெயின் பண்ணணும், அவங்களும் வெல் குட் நர்சஸாக ஒர்க் பண்ண ஐ ப்ரே டு காட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். பை.
2: இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கூட வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய செவிலியர்களாலுமே வந்து பேசியிருந்தாங்க. நீங்கள் ஒரு செவிலியராக இருந்து கேட்டுட்ருக்கீங்க, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க செவிலியராக இருக்காங்க அப்படின்போது அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சிடுங்க. எல்லா நாட்களும் அவங்களையும் செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்றதான் என்னுடைய எண்ணமாக இருக்குது. உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் சோனா எஃப்எம் நம்பரான 9787770107 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிக்கலாம் நேர்களே. ஸோ இன்னொரு டைம் எல்லாருக்குமே வந்து செவிலியர்கள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு நான் இப்போ நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. இப்போ நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேர்களே.
1: வணக்கம், என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து ஏன். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
1: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க. அடுத்த ஒரு மணி நேரம் திவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்றதுக்காக வந்துட்டேன். எல்லோருக்கும் அருமையான வணக்கம் மக்களே. இன்னைக்கு டெக்குரு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒரு சமையான சூப்பரான விஷயம் தான் கொண்டு வந்திருக்கேன். இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃபுல்லா டெக்குரு நிகழ்ச்சியை கேளுங்க. பொதுவா டெக்குரு நிகழ்ச்சியில என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்க ஒரு டிஜிட்டல் வேர்ல்டுல என்னென்ன மாதிரியான ஏஐ அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு, என்னென்ன மாதிரி டெக்னாலஜி அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்லுவேன். அதை தொடர்ந்து இப்ப இருக்க ஸ்மார்ட் வேர்ல்டுல என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்லுவேன். அதுக்கப்புறம் நம்ம டெக்னாலஜி வேர்ல்டுல எப்படி நாம வந்து சேஃபா இருக்கணும், இந்த ஆன்லைன் மோசடிகள்ல இருந்து நம்ம எப்படி நம்மளை தற்காத்துக் கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும், இதை தவிர்த்து நம்ம ஸ்மார்ட் போனோ இல்ல ஸ்மார்ட் கேஜெட்டோ அதை எப்படி சூப்பரா மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் டெக்குரு நிகழ்ச்சியில கேட்க போறீங்க. திவாகரையும் கூட இன்னைக்கு சூப்பரான விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்கேன். இதை ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் திவாகரேன் கூட. சரி, இன்னைக்கு நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள் கேட்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்தில் உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒரு செமையான சூப்பரான ஏஐ வெப்சைட் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஏஐ வெப்சைட்டோட பெயர் என்ன தெரியுமா? கிளாட் அப்படிங்கிறது தான் இந்த ஏஐ வெப்சைட்டோட பெயர். இந்த கிளாட் அப்படிங்கிற வெப்சைட்டு எதுக்காக இதுவாக்கர் என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாருமே சேட் ஜிபிடி, ஜெமினி, கிராக் இந்த மாதிரி ஏஐ வெப்சைட்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லை. இந்த ஏஐ வெப்சைட்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பீங்க, ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி கேட்டிருப்பீங்க, ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி ஜென்ரேட் பண்ண சொல்லியிருப்பீங்க, இதை பற்றி ரிசர்ச் பண்ணி சொல்லுங்கள், அதை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இந்த வெப்சைட்டில் கேட்டிருப்பீங்க. அதே மாதிரியே அதில் இருக்க முக்கால்வாசி விஷயங்களை நீங்கள் இந்த கிளாட் அப்படிங்கிற வெப்சைட்லையும் கேட்டுக்கலாம். இந்த வெப்சைட்டோட பெயர் cloud.ai cloud.ai டூ டைம் சொல்கிறேன், cloud.ai அப்படிங்கிறது தான் இந்த வெப்சைட்டோட பெயர். இந்த வெப்சைட்டில் வந்து மொத்தமாக 3 பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன பேக்கேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ, ப்ரோ அண்டு மேக்ஸ் அப்படின்ட்டு. ஃப்ரீ அப்படிங்கிற பேக்கேஜாக நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரீயாகவே ஒரு சில விஷயங்கள்லாம் பயன்படுத்தி என்ஜாய் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ரோ அப்படிங்கிறதுல மாதத்துக்கு நீங்கள் $17 கொடுக்கணும். அதுக்கப்புறம் மேக்ஸ் அப்படிங்கிறதுல மாதத்துக்கு $100 கொடுக்கணும். மாதத்துக்கு $17 அப்படிங்கிறது தோராயமாக இந்தியன் மதிப்புக்கு, இந்திய ரூபாய்க்கு 1435 ரூபாய் வரும். அதுவே வந்து மாதத்துக்கு உங்களுக்கு $100 அதாவது மேக்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 8441 ரூபாயாக வரும். இந்த மாதிரியான பேக்கேஜ்லாம் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. இதில் ஃப்ரீயில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃப்ரீ அப்படிங்கிறதுல உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் என்னென்னலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து சேட் பண்ணிக்கலாம். அது வந்து iOS ஆப்பிள் டிவைஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஆண்ட்ராய்ட் டிவைஸாக இருந்தாலும் சரி, இல்லை வெப் ப்ரௌசர் குரோமு இந்த மாதிரி ப்ரௌசராக இருந்தாலும் சரி, நீங்கள் சேட் பண்ணிக்கலாம். சேட் பண்ணி என்ன வேணாலும் கேட்டுக்கலாம், அது வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயுமே ஜென்ரேட் இமேஜ்லாம் பண்ண சொல்கிறீங்க, அதெல்லாம் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் அது தெரியல. அதுக்கப்புறம் இதில் வந்து ஜென்ரேட் கோட் வந்து விஷுவலைஸ் டேட்டா. நீங்கள் ஏதோ ஒரு ப்ரோக்ராமராக இருக்கீங்க இந்த கம்ப்யூட்டர் சார்ந்த கோடு ஏதாவது நீங்கள் கேட்கணும் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் கோடு ஜென்ரேட் பண்ண சொல்லிக்கலாம். இதை தாண்டி நீங்கள் ஒரு விஷயத்தை எழுதலாம், அதை எடிட் பண்ணலாம், அதை கிரியேட்ட கண்டென்ட்டாக மாற்றலாம், இந்த மாதிரியான பல விஷயங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணி இதில் டெக்ஸ்ட் கொடுத்து அதை அனலைஸ் பண்ண சொல்லியும் கேட்கலாம். இந்த மாதிரியான பல விஷயங்கள் உங்களால் இதில் பண்ணிக்க முடியும். இதுக்கு ஃப்ரீ வெர்ஷனே போகும். இதை தாண்டி ப்ரோ அப்படின்னா இதுலேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான ஃபியூச்சர்ஸ் இருக்குது, அதே மாதிரி மேக்ஸில் அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இப்போ நான் சொன்ன ஃபியூச்சர்ஸ் வச்சு இந்த வெப்சைட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூஸ் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற கருத்துக்களை சொல்லுங்கள். இப்போ தொடர்ந்து நீந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் இது பார்க்குறேன் கூட. உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு ஒன்று வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள் டெக்குரு நிகழ்ச்சியில் கேட்கலாம்.

0: மச்சான் மச்சான்,
1: என்ன மச்சான், என்னாச்சு, ஏன் இவ்வளவு பரபரப்பா ஓடி வர?
0: அது ஒண்ணும் இல்லடா, அந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு தெரியுமா?
1: என்ன ஊர்ல என்ன ட்ரெண்டிங்?
0: அது கூட பரவாயில்ல, இந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு அது தெரியுமா?
1: டேய் என்னடா, அந்த ஊர்ல இந்த ஊர்ல ட்ரெண்டிங்கான விஷயம்னு குழப்பிட்டு இருக்க, என்னதான் சொல்ல வர?
0: அதான் நம்ம சோனா எஃப்எம்ல எல்லாம் ட்ரெண்டிங்கான அப்டேட் சொல்றாங்களே.
1: டேய் ஏன்டா இப்படி படுத்துற, எந்த சோனடா சொல்றாங்க?
2: அந்த ஊரு இந்த ஊரு எந்த ஊரா இருந்தாலும் என்ன ட்ரெண்டிங்கான அப்டேட்டா இருந்தாலும் அத சொல்றதுக்கு தான் இது வாலிப வயசு நிகழ்ச்சி இருக்கே. திங்கள் முதல் சனி வரை மாலை 5 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிட்டு தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விஷயம் கேட்டுருப்பீங்க இப்ப இந்த பாட்டுக்கு முன்னாடி, அந்த விஷயமும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி டெக்குரு நிகழ்ச்சியில சொல்றல, ஒரு ஏஐ வெப்சைட் ஆகட்டும் இல்ல வேற ஏதாவது ஸ்மார்ட் போனோட ட்ரிக் ஆகட்டும் டிப்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரிலாம் சொல்றல, இதெல்லாம் உங்களுக்கு உண்மையாலுமே பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதோட கருத்துக்களை மட்டும் நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு தட்டி விடுங்க. 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கருத்துக்களை தட்டி விட்டீங்க அப்படின்னா அப்படியே வந்து நாங்கள் இன்னும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு தெளிவான நிலை வரும். அதனால் ஏதாவது இருக்குது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இதை தொடர்ந்து இப்போ ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க. நம்ம சோனா எஃப்எம்ல இது வரைக்கும் நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, அதில் இந்த பாட்டு நல்லா இருக்குது இது வக்கர், இந்த பாடலோட வரிகள் சூப்பராக இருக்குது இது வக்கர், அந்த மாதிரி ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் அனுப்புங்க. நீங்கள் அனுப்புகிற கருத்துக்கள் என்னை போல் ஒவ்வொரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டையும் ஊக்கப்படுத்தும், அதனால் கருத்துக்கள் இருந்தால் அனுப்புங்க. இதனைத் தொடர்ந்து இப்போ டெக்குரு நிகழ்ச்சியில் எடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட சொல்கிறதுக்காக ஒரு சூப்பரான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு இயர்பட்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த இயர்பட்ஸ் எந்த நிறுவனத்துக்கிட்ட

வந்திருக்கு. இதோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா போல்ட் அப்படிங்கிற நிறுவனத்துக்கிட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய W20 ட்ரூலி வயர்லெஸ் ஏர்பட்ஸ் அப்படிங்கிறது தான் இதோட பெயர். இந்த W20 ட்ரூலி வயர்லெஸ் ஏர்பட்ஸில் என்னென்ன சிறப்பான அம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறது கேட்டலாமா? இதில் வந்து ஆரம்பத்திலே அங்கே ரொம்ப பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்டிஎம் இஎன்சி மைக் கொடுத்துருக்காங்க. இஎன்சி மைக்னா என்வரன்மெண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன். அதாவது நீங்கள் ஒரு பப்ளிக் பிளேஸில் இருக்கீங்க, ரோட்டோரமாக இருக்கீங்க, வேறு ஏதாவது ஒரு பொது இடத்துல இருக்கப்போ ரொம்ப சத்தமா இருக்கு, நான் ஹெட்போன்ஸ்ல கேட்கறது என்னால தெளிவா கேட்க முடியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இல்ல நீங்க பேசுறது ஆப்போசிட்ல இருக்கீங்களே தெளிவா கேட்கல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த இஎன்சி வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது இல்லாமல் இந்த இயர்பட்ஸில் வேறு என்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட பேட்டரி பேக்கப் தான். இங்கே ஒரு டைம் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு 40 மணி நேரம் வரைக்கும் ப்ளே ஆகும், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் 120 நிமிஷம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் வரும் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் டைப் சி சார்ஜரை வச்சு தான் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கணும். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது டைப் சி சார்ஜரில். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ப்ளூடூத் 5.3 வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. 5.4 வந்துருச்சு, அதுக்கப்புறமும் வந்துட்டுருக்கு. ஆனால் ப்ளூடூத் 5.3 கொடுத்துருக்கறதுனால இது கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருக்குது. இதை தாண்டி இதில் 13 mm டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேஸுக்கும் சவுண்ட் குவாலிட்டிக்கும் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் லேட்டன்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 45 ms லோ லேட்டன்சி கொடுத்துருக்காங்க. 45 ms வரைக்குமே இதில் லோ லேட்டன்சியாக இருக்கும். நீங்கள் கேம் விளையாடுறப்ப உங்களுக்கு அதெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி இதில் வந்து ஒரு 3 colors கொடுத்துருக்காங்க. என்னென்ன கலர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, க்ரீன், ஸ்பேஸ் பிளாக் அண்டு கிளேஷியர் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 colors கொடுத்துருக்காங்க. அந்த 3 colors பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த இயர்பட்ஸில், அதாவது இந்த போல்ட் W20 அப்படிங்கிற இயர்பட்ஸில் IPX5 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வேர்வை துளிகள், மலை துளிகள், இந்த மாதிரி துளிகள் பட்டாலும் ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறதுனால இந்த இது கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி இதில் இந்த இயர்பட்ஸ் மூலிமா உங்களால் வந்து வாய்ஸ் கண்ட்ரோலும் ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும், வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த கூகுள் அப்புறம் சிரி இந்த மாதிரியான வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை உங்களால் இந்த இயர்பட்ஸ்லேருந்து ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் சொன்ன ஃபியூச்சர்ஸ் வச்சு இந்த இயர்பட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருக்கிற சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்ரோ நிகழ்ச்சியில் திவாக்கரையும் கூட இந்த இயர்பட்ஸோடைய தற்போதைய விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 798 ரூபாயாக இருக்குது. ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது, வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. இப்போ உங்களுக்காக டெக்ரோ நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாட்டு ஒன்று வந்துட்டு இருக்குது, பாட்டு 8 வாங்க.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டத சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும்போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரிவா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8 சமுதாய வானொலி. சமுதாய வானொலி.
4: நிழல் தரும் மரங்களை நடுவோம், பசுமை நிலங்களை படைப்போம்.
5: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.
6: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
7: வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787107.8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னும் நம்பர் சொல்கிறேன், 9787107.8 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர், ஊர் பேர், பாடல் பெயர், இது மூணும் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. இந்த மூணு வச்சு தான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம் பெறும் அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும். இதை தொடர்ந்து டெக்ரோ நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு டிஜிட்டல் பேமெண்ட்டில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் சொல்ல போகிறேன். அப்படி என்ன திவாகர் டிஜிட்டல் பேமெண்ட்டோட அப்டேட்டை பற்றி சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு யூபிஐ ஆப்பை யூஸ் பண்ணி ஒரு சில ஓடிடி ஆப்புகளாக வந்து பே பண்ணிட்டுருக்கீங்களா? அது வந்து நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கலாம், ஹாட்ஸ்டாராக இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மாக ஸ்பாட்டிஃபையாக இருக்கலாம், கானாவாக இருக்கலாம், இந்த மாதிரி வேறு எந்த பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் ஒரு யூபிஐ ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு சில டைம் அதில் நீங்கள் பே பண்ணி முடிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டில் போய் ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் அப்படின்னா என்னது வாக்கர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸே எடுத்துக்கோங்களேன்.

அது ஒரு ஓடிடி. அதுக்கு நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணுறீங்க, ரீசார்ஜ் பண்ணால் தான் உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்க, அந்த ஒரு மாதம் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அடுத்த மாதத்துக்கு வந்து நீங்கள் திரும்ப ரீசார்ஜ் பண்ணணும், அப்போ தான் உங்களால் பார்க்க முடியும். இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த ஒரு மாதம் ரீசார்ஜ் பண்ணுறீங்களா, ஒரு மாதத்துக்கு ஒரு 149 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா, அடுத்த மாதம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அமௌண்ட்டு அதிலிருந்து போகிற மாதிரி, ஆட்டோமேட்டிக்காக பே ஆகிற மாதிரி உங்களால் செட் பண்ணிக்க முடியும். அது ஒரு சில டைம் ஆட்டோமேட்டிக்காகவே செட் ஆகிடும். இந்த மாதிரி அடுத்த மாதமும் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து 149 ரூபா போகிற மாதிரி செட் ஆகிடும். நீங்கள் ஒரு மாதம் நல்லா என்ஜாய் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க, அந்த ஒரு மாதம் முடியுது எப்போன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அடுத்த மாதம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து காசு போயிடும். காசு போனதுக்கப்புறம் எதுக்கு போனது அப்படின்னு பார்க்குறப்ப இந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்னால போயிருக்கும். இதை வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இருந்தாலும் ஒரு சில பேருக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லை. இதை எப்படி வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறது, கேன்சல் பண்ணுறது, எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இதுக்கு வந்து நான் பேடிஎம் அப்படிங்கிற ஆப் தான் எடுத்திருக்கேன். பேடிஎம் ஆப்பில் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் இது பார்க்குறேன் கூட. நீங்கள் இதுக்கு பேடிஎம் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேடிஎம் ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் யூபிஐ சர்வீஸ் இல்லை ஆல் யூபிஐ சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும். கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இருக்கும், அதை தொட்டுக்கோங்க. அதை தொட்டதுக்கு அப்புறமா அங்கே பார்த்தீங்கன்னா யூபிஐ ஆட்டோ பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நடுவில், அதை தொட்டு உள்ளே போய்க்கோங்க. அதை தொட்டு உள்ளே போன உடனே நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன மாதிரியான ஓடிடிக்கு பே பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா அங்கே ஓடிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டுக்கோங்க. அதை தொட்ட உடனே நீங்கள் என்னென்ன மாதிரியான ஓடிடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் காட்டும். அதோட வேலிடிட்டி டேட்டும் காட்டும், வேலிடில் அப்படின்னு சொல்லிட்டு அதோட டேட்டும் காட்டும். அதை தொட்டு நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறமா கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பாஸ் ஆட்டோமேட்டிக் பே, கேன்சல் ஆட்டோமேட்டிக் பே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்களால் பாஸும் பண்ணி வச்சுக்க முடியும், கேன்சலும் பண்ணி வச்சுக்க முடியும். கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா யூபிஐ ஐடி போட சொல்ல, ஐடி போட்டு கேன்சல் உங்களால் ஈஸியாக பண்ணிக்க முடியும். இதுதான் ஆட்டோமேட்டிக் பேவை கேன்சல் பண்ணுறதுக்கான வழி. பேடிஎம் ஆப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இது வாக்கறேன் கூட. உங்களுக்காக ஒரு அற்புதமான பாட்டு ஒன்று வந்துட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க. இன்னும் நம்ம சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது, என்ன அப்படிங்கிறது கேட்டலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
4: இது வாலிப வயசு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க. அடுத்த ஒரு மணி நேரம் திவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்றதுக்காக வந்துட்டேன். எல்லோருக்கும் அருமையான வணக்கம் மக்களே. இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒரு சமையான சூப்பரான விஷயம் தான் கொண்டு வந்திருக்கேன். இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃபுல்லா டெக் குரு நிகழ்ச்சியை கேளுங்க. பொதுவா டெக் குரு நிகழ்ச்சியில என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்க ஒரு டிஜிட்டல் வேர்ல்டுல என்னென்ன மாதிரியான ஏஐ அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு, என்னென்ன மாதிரி டெக்னாலஜி அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத பத்தி சொல்லுவேன். அதை தொடர்ந்து இப்ப இருக்க ஸ்மார்ட் வேர்ல்டுல என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்லுவேன். அதுக்கப்புறம் நம்ம டெக்னாலஜி வேர்ல்டுல எப்படி நாம வந்து சேஃபா இருக்கணும், இந்த ஆன்லைன் மோசடிகள்ல இருந்து நம்ம எப்படி நம்மளை தற்காத்துக் கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும், இதை தவிர்த்து நம்ம ஸ்மார்ட் போனோ இல்ல ஸ்மார்ட் கேஜெட்டோ அதை எப்படி சூப்பரா மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் டெக்குரு நிகழ்ச்சியில கேட்க போறீங்க. திவாகரையும் கூட இன்னைக்கு சூப்பரான விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்கேன். இதை ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நீந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில திவாகரையும் கூட. சரி, இன்னைக்கு நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள் கேட்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்தில் உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒரு சமையான சூப்பரான ஏஐ வெப்சைட் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஏஐ வெப்சைட்டோட பெயர் என்ன தெரியுமா? கிளாட் அப்படிங்கிறது தான் இந்த ஏஐ வெப்சைட்டோட பெயர். இந்த கிளாட் அப்படிங்கிற வெப்சைட்டு எதுக்காக இதுவாக்கர் என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாருமே சேட் ஜிபிடி, ஜெமினி, கிராக் இந்த மாதிரி ஏஐ வெப்சைட்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லை. இந்த ஏஐ வெப்சைட்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பீங்க, ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி கேட்டிருப்பீங்க, ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி ஜென்ரேட் பண்ண சொல்லியிருப்பீங்க, இதை பற்றி ரிசர்ச் பண்ணி சொல்லுங்கள், அதை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இந்த வெப்சைட்டில் கேட்டிருப்பீங்க. அதே மாதிரியே அதில் இருக்க முக்கால்வாசி விஷயங்களை நீங்கள் இந்த கிளாட் அப்படிங்கிற வெப்சைட்லையும் கேட்டுக்கலாம். இந்த வெப்சைட்டோட பெயர் cloud.ai, CLAUDE.AI. இது ஒரு டைம் சொல்கிறேன், CLAUDE.AI அப்படிங்கிறது தான் இந்த வெப்சைட்டோட பெயர். இந்த வெப்சைட்டில் வந்து மொத்தமாக 3 பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன பேக்கேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ, ப்ரோ அண்டு மேக்ஸ் அப்படின்ட்டு. ஃப்ரீ அப்படிங்கிற பேக்கேஜை நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரீயாகவே ஒரு சில விஷயங்கள்லாம் பயன்படுத்தி என்ஜாய் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ரோ அப்படிங்கிறதுல மாதத்துக்கு நீங்கள் $17 கொடுக்கணும். அதுக்கப்புறம் மேக்ஸ் அப்படிங்கிறதுல மாதத்துக்கு $100 கொடுக்கணும். மாதத்துக்கு $17 அப்படிங்கிறது தோராயமாக இந்தியன் மதிப்புக்கு, இந்திய ரூபாய்க்கு 1435 ரூபாய் வரும். அதுவே வந்து மாதத்துக்கு உங்களுக்கு $100 அதாவது மேக்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 8441 ரூபாயாக வரும். இந்த மாதிரியான பேக்கேஜ்லாம் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. இதில் ஃப்ரீயில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃப்ரீ அப்படிங்கிறதுல உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் என்னென்னலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து சேட் பண்ணிக்கலாம். அது வந்து iOS ஆப்பிள் டிவைஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஆண்ட்ராய்டு டிவைஸாக இருந்தாலும் சரி, இல்லை வெப் ப்ரௌசர் குரோமு இந்த மாதிரி ப்ரௌசராக இருந்தாலும் சரி, நீங்கள் சேட் பண்ணிக்கலாம். சேட் பண்ணி என்ன வேணாலும் கேட்டுக்கலாம், அது வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயுமே ஜென்ரேட் இமேஜ்லாம் பண்ண சொல்கிறீங்க, அதெல்லாம் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் அது தெரியல. அதுக்கப்புறம் இதில் வந்து ஜென்ரேட் கோட் வந்து விஷுவலைஸ் டேட்டா. நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமராக இருக்கீங்க, இந்த கம்ப்யூட்டர் சார்ந்த கோடு ஏதாவது நீங்கள் கேட்கணும் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் கோடு ஜென்ரேட் பண்ண சொல்லிக்கலாம். இதை தாண்டி நீங்கள் ஒரு விஷயத்தை எழுதலாம், அதை எடிட் பண்ணலாம், அதை கிரியேட் கண்டென்ட்டாக மாற்றலாம், இந்த மாதிரியான பல விஷயங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணி இதில் டெக்ஸ்ட் கொடுத்து அதை அனலைஸ் பண்ண சொல்லியும் கேட்கலாம். இந்த மாதிரியான பல விஷயங்கள் உங்களால் இதில் பண்ணிக்க முடியும். இதுக்கு ஃப்ரீ வெர்ஷனே போகும். இதை தாண்டி ப்ரோ அப்படின்னா இதுலேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான ஃபியூச்சர்ஸ் இருக்குது, அதே மாதிரி மேக்ஸில் அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இப்போ நான் சொன்ன ஃபியூச்சர்ஸ் வச்சு இந்த வெப்சைட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூஸ் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற கருத்துக்களை சொல்லுங்கள். இப்போ தொடர்ந்து நீந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் இது பார்க்குறேன் கூட. உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு ஒன்று வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள் டெக்குரு நிகழ்ச்சியில் கேட்கலாம்.

சோனா எஃப்எம் கேட்டுட்டு இருக்க நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல நான் இங்க சூப்பரா இருக்கேன். சோ வழக்கம் போல இன்னைக்கும் ஏகப்பட்ட ட்ரெண்டிங்கான வைரலான விஷயங்கள்லாம் நடந்திருக்குங்க. சோ இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செம ட்ரெண்டிங்கா செம பேசு பொருளா இருக்கு சமூக வலைத்தளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது இப்போ சோசியல் மீடியாவோட யூசேஜ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். 6 to 60 வயசு வரைக்கும் எல்லாருமே சோசியல் மீடியா கூட மூழ்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்மார்ட் போனு அதுக்குள்ள சோசியல் மீடியாஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா உலகத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது, அதாவது நம்ம உள்ளங்கையில உலகமே இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த நிலையில சோசியல் மீடியாஸ்ல கண்டென்ட் கிரியேட்டர்ஸா இருப்பாங்களே அவங்கலாம் வந்துட்டு வீடியோஸ் எல்லாம் மேக் பண்ணி போடுவாங்க. அவங்க ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி கண்டென்ட் எல்லாம் போடணும், நமக்குன்னு ஒரு தனி ஃபாலோவர்ஸ் தனி சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணி பண்ணுவாங்க. ஒரு சிலர் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னோட உயிரையே பணைய வச்சு ரிஸ்க் எல்லாம் எடுத்து கண்டென்ட் எல்லாம் மேக் பண்ணி போடுவாங்க. வியூஸ் எல்லாம் நல்லா போகும், ஆனா ஒரு சிலருக்கு வியூஸ் பெருசா வந்து போகாது. இன்னும் ஒரு சிலர் எல்லாம் பெருசா எஃபோர்ட்டே போட மாட்டாங்க, சும்மா ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் எல்லாம் மேக் பண்ணி போடுவாங்க. அவங்களுக்கு வியூஸ் லைக்ஸ் எல்லாமே நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு வந்து வருங்க. இப்போ நான் இதுக்கு சம்மந்தமே இல்லாம ஷோ ஆரம்பிச்சதுல இருந்து சோசியல் மீடியா வியூஸ் லைக்ஸ் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கேன் சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். காரணம் வந்து இருக்கு, இப்போ சமூக வலைதளங்கள்ல இந்த ஒரு விஷயம் செம்ம பேசு பொருளா போயிட்டு இருக்கு. இப்போ நாமெல்லாம் வந்துட்டு ஒரு வீடியோஸ் போடுறோம் இல்ல போஸ்ட் போடுறோம் அப்படின்னா எவ்வளவு லைக்ஸ் போவோம்? நார்மலா 100 தாண்டதே கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்கும். இதுவே ஒரு பெரிய செலிபிரிட்டிஸ் வீடியோஸ் போடுறாங்க இல்லைன்னா ஸ்டோரி போடுறாங்க போஸ்ட் போடுறாங்க அப்படின்னா அது வந்துட்டு மில்லியன்ஸ்ல லைக்ஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. மேக்சிமம் மில்லியன்ஸ்ல போகாது, லட்சத்துல லைக்ஸ் எல்லாம் வந்து போவோம். ஆனா இங்க ஒரு போஸ்ட்டுக்கு 60.3 million லைக்ஸ் வந்து இருந்திருக்கு. அப்படி என்ன போஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ள போய் பார்த்தா ஒரே ஒரு கோழி முட்டை இருக்குல்ல, அந்த கோழி முட்டையோட ஒரு அல்ட்ரா ஹெச்டி போட்டோ வந்து சோசியல் மீடியால அப்லோட் பண்ணி இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு பிக்சருக்கு 60.3 million லைக்ஸ் போயிருக்கு. என்னங்க இது, வாட் இஸ் திஸ், இதெல்லாம் ஒரிஜினல் சோசியல் மீடியா கிரியேட்டர்லாம் பார்த்தாங்க அப்படின்னா என்ன நினைப்பாங்க? சாதாரண ஒரு போட்டோக்கு, அதாவது சாதாரண ஒரு கோழி முட்டை இருக்கிற ஒரு போட்டோக்கு 60 million லைக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் சமபேச பொருளாக போயிட்டு இருக்கு. இருந்தாலும் ஹவு இஸ் இட் பாசிபிள், 1000 பேர் 1,000,000 பேர் எப்படி இதை லைக் பண்ணாங்க அப்படின்றது தான் எனக்குமே ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கு. அதே மாதிரி இப்போ சோசியல் மீடியா கிட்ட இருந்தே வந்துட்டு ஒரு சில ஸ்கேம்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு, அதாவது ஏமாத்து வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ ஒரு முன்னணி பிராண்ட் இருக்கும், அந்த பிராண்டோட மெயில் ஐடியில் வர மாதிரியே வந்துட்டு மெயிலெலாம் வந்து வரும். மாதம் மாதம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்துருங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சில இடங்களில் நடந்துட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த தெரியாத அன்னோன் லிங்க்ஸில் இருந்து மெசேஜ்லாம் வருது அப்படின்னா அதை நீங்கள் அவாய்ட் வந்து பண்ணிவிடுங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணாதீங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் போய் வந்து முடியும். ஸோ அந்த மாதிரி அன்னோனாக இருக்கிற லிங்க்ஸ்லாம் வந்து கிளிக் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், அதை பற்றின நிறைய அவேர்னஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா அதுக்குமே டெக் குரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நிகழ்ச்சி நம்ம சோனா எஃப்எம்ல ஒலிபரப்பாகிட்டு இருக்கு. திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 to 5 அஞ்சு மணி வரைக்கும் டெக் குரு நிகழ்ச்சி கேளுங்க. அதுலேயுமே இந்த மாதிரி டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் கேட்டுட்டு உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம், உங்ககிட்ட சொல்கிறதுக்காக நிறைய விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கு, கேட்டு வந்திருக்கேன், தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

ஜூனியர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: எல்லாருக்கும் வணக்கம். நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின த வேர்ல்டு மேன் அண்ட் த சி அப்படின்ற புத்தகம். தமிழில் கடலும் கிழவனும் அப்படின்ற புத்தகம் ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். அதாவது வறுமையில் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற முதுமையான மீனவர் ஒருத்தர் இருக்கார். அதாவது தொடர்ந்து 84 நாட்கள் அவர் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாரு ஒரு சின்ன படகுல. ஆனால் ஒரு நாள் கூட மீன் கிடைக்கவே இல்லைங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு துணையாக ஒரு 40 நாட்கள் ஒரு சிறுவர் கூட போகிறாரு. ஒரு கட்டத்தில் சிறுவருடைய பெற்றோர்கள், நீ அந்த தாத்தா கூட போகாத, அவருக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நீ போனீன்னா எதுவுமே கற்றுக்க மாட்டே அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் அந்த ஒரு சிறுவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற ஒருத்தர் கூட அடுத்த நாள்லேருந்து போக ஆரம்பிக்கிறார். ஆனாலும் அந்த முதியவர் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்கவே இல்லைங்க. தொடர்ந்து அந்த சின்ன படகு எடுத்துட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போய்கிட்டே இருக்கிறாரு. எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணுறாங்க, அதிர்ஷ்டமில்லாதவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 84 நாட்கள் அவருக்கு எந்த மீனுமே கிடைக்கல. 85வது நாள் அவர் வந்து படகு எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு பெரிய மீன் வந்து மாட்டுதுங்க, மார்லின் அப்படின்ற வகையைச் சேர்ந்த மீன். அந்த மீன் ரொம்ப பெருசு, அவருடைய படகு ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த மீனை அந்த கரைக்கு கொண்டு வரதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகுது அந்த மீனை அவர் கரைக்கு கொண்டு வரதுக்கு. இந்த ஒரு கதை எந்த ஒரு விஷயத்தை சொல்ல வருது அப்படின்னா, நமக்கு எதுவுமே கிடைக்கல, அதிர்ஷ்டம் இல்லை, அப்படி இருந்தாலுமே கடைசி வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் கடைசியாக ஒரு பெரிய மீன் சிக்கும் அப்படின்றதான். அதாவது மீன் அப்படின்றது தான் நமக்கான ஒரு வெகுமதி. நம்ம தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் தன்னம்பிக்கையோடு அப்படின்னா நம்ம கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்றதான் இந்த கதை வந்து உணர்த்துதுங்க. கட்டாயமாக வாங்கி படிங்க. எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின கடலும் கிழவனும்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: குட்டீஸ் எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சோய் கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்போ விளையாட்டு.

0: விட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
1: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள் சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
0: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர்லாம் வருவாங்களா?
1: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
0: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
1: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது பாலிப வயசு.
4: என்ன இது பாலிப வயசு?
2: என்ன மச்சான் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்க?
5: அதுவாடா, இவ்வளவு நாள் உருப்படாமே இருந்துட்டோம், இனிமேட்டுக்காவது ஏதாவது வேலை செஞ்சு உருப்படலாமே யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: சரி, இப்ப என்ன பண்ண போற?
5: அதான் மச்சான், டீ கடை ஆரம்பிக்கலான் இருக்கேன். நீ வரையா?
6: நான் என் ஃப்ரெண்ட கேட்டு சொல்றேன்.
5: என்னடா டே? சரி மச்சான், யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பேசலான்னு இருக்கேன். அதுக்காக வரையா?
6: ஃப்ரெண்டை கேட்டு சொல்றேன் மச்சான்.
5: ஏய், என்னடா எதுக்கு எடுத்தாலும் ஃப்ரெண்டை கேட்டு சொல்றேன் சொல்லிட்டு இருக்க?
6: அட ஆமா மச்சான், இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சு பல அடிகள் வாங்கியிருப்பான், அதனால அவன்கிட்ட கேட்டு சொல்றேன்னு சொன்னேன்.
7: இப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம்ல கரண்ட் போனாலே நிறைய பேர் டென்ஷன் ஆயிடுவோம், இல்லைன்னா வந்துட்டு என்னடா இது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இருப்போம். ஆனா நம்ம ஊர்ல இருக்க ஒரு சுட்டி பையன் கரண்ட் போனாலும் கேண்டில் லைட்டே வச்சு வேர்ல்டே திரும்பி பார்க்க வச்சிருக்கிறாரு. என்னது, கேண்டில் லைட்டை வச்சு வேர்ல்டை திரும்பி பார்க்க வச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். அதுக்குள்ள இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. ஸோ என்ன நடந்தது, அந்த ஒரு குட்டி பையன் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது சிவகாசி இருக்குல்ல, சிவகாசியில 8 வயசு ஒரு குட்டி பையன் தான் தமிழ் அமுதன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் வந்துட்டு தமிழ்நாட்டோட கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்போ சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? என்ன அப்படின்னா, நம்ம தமிழ் அமுதன் இருக்காரு, அவர் ஏரியால பவர் வந்து கட் ஆயிருக்கு. பவர் கட் ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு கேண்டில ஏற்றி வச்சுட்டு அவரோட அப்பா லேப்டாப் இருக்குல்ல, அந்த அப்பா லேப்டாப்பை எடுத்து ஆன்லைன்ல செஸ் கேம விளையாட ஆரம்பிச்சிருக்காரு. அவர் விளையாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒட்டுமொத்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்காரு. அப்படி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில இருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: 70 years of legacy. Eco-friendly campus. Experiential learning. Leadership development. Learning beyond books. Caring faculty. Ellame irukra ore school. Sona Valiyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaigaloda future beautifula design panna Sona Valiyappa Public School. TPT Main Road, Junction, Salem. Contact 944259-2160.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டத சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பசுமையை காப்போம், வாழ்வை வளப்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: இது வாலிப வயசு.
3: என்ன இது வாலிப வயசு?
4: இப்போ என்னதான் நிறைய பேர் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும், சோஷியல் மீடியாஸில் அதிகமான டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாலும், இப்படி இருக்கிற இந்த காலகட்டத்திலையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த புக்ஸ் படிக்கிறது, நாவல் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி இன்ட்ரெஸ்டாகவே இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தேடி தேடி படிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இது நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு விஷயமா வந்து இருக்கும். இப்போ நான் எதுக்கு இதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். காரணம் இருக்குது. நீங்கள் ஒரு புக் லவராக இருக்கீங்க, உங்களுக்கு புத்தகங்கள்லாம் படிக்க ரொம்ப பிடிக்கும், அதை பற்றி ஒரு விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்காக ஒரு சூப்பரான விஷயத்தை எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது இன்னைக்கு சமூக வலைதளங்களில் செம்ம பேசு பொருளாக இருக்கு. ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது இப்போலாம் நிறைய பேர் நாவல் எழுதிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஒரு சில ஃபேமஸ் ஆத்தரோட நாவல்லாம் வாங்கி விருப்பமாக படிச்சுட்டு இருப்பாங்க. அது ரொம்ப பழக்கமாக இருக்கு. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, உலகத்தோட ஃபஸ்ட்டு நாவலை யார் எழுதியிருக்கா, அவங்க பேர் என்ன, அந்த புக்ஸில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? ஸோ அதை பற்றின ஒரு விஷயம் தான் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் செம்ம பேசு பொருளாக இருக்குது. உலகத்தோட ஃபஸ்ட்டு நாவல், இந்த புக்குக்கான பேர் என்ன தெரியுமா? டேல் ஆஃப் ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு புக்கு தான். இந்த நாவலை யார் தெரியுமா எழுதியிருக்கா? ஜாப்பனீஸை சேர்ந்த ஒரு பெண்மணி தாங்க எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அந்த நாவலை எழுதியிருக்காங்க. அவங்களோட பெயர் என்ன அப்படின்னா,

மராசுகி சிக்கிபு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் இந்த புக்கை வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நாவல் எதை சம்மந்தப்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த சைக்காலஜிக்கலோட டெப்த்து, அது மட்டும் இல்லாமல் கேரக்டர் டெவலப் பற்றி அப்போவே அந்த நாவலில் எழுதியிருப்பாங்க. நினச்சி பார்க்கவே அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குல்ல, கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி முதல் நாவலில் எழுதியிருக்காங்க, அதுலேயும் இவ்வளோ பெரிய ஒரு கோர் சப்ஸ்டன்ஸை வச்சு எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போதே அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை

இருந்தாங்க அப்படின்னா இப்போ நிறைய பேர் புக்ஸ்லாம் வந்து படிக்கிறாங்களே, அப்படி படிக்கிறவங்களுக்கு நாலேஜ் அப்படின்றதே பயங்கரமாக கெயின் ஆகும். நார்மலாக இருக்கிற பர்சன்ஸை விட புக்ஸ் படிக்கிறவங்களுக்கு நாலேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கற்பனை திறன் வளர்கிறதுக்கும் ரொம்ப அதிகமான சான்சஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஆய்வோட முடிவில் சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு புக் படிக்கல அப்படின்னாலும் ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் வந்து படிங்க, அதுவே வந்துட்டு செம்ம யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும். ஸோ நாம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்திருக்கேன், தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயினூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7033663333.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படா எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். நாம் இது வரைக்கும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் சமூக வலைத்தளங்களில் என்னென்ன விஷயங்கள்லாம் செம பேசு பொருளாக இருந்தது, என்னென்ன விஷயங்கள்லாம் செம ட்ரெண்டிங்கில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம். இப்போது இதை தாண்டி நம்ம கூட பேசுறதுக்காக சோஷியல் மீடியா கிரியேட்டர் வெயிட் பண்ணிட்டுருக்கிறாரு. யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சேலம் பேஜ் இந்த பேஜ்க்கான கிரியேட்டர் நம்ம கோவிந்த் ப்ரோ தான். அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்க போகிறாரு. இன்றைக்கி அவரோட சோஷியல் மீடியா ஜேர்னிலேருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்க போகிறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? கோவிந்த் ப்ரோ, நாம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். நீங்களும் ரெகுலராக நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. இப்போ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அப்படின்றது ஒரு வைடான பிளாட்ஃபார்ம் அப்படின்னு வந்து சொல்லாம ப்ரோ. ஏன் அப்படின்னா, 6 லிருந்து 60 வயசு வரைக்கும் எல்லா ஏஜ் கேட்டகரி பீப்புளும் இந்த சோஷியல் மீடியாவில் வீடியோஸ் பார்க்குறாங்க, கண்டென்ட்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற இந்த நிலமையில ஒரு சில கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முகம் சொல்லிக்கிற மாதிரியான கண்டென்ட்ஸ்லாம் வந்து ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆஸ் அ ஜெனியூன் சோஷியல் மீடியா கிரியேட்டராக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பிரதர் பார்க்குறீங்க?
6: இல்லை, அதான் பார்த்து தான் போடணும். நமக்கு நிறைய ரெஸ்பான்சிபிள் இருக்கு. நீங்கள் முன்னாடி ஸ்க்ராச்சில் இருக்கும் போது நீங்கள் வந்து உங்களுக்கு அது தெரியாது. நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 10K ஃபாலோவர்ஸ் வந்துட்டால் கூட நம்ம எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் வேணும். இது குழந்தைங்க எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, பெரியவங்க பார்க்குறாங்க, லேடிஸ் பார்க்குறாங்க. அதனால் நான் நம்ம விட மாதிரி தானே, அதனால் பார்த்து தான் போடணும். இதை போடணும், இதை போடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும். தெரியாமல் நான் போட்டுட்டேன் அது வந்து ஒத்துக்க முடியாதுல்ல. தெரிஞ்சு தான் போடுற நீ, அதனால் வந்து பார்த்து தான் போடணும்.
2: கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போது நம்ம கோவிந்த் ப்ரோ சொன்ன மாதிரி எல்லா சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்க்கும் தனித்தனி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.

0: இப்போ வந்து பார்க்க முடியுது என்ன அப்படின்னா, இந்த கமெண்ட் செக்ஷனில் ஒரு மிகப்பெரிய வாரே வந்து போயிட்டு இருக்கும், ஒரு மிகப்பெரிய பட்டிமன்றமே போயிட்டு இருக்கும். ஆஸ் அ சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டரா அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
1: மாற்றி மாற்றி சண்டை போடுவாங்க.
0: அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
1: இல்லை அது ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் நல்லது போனால், நீங்கள் நல்ல போஸ்ட்டு, ஒரு நல்ல கருத்தான போஸ்ட் போட்டினாலுமே அதை வந்து தப்பாக சொல்கிறதுக்கு ஒரு பத்து பேருக்கு தான் செய்வாங்க. அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் தப்பு தான் சொல்கிறான்னு பார்க்குறீங்க தெரியும். அதனால் ஓகே, அதெல்லாம் நம்ம வந்து ரியாக்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஏன்னா ஒரு 100 பேர் அப்படி கமெண்ட் பண்ணுறாங்க, அதை வந்து நம்ம ரிப்ளை பண்ணிட்டு இருக்க முடியாது.
0: ஓகே ஓகே பிரதர். இப்போ எல்லா சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸும் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, அவங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஒரு சில விஷயங்கள் நெகட்டிவிட்டிஸாக வந்து வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் மைண்ட்லேயே வந்து வச்சுக்காதீங்க. எப்பயுமே நீங்கள் உங்கள் போக்கில் நீங்கள் கண்டென்ட்லாம் மேக் பண்ணி போடுங்க. ஸோ நாம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். நம்ம கூட பேசுறதுக்காக கோவிந்த் ப்ரோ வந்து இணைஞ்சிருக்கிறாரு. என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். நாம் இவ்வளோ நேரம் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசணும். சோஷியல் மீடியாவில் நடந்த ட்ரெண்டிங்கான விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம கோவிந்த் ப்ரோ அவரோட ஜேர்னியை ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பக்கத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கூட கோவிந்த் ப்ரோ இணைஞ்சிருக்கிறாரு. என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கோவிந்த் ப்ரோ, நம்ம இவ்வளோ நேரம் உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டு இருக்கோம், கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட இறுதி பக்கத்துக்கே வந்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃபைனலாக
4: நிறைய கமெண்ட் பண்ணலாம், எல்லாம் மெசேஜ் பண்ணலாம், இந்த மாதிரி வேணும் இந்த மாதிரி வேணும். ஏன்னா அவங்களோட பல்ஸுக்காக தான் நாங்கள் அந்த மாதிரி தான் நான் போடணும்னு நினைக்கிறோம். நிறைய பேர் அது என்ன போட்டால் வந்து அவங்க இது பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாமையே நான் நிறைய பேர் போடலாம், இன்க்ளூட் நான் முதற்கொண்டது தான். அதனால் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரியணும். அந்த மாதிரி பண்ணாங்கன்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும், நாங்கள் அதை நோக்கி போகலாம்.
3: கண்டிப்பாக கண்டிப்பாக ப்ரோ, இப்போ நம்ம கோவிந்த் ப்ரோ சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட சோஷியல் மீடியா ஜேர்னியுமே வந்துட்டு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போங்க. எண்ட் ஆஃப் த டே ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரியான கண்டென்ட்லாம் இருக்குது, மேக் பண்ணி போடுங்க. அவங்கள முகம் சுலிக்க வைக்கிற மாதிரி எந்த ஒரு கண்டென்ட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணாதீங்க, அது ரொம்ப ரொம்ப ஒரு பேட் இம்ப்ரெஷனை கொடுக்கும். கோவிந்த் ப்ரோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ப்ரோ, உங்களோட பிஸி ஷெட்யூல்லையும் நம்ம கூப்பிட்டோன்னே இன்டர்வியூலாம் கொடுத்துட்டு உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை ரொம்ப சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ப்ரோ.
4: நன்றி ப்ரோ. ஆக்சுவலி சேலம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.
3: கண்டிப்பாக கண்டிப்பாக, இப்போ கேட்டுட்டு இருக்க மக்கள் நீங்கள் வந்துட்டு சேலம் பற்றின நிறைய விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறோம், அப் டு டேட்டில் வந்து இருக்கணும் அப்படின்னா சேலம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேலம் சார்ந்த நிறைய விஷயங்கள்லாம் நம்ம கோவிந்த் ப்ரோ அவரோட பேஜில் கண்டென்ட்டாக மேக் பண்ணி போட்டுட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான ஃபீட்பேக் என்ன அப்படின்றதையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசணும். அதை தாண்டி சோஷியல் மீடியா கிரியேட்டரான நம்ம கோவிந்த் ப்ரோவுமே அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ரொம்பவே சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அதெல்லாம் கேட்கும் போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இங்கிருந்து இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நான் உங்ககிட்ட டாடா பாபி சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட உங்களே வந்து மீட் பண்ணுறேன். பாய்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம் கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
1: சோனா எஃப்எம் வானொலியின் கதை நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்காக ஆதவனின் ஒரு அறையில் இரண்டு நாற்காலிகள் என்ற சிறுகதையோடு நான் வந்திருக்கிறேன். கைலாசம் கடிகாரத்தை பார்த்தாரு, மணி ஒன்று ஆக போகுது. கொஞ்சம் படப்படப்பாக இருந்தது அவருக்கு. தாகம்லாம் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் மேஜ் மேலே இருந்த வாட்டர் பாட்டிலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து குடித்தாரு. திரும்ப அங்கேயே வச்சாரு. பக்கத்தில் திரும்பி பார்த்தாரு. கொஞ்சம் தூரத்தில் அவருடைய சக ஊழியர் அகர்வால் ஏதோ ஃபைல் பார்த்துக்கிட்டு இருந்தார். டக்குன்னு முகத்தை இருந்தானே திரும்பிக்கிட்டார். அவர் பார்க்கறதுக்குள்ள திரும்பிக்கிட்டார். இவரும் மேஜ மேலே இருந்த ஒரு ஃபைல் எடுத்து அப்படி புரட்ட ஆரம்பித்தார். உண்மையிலே அந்த ஃபைலை அவர் முடிச்சிட்டாரு. அது வந்து அலுவலக உதவியாளர் எடுத்துகிட்டு போயிருக்கணும், வரல. அதை எடுத்துட்டு அதில் ஒரு பக்கமாக புரட்டிட்டு இருந்தார். அதில் அது ஒரு லெட்டர் மாதிரி, அதில் சின்ன சின்ன புள்ளி கமா என்ன விடுபட்டு போயிருச்சுன்னா அதை சரி பண்ணிக்கிட்டு இருந்தார் ரொம்ப தீவிரமாக. அதாவது அவருக்கு என்னென்னா, அகர்வால் வந்து இப்போ சாப்பிட கூப்பிடுவார், லஞ்ச் டைம் சாப்பிட போகலாம் அப்படின்னு. இவருக்கு அதான் பிரச்சனையே, அவரோட உட்காந்து சாப்பிட்றதுங்கிறது இவருக்கு ஒரு மனசுக்கு பொருந்தாத ஒரு விஷயம். ஆனால் ஒரே ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க, டெல்லியில் இருக்குது அந்த ஆஃபீஸ். தவிர்க்க முடியல அவரோட மதிய உணவு இருந்துருத. ஆனால் இவருக்கு அவருடைய அருகாமை நட்பு, அவரோட நெருங்கி இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாமே பிடிக்கலை. ஆனால் அதுக்கு காரணம் என்னன்னு அவரால் கண்டுபிடிக்க முடியல. அவருக்கு கைலாசத்தை பொறுத்த வரைக்கும் மனசுக்கு பிடிச்ச ஒரு நட்பு அப்படின்னா ராம் தான். ராமும் அவரும் ஒரே ஸ்கூலில் படித்தவங்க, ரெண்டு பேரும் அப்படி நண்பர்கள். பின்னாடி இவர் டெல்லியிலையும் அவர் மும்பையிலையும் வேலை கிடச்சி போயிட்டாங்க. ஆனால் அப்பப்போ சந்திப்பாங்க. அவர் டெல்லிக்கு வருவார், இவரை பார்ப்பார். அவர் எப்பவும் அந்த மாதிரி வெளியில் பயணத்திலே இருக்கக்கூடிய வேலை தான்.

0: என் பேர் ராஜமாணிக்கம், ஊர் வழுது சுப்பிரமங்கலம், சேலம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.
2: வணக்கம், என்னுடைய பெயர் டாக்டர் கே கர்லின் எபி. நான் ஜெர்னஸ் எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ன்ற ஆர்கனைசேஷனை வந்து நான் பாஸ்ட் 25 இயர்ஸாக சேலத்தை மையமாக கொண்டு நான் நடத்தி கொண்டு வருகின்றேன். இப்போ ஜெர்னஸ் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொன்னதானே, ஸ்கில் ட்ரைனிங்ல வந்து நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்ல வந்து தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் TNSDC மூலமா அவங்க நமக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க. சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நான் ஒரு ட்ரைனிங் பார்ட்னர் TPI எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இதன் மூலமாக படித்த படிக்காத பெண்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். TNSDC-ல வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு DSR, அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ். டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து குவாலிபிகேஷன் மினிமம் 10th ஸ்டாண்டர்ட், 10th வரைக்கும் படிச்சிருந்தா போதும். அவங்களுக்கு ஒரு பொருளை வந்து எப்படி நம்ம வந்து இன்னொரு இடத்துல நம்ம சேல்ஸ் பண்றோம், அது எப்படி டெக்னிக்கலா நம்ம பேசுறோம், கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கும் இங்கிலீஷ்ல நம்ம நல்லா பேசுறோம், ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் அதுலயும் பேசிக்கா அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுத்து தெரியப்படுத்துறோம். சில இடத்துல பாருங்களேன், பணம் கொடுத்து படிக்க முடியாது. அவங்களுக்குலாம் இந்த கவர்மெண்ட் வந்து அவங்க காசை வந்து ஃப்ரீயாவே கொடுத்து படிக்க வச்சு, அது மட்டும் இல்லாமல் டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் சொல்லி ஸ்டைஃபன் தராங்க. பர் டேக்கு 100 ரூபீஸ் வந்து என்ன பண்றாங்க, ஸ்டைஃபன் தராங்க. இப்ப DSR வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்னா, அதுல வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் வருது, பேசிக்கா ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் வருது, சேல்ஸ் மாடல் வருது, அதுல ஃபயர் அண்ட் சேஃப்டி, ஹெல்த் டிப்ஸ், இந்த மாதிரி நிறைய எல்லாமே வந்துட்டு, லாஸ்ட் இன்டர்வியூ ஸ்கில்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், க்ரூமிங், கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் முடிச்ச உடனே ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும். அந்த அசஸ்மெண்ட் முடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும். அந்த சர்டிபிகேட்டை வந்து நம்ம என்ன செய்யலாம் கேட்டீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இன் கேஸ் அவங்க நிறைய படிச்சிருந்தாங்கன்னா அடிஷனல் குவாலிபிகேஷன் என்ன பண்ணிக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அந்த சர்டிபிகேட்ல வந்து கவர்மெண்ட்

0: முத்திரை போட்ட சர்டிபிகேட். அது மட்டும் இல்லாமல் அந்த சர்டிபிகேட்டை வச்சு நம்ம டிக்ல போய் நம்ம லோனும் வாங்கிக்கலாம். லோன் வந்து நமக்கு என்ன தொழில் நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அந்த தொழிலுக்கு ஏத்த மாதிரி லோன்ஸ் வந்து அத்தனை லட்சம் அவங்களுக்கு கொடுக்கறாங்க. அதுல சப்சிடியும் இருக்கு. சப்சிடி வந்து 30% நம்ம கட்டவே வேணாம். அந்த மாதிரி வந்து இவ்வளவு சலுகைகள் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்கில் ட்ரைனிங்கும் கொடுத்து இந்த சலுகையும் கொடுக்கறாங்க. இதனுடைய டியூரேஷன் வந்து உங்களுக்கு 470 hours 45 days வரும். அந்த 470 hours முடிக்கிறதுக்குள்ளார அவங்களுடைய ஸ்கில்லே வேற மாதிரி போயிடும். அவங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் கொடுத்து மைக்க கொடுத்து பேச சொல்லி அது இல்லாம பிரசன்டேஷன் பிபிடி எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பண்ணி கொடுத்து அவங்க வந்து ப்ரொஜெக்டர்ல வந்து பிபிடில வந்து பிரசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணி போடுவாங்க. அந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுவாங்க. அதே மாதிரி முடிச்ச உடனே நாங்களே வந்து உங்களுக்கு ஒரு ஜாப் ஃபேர் வைக்கிறோம். அந்த ஜாப் ஃபேர்ல நிறைய கம்பெனிஸ் வராங்க. அவங்களுடைய திறமைகளை பார்த்து எந்தெந்த போஸ்டிங்கோ அதுக்கேத்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட்லயும் டை அப் பண்ணிருக்கோம். எம்ப்ளாய்மெண்ட்ல ஜாப் ஃபேர் வரக்கப்ப எங்களுக்கு இந்த மாதிரி முடிச்ச கேண்டிடேட்ஸ் இருக்கான்றப்ப அவங்க அதுக்கேத்த மாதிரி கம்பெனிஸையோ ஆபீசஸையோ என வர வச்சு அந்த இடத்துல வந்து அவங்க இன்டர்வியூ பண்ணி எடுத்துக்கிறாங்க. சோ இந்த வாய்ப்பை வந்து யாருமே நழுவ விடாதீர்கள், பயன்படுத்தி கொள்ளுங்க. இது எத்தனை பேர் தான் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க ஏன் இத சோனா எஃப்எம் ல இருந்து சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத கேக்குறவங்க இத தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இத வந்து என்ன செஞ்சுக்கோங்க, பயன்படுத்திக்கோங்கன்றதுக்காக தான் நாங்க இந்த அளவுக்கு சோனா எஃப்எம் ல வந்து உங்களுக்கு வந்து நாங்க தெரியப்படுத்துறோம்.
1: சோனா எஃப்எம் 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.

0: ஹே குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சோய் கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த்த பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
3: கதை நேரம்.
4: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்த தமிழாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
5: அதனால இங்க எப்பயாவது வந்தாக்கா இவர் பார்க்க போக மாட்டார். பார்த்துட்டு வேலையை கவனிச்சுட்டு திருப்பி போகும்போது வந்து ஒரு ரெண்டு பார்த்துட்டு போவார். அவங்களுக்குள்ள ஒரு ஆத்மார்த்தமான நட்புன்னு சொல்லலாம். ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் சொல்லாமே புரிஞ்சுக்குவாங்க என்ன தேவை அல்லது என்ன மனசுல ஓடுது, அதெல்லாம் அப்படி பகிர்ந்துக்காமே புரிஞ்சுக்குவாங்க. கைலாசம் வந்து ஒரு எழுத்தாளரும் கூட, கதைகள் எழுதுவார், அது நிறைய பத்திரிகைகள்லாம் வந்திருக்கு. அவர் எழுத்தாளர்னா ஒரு இது இருக்கும் இல்லையா, நம்ம ஒரு தனிப்பட்ட ஆளு, நம்ம கொஞ்சம் சிறப்பான ஆளு அப்படிங்கறது இருக்கும் இல்லையா, அது அவர்கிட்ட உண்டு. ஆனா ராமுக்கு இந்த எழுத்தெல்லாம் பிடிக்காது. அந்த கதை எழுதுறது அதெல்லாம் ஏன்டா நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற, எழுத்துல கதை எழுதுனா அது இதுன்னு, அதெல்லாம் என்ன வாழ்க்கைக்கு உதவுற விஷயமா, அது விட்டுரு, சந்தோஷமா இரு. ஏன் அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்க ரொம்ப நேரமா அது யாத்தியம் பேச மாட்டேங்கிற, சிந்தனை வயப்பட்டு இருக்கிற, இதெல்லாம் உன்னை தனிமைப்படுத்திக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் வேணாம் அப்படி சொல்லுவாரு. ஆனா தான் ஒரு எழுத்தாளன் அப்படிங்கிறத அங்கீகரிக்கல, மேலும் அதை ஆதரிக்கல அப்படிங்கிறதுனால அவர் மேல உள்ள நட்பு வந்து குறையவே இல்லை. அது வேற, இது வேற அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பழகிட்டு இருப்பாங்க. ராமுவும் நாம் இப்படி சொல்றமே, அவன் வந்து அதுல ரொம்ப பிரியமா இருக்கானே எழுதுறதுல, நம்மள வெறுத்துற மாட்டானா இப்படி பேசினா அப்படின்னு நினைக்கிற வேலையே கிடையாது. ஏன்னா அவங்க நட்பின் மேல உள்ள நம்பிக்கை அது. இதனால நம்மள அவன் உதறக்கூடிய ஆள் இல்லை, நம்ம நட்புங்கிறது வேற மாதிரி அப்படின்னு அவருக்கும் ராமுக்கும் அதுல ஒன்றும் பயம் இல்லை. இப்படி சொல்றதுனால நட்பு முறிஞ்சு போயிடுமோ அப்படிங்கிற கவலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த அகர்வால் இருக்கான் இல்லையா, ரொம்ப பாசமான ஆளு மேல, கைலாசத்து மேல. இவர் எழுதுறதெல்லாம் அவருக்கு தெரியும், ஆனால் தமிழ் தெரியாது அவருக்கு. இங்கிலீஷில் ஏதாவது பேசி புரிய வைப்பார், அப்புறம் ஹிந்தியில் கொஞ்சம் பேசுவார். இவருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ஹிந்தி. இவருக்கு ஹிந்தி

கொஞ்சம் தெரியுங்கிறதே அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆஹா, நம்ம பாஷையை தெரிஞ்சு வச்சிருக்கான் பாரு அப்படின்னு. அப்புறம் அவனை மகிழ்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சில நேரங்களில் கைலாசன் சொல்லுவார், சில ஹிந்தி படங்களை அவர் பார்த்ததை சொல்லுவார், இந்த பார்த்தேன் இந்த படம் படம் அருமையாக இருந்தது, அதில் அந்த நடிப்பு இப்படி இந்த காட்சி சீன் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்படும் அகர்வால். ஆஹா, நம்முடைய ஹிந்தி படத்தை பற்றியெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு. சரி, இவர் கைலாசம் வந்து அவன் நம்மகிட்ட வழிய வழிய பேசுகிறானே, அவனை ஒரு மகிழ்ச்சி பண்ண வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு அவனுடைய தாய்மொழியை பற்றி இவர் கொஞ்சம் பேசுவார்.

0: தீபா, இன்னைக்கு உனக்கு லீவ் தானே, தண்ணி வருது, போய் புடிமா.
1: அம்மா, லீவ் டைம்ல கூட எனக்கு வேலை வைப்பியாமா?
0: தீபா
2: அவனும் சொன்னான், இவருக்கு ஒரே சந்தோஷம், அவனோட லஞ்ச் சாப்பிடறதுல இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வெளியில கிளம்பி போயிட்டாங்க.

சேலையில் வந்த தேவதை, இதுபோல் இதுவரை இந்த அழகை யாரும் காணலையே. தடுமாறி போய் நின்றேன் பெண்ணே, உன் நடை அழகை கண்டு வியக்கிறேன், தயங்குகிறேன்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க நேற்று இன்று நாளை. ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்.
4: கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
5: வழியில ராம் கிட்ட இதெல்லாம் சொல்றாரு, எனக்கு முடியலப்பா, அவனோட சேர்ந்து வேலை செய்ய முடியல, அவன் ரொம்ப நச்சரிக்கிறான், அதாவது தொந்தரவுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப எதிர்பார்க்கிறான், நான் அவன்கிட்ட பிரியமா இருக்கணும் அப்படி இப்படின்னு, ஆனா என்னால அது முடியல, அவனை பார்த்தாவே எனக்கு ஆகல அப்படின்லாம் சொன்னாரு. ஏன் இப்படி போட்டு குழப்பிக்கிற, அவன் ஒரு மனிதன், நீ ஒரு மனிதன், ஹாய் ஹாய்ன்னு போக வேண்டியதானே சொன்ன, அப்படி அவன் போறது இல்லையே, ரொம்ப சொல்றான். ஒரு நாள் என் வீட்டுக்கே வந்துட்டானா பாரு, உன் வீட்டை பார்க்கணும், உன் ஃபேமிலியை பார்க்கணும் அப்படின்ட்டு ராம் சில கேள்விகளை கேட்டார் கைலாசத்தை பார்த்து. அவன் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டானா அப்படின், ஆமா என் மனைவி சாப்பாடு செஞ்சுதா சாப்பிட்டான். ஆபீஸ்ல வந்து ஒரே புராணம், அப்படி இருந்து இப்படி இருந்தது சாப்பாடு அப்படி, நம்ம எங்க மனைவி கிட்ட சொன்னேன், அவனை மறுபடியும் கூப்பிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டா. ஏன் அப்படி சொன்னாங்க எனக்கே தெரியல, கூப்பிட்டு வர வேணாம், நாமளாவது அவன் வீட்டுக்கு போகலாம், கூப்பிடறான் அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை அதுவும் வேண்டாம் அப்படின்னாங்க. உடனே ராம் சொன்னாரு, பெண்களுக்கு எப்பவுமே சில விஷயங்கள் புரியும், இது நல்லதுக்கு இல்லை அப்படிங்கிறது அவங்க புரிஞ்சுக்குவாங்க, நம்மளுக்கு அது கொஞ்சம் கம்மி தான், அந்த அளவில் உங்க மனைவி அவனை சரியாக கணிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார் ராம். ஏன் அவனை நீ வெறுக்கிற, அவன் ஏன் உன் மேலே பாசமாக இருக்கான், உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்டாரு. அதானே புரிய மாட்டேங்குது அப்படின்னு கைலாசன் சொன்னார். அவன் இந்திக்காரன், அவன் யூபி உத்தரப்பிரதேசம், அவனை பொறுத்த வரைக்கும் அவன் இந்திங்கிறது இந்தியாவினுடைய மொழி, இந்தி பேசுறவன் கொஞ்சம் வசதியான ஆளுன்னு அவனுக்குள்ள ஒரு எண்ணம், ஏன்னா பிரதம மந்திரி அவன் ஆளு, மற்ற இருக்கிற முக்கியமான ஆளுங்கெல்லாம் அவன் ஆளு, அப்படிங்கும்போது இந்த நாட்டை ஆளுறதே நம்ம ஆளுங்க தான், மற்றவன்லாம் சும்மா அப்படின்னு ஒரு எண்ணம் அவனுக்குள்ள இருந்திருக்கும். உன்னை பார்த்த உடனே அதெல்லாம் நொறுங்கி போயிடுச்சு, எப்படின்னா நீ கதை எழுதுற அவனால் எழுத முடியல, நீ கொஞ்சம் ஹிந்தி பேசுற அவனால் தமிழ் பேச முடியல, அப்படிங்கும்போது நம்ம விட இவன் கீழே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவனுக்கு ஒவ்வொன்றும் உன்னை பற்றி அவன் தெரியும் போது அவன் நொறுங்கி போகிறான், இவன் முன்னாடி நம்ம ஒன்றுமே இல்லை அப்படின்னு. அதனால தான் என்ன பண்ணுறான்னா, உன்னை ஜெயிக்க முடியலையேங்கிற இதில் உங்ககிட்ட வழியே வழியே வரான் அப்படின்னு அதுக்கு விளக்கம் சொன்னார் ராம். சரி எதுவோ, ஆனால் எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு சொன்னார் கைலாசம். பிடிக்கலன்னா உன்னை எனக்கு பிடிக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே, அது ஆரம்பத்திலேயே நீ கட் பண்ணியிருக்கணும், நீ அவனோட இந்தியில் பேசி அப்படி பண்ணி இப்படி பண்ணி அவனுக்கு நம்பிக்கையை நீ கொடுத்துட்ட பத்தியா, அதான் தப்பு அப்படின்னு ராம் சொன்னார். எனக்கு யாரையும் மனுஷன் வகை வைக்கணும்னு தோண மாட்டேங்குது, நம்மக்கிட்ட கொஞ்சம் அன்பு காட்டுறவங்கிட்ட நம்ம எப்படி நம்ம மனசில் உள்ளதை அப்படியே சொல்கிறது அப்படின்னு தான் விட்டுட்டேன் அப்படின்னு கைலாசம் சொன்னார். அப்படி இல்லை, நமக்கு செட் ஆகாது அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அது ஏன் நடிக்கணும், இல்லைப்பா இதாகாது, நான் ஏன் ரூட் வேற ஓ ரூட் வேற, நீ வாப்போ நம்ம நெருங்கி பழக முடியாதுன்னு சொல்லலாமே அப்படின்னு ராம் சொன்னார்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது. அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ், ஷக்கலக்க குட்டீஸ்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்.
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: சொல்லலாம் தான், என்னமோ அது என்னால முடியல. மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்றேன், ஆனா நான் ரொம்ப மனசு கஷ்டப்படுறேன் அவனால. அவன் காட்டுற அன்பும் அவன் என்கிட்ட எதிர்பார்க்கிற சிநேகிதமும் என்னால சத்தியமா இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே முடியாது அப்படின்னு சொன்னாரு. இந்திக்காரங்கிறதுனால உனக்கு வெறுப்பா அப்படின்னு ராம் கேக்குறாரு. அப்படி தெரியல, அவன் இடத்துல இன்னொரு யூபிக்காரன், அதாவது உத்தரப்பிரதேசத்துல ஒரு இந்திக்காரன் வந்திருந்தானா, நான் பழகுவேன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இவனை பார்த்தாதான் எனக்கு என்னமோ செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னாரு கைலாசம். சரி, அதை நீ வெளிப்படையா சொல்லாத வரைக்கும் உனக்கு அந்த மனப்போராட்டம் தீராது அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்பிட்டார். சரி, எனக்கு வேலை இருக்கு, நீ பார் அப்படின்ட்டு ஆபீஸ் வந்தாச்சு. கைலாசம் அகர்வாலை பார்த்து சிரிச்சாரு, அவனும் பதிலுக்கு சிரிச்சான். ஒரு மனசுக்குள்ள எப்படியாவது வேற ஒரு ரூமுக்கு போயிடணும், இவன் பக்கத்துல உட்காந்துருக்க கூடாது அப்படின்னு நினைக்குது. அப்புறம் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறவர் அங்கே இருப்பார் அந்த ஆஃபீஸ்லேயே, இந்த வசதிகள்லாம் பண்ணி கொடுக்குறவர். அவர்கிட்ட போய் சொன்னான், எங்க என்னை வேற ஏதாவது ரூமில் போட்டுருங்களேன் அப்படின்னா. ஏன், அகர்வால் கூட உன்னால் குப்பை கொட்ட முடியலையா அப்படின்னாரு. அப்படி இல்லை, வேற ரூமில் இருந்தால் நல்லாயிருக்கும். அது முடியாதே, நீங்கள் ஆரம்பத்தில் நான் ஒரே ரூமில் இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு அவன் சொன்னான். அது இல்லை, அப்போ சொன்னேன், இப்போ முடியலையே அப்படின்னாரு கைலாசம். இப்போ ஒன்றும் பண்ண முடியாதே அப்படின்னார். இல்லை, குறைஞ்சபட்சம் எங்களுக்கு நடுவில் ஒரு தடுப்பு சுவராவது கட்டி விட்டுருங்களேன், இல்லை ஒரு பலகையாவது அடித்து ஒரு கம்பார்ட்மெண்ட் தடுத்து நானும் அவரும் பார்த்துக்கூடாது அந்த மாதிரி பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்டார். ஓ, அந்த அளவுக்கு போயிடுச்சா, ஏன் அந்த ஆள் ஏதாவது தொல்லை பண்ணுறானா அப்படின்னு கேட்டாங்க. தொல்லைன்னு இல்லை, என்னால் முடியல அப்படின்னு கைலாசம் சொன்னார். நான் அப்போவே அதுக்கு தான் சொன்னேன், அந்த அளவோட நீங்கள் மெர்ஜாக முடியாது, அவனுடைய பாணிங்கிறது யாரோடையும் பொருந்தி போக முடியாத ஒரு பாணி. அவன் நல்லவனாக தான் இருப்பான், ஆனால் மற்றவங்களால் முடியாது அப்படி ஆள் அவன். அது ஆரம்பத்திலே நான் கணிச்சிட்டேன், நீங்கள் ரொம்ப தாமதமாக கணிச்சிருக்கிறீங்க அப்படின்னு அவர் சொன்னார். எப்படியாவது என்ன ஒன்று இங்கேருந்து வேறு ரூமில் போடுங்க இல்லையா, கொஞ்சம் பார்க்காத மாதிரி பண்ணிவிடுங்க அப்படின்னு கேட்டார். நான் முயற்சி பண்ணுறேன், போங்க அப்படின்னு அவர் இவருக்கு நம்பிக்கை கொடுத்தார். இப்படியாக இந்த சிறுகதை நிறைவு பெறுகிறது. ஒரு அறையில் இரண்டு நாற்காலிகள் என்ற இந்த சிறுகதையின் மூலம் ஆதவன் நமக்கு சொல்ல வரும் செய்தி என்ன என்று பார்த்தால், ஒருவரோடு நம்மால் பொருந்தி போக முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அது நட்பில் இருக்கலாம், ஒரு பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கலாம், இன்னும் பிற விஷயங்களில் இருக்கலாம், அது தெரிஞ்சு போச்சுன்னா ரொம்ப மன வருத்திக்கிட்டு நம்ம அப்படி பயணிக்கக்கூடாதுங்கிறார். அதனால் கொஞ்சம் நஷ்டம் வந்தால் கூட அதை ஏற்றுக்கிட்டு நம்ம வெளியே வந்துடணும், ஏன்னா பொருந்தாத பயணம் என்பது பெரிய நஷ்டத்தில் கொண்டு போய்விடும். அதனால் ஆரம்பத்திலே சொல்லிடலாம், தப்பு கிடையாது அப்படிங்கிறது அந்த கதையோட சாராம்சம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன், நன்றி, வணக்கம்.

0: 97.8 ஷக்கலக குட்டீஸ். குழந்தைங்களுக்காக எப்பயுமே இந்த நேரத்துல ஒரு குட்டி கதை ஒண்ணு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்த வகையில இன்னைக்கு குழந்தைங்களுக்காக ஒரு குட்டி கதை தான் சொல்ல போறேன். இந்த கதையோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, நரி மற்றும் திராட்சை. இதுதான் இந்த கதையோட பேரு. ஒரு நாள் ஒரு பெரிய காட்டுல புதுசா விருந்தாளியா நரி ஒண்ணு வந்துச்சு. அந்த நரி வந்து பக்கத்து ஊர்ல இருந்து டிராவல் பண்ணி இந்த காட்டுக்கு வாழலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அப்படி வந்ததால அந்த நரிக்கு பயங்கரமா பசி எடுத்துச்சு. சோ அந்த நரி காட்டுக்கு புதுசு இல்லையா, அதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, யாருக்கிட்ட ஹெல்ப் கேக்குறது, எப்படி சாப்பிடுறது அப்படின்னு எதுவுமே தெரியல. சோ அதனால நரி கண்ணுல ஒரு திராட்சை தோட்டம் ஒண்ணு சிக்கனுச்சு. அந்த தோட்டத்தை பார்த்துட்டு நரிக்கு வந்து, சரி இங்க இருக்க ஃபுட்ட நம்ம ஏதாச்சும் திராட்சைய நம்ம பறிச்சு சாப்பிடலாம், அப்ப நம்ம பசி வந்து கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு அங்க இருக்கக்கூடிய திராட்சைகளை அப்படியே பறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுச்சு. ஆனா நரிக்கு அது எட்டவே இல்ல. ஏன்னா திராட்சை கொடி கொஞ்சம் ஹைட்டா இருக்கும் இல்லையா, நரியோ பூனை சைஸ்க்கு சின்னதா தான் இருக்கு. சோ அதனால நரிக்கு அது எட்டவே இல்ல. நரியும் எவ்வளவோ முயற்சி பண்ணுச்சு. அங்க இருக்கக்கூடிய குப்பைகள் மரக்கட்டைகள் எல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டு அது மேல ஏறியும் முயற்சி பண்ணுச்சு. அந்த திராட்சை நரிக்கு எட்டவே இல்ல. சோ அதனால என்ன பண்றதுன்னே தெரியாம சலிப்புல உட்கார்ந்துட்டு இருந்த நரி திடீர்னு யோசிச்சு, சரி இந்த திராட்சை புளிப்பா இருக்கும் போல, சோ எதுக்கு நம்ம அதை சாப்பிட்டுக்கிட்டு நம்ம வேற எதையா தேடி போலாமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுச்சு. சோ இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, நம்மளால முடியல அப்படின்னா மற்ற விஷயங்களை குறை சொல்லக்கூடாது. இப்போ நரி முயற்சி பண்ணியிருந்தா அங்க இன்னொரு ரெண்டு மரக்கட்டை இருந்துச்சு, அந்த மரக்கட்டையை எடுத்து போட்டு அது மேல ஏறி திராட்சைய பறிச்சிருக்கலாம். ஆனா நரி அந்த அளவுக்கு முயற்சி பண்ணவே இல்லை. சும்மா பொதுவா மற்ற விஷயங்களை குறை சொல்லிட்டு தாங்கிட்ட இருக்கக்கூடிய குறைய மறைச்சிருச்சு. சோ நம்ம அந்த மாதிரி பண்ணவே கூடாது. நம்ம கிட்ட இருக்க குறைகளை நிறையாக்கி தான் காட்டணும். அதுதான் ஒரு நல்ல பசங்களுக்கு அழகு. ஓகேவா குட்டீஸ். சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு ராக் ஸ்டார் வந்திருக்காரு இல்லையா, அவரு கூட பேசலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: ஹாய், உங்க நேம்?
1: திஷாகன்.
0: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: 4th B.
0: ஓகே, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: சோனாவல்லியப்பா பப்ளிக் ஸ்கூல்.
0: ஓஹோ, சரி. உங்களுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா?
1: நிறைய. கிளாஸ் ஃபுல்லாவே ஃப்ரெண்ட்ஸ்.
0: கிளாஸ் ஃபுல்லாவே ஃப்ரெண்ட்ஸ் தானா? நீங்க சொல்றதுலயே தெரியுது ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருப்பீங்க அப்படின்னு. சோ என்ன ஏது அப்படிங்கறத அடுத்தடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. ரெண்டு பாட்டு கேட்டுட்டு வந்துருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர் நீ கூட பாட்டை தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பரணி கூட பேசலாம்.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7036663333.

0: மலைகளால சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
2: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி, சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட விஷாகன் தான் ரொம்ப சூப்பராக பேசிட்டு இருந்தாரு. அடுத்ததான் நம்ம விஷாகன் கூட பேசலாம். இப்போ இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் நந்தினி மேம் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட நலன் பற்றியும், அதை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்றத பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்க இந்த காலையில் நேரத்தில் டீ காஃபி இந்த மாதிரிலாம் குடிப்பாங்க இல்லையா, ஸோ இந்த டீ காஃபி குடிக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள்லாம் ஏற்படும் மேம் குழந்தைகளோட உடம்புல?
3: டீ காஃபி ரெண்டுமே கிடையாது, அதுதான் அதுக்காக சொல்ல, காஃபி பால் ஊற்றிட்டாவே இதுதான். ஸோ ஒரு கம்பேரிசன் நீங்கள் கேட்கறதுனால சொல்கிறேன், டீ இஸ் பெட்டர் தேன் காஃபி. ஆனாலும் ரெண்டுமே அளவில் தான் இருக்கணும், ரெண்டில் எது இருந்தாலும் ஒன்று தான். நீங்கள் ஒன்றும் ஒரே ஒரு டீ, இல்லை ஒரே ஒரு காஃபி, இல்லை ரொம்ப இருந்தாலும் ஒரு காஃபி ஒரு டீ, அவ்வளோதான், அதுக்கு மேலே போகக்கூடாது.
2: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டீ காஃபி அப்படின்றத அதிகபட்சமாக எடுத்துக்கவே கூடாது, அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அண்ட் அதே நேரத்தில் நமக்கு குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சுனாலும் வெறுமனே பால் மட்டும் எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றதையும் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ மேம், நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ தொடர்ந்து நம்ம விஷாகன் கூட இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சகலக குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. அண்ட் அதே நேரத்தில் இந்த சம்மரை எப்படியெல்லாம் நம்ம வந்து சமாளிக்கலாம், என்னென்ன மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுல சின்ன சின்ன டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன நம்ம ஆரோக்கியமான உணவுகளில் ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட்டர் மில்க், அதாவது மோர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதுலேயும் இந்த வெயில் காலத்துக்கு உடம்புக்கு குளிர்ச்சியாக மோர் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளோட கட் ஹெல்த்தை ஆரோக்கியமாக்குறதுக்கு மோர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அதே நேரத்தில் இந்த மதியம் 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் வெயில் நேரத்தில் நம்ம வந்து இளநீ குடிக்கிறதுமே ரொம்ப ரொம்ப நல்லது. இளநியை மட்டுமே குடிக்காமல் அதுக்குள்ளே இருக்க அந்த தேங்காய் இருக்கும் இல்லையா, அதையுமே நல்லா வழுக்கையாக இருந்துச்சுன்னா சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்பு அவ்வளோ குளிர்ச்சியாகும், ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரியான குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு, பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க. இப்போ வரக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9

7 8 7 7 0 8 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து இந்த பாட்டு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஓட் பண்ணலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். இப்போ ஜாலியாக பாட்டு கேட்டு வந்துடுங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: எழு எழுந்து நில், உள்ளத்தில் நெருப்பை ஊது, பயம் என்பதை தீயில் சுடு, வாழ்வே இது போராட்டம்,

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும்போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: இயற்கை வளங்களின் பாதுகாப்பு மனித முன்னேற்றத்தின் அவசியமான அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம ஷகன் கூட பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர் நீ கூட எக்ஸாம் முடிச்சுட்டு இந்த சம்மர் வெக்கேஷனை எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு ஐடியா வச்சிருக்கீங்க?
4: எக்ஸாம் முடிஞ்சோடனே நம்ம நெக்ஸ்ட் நாள் வந்து நான் தஞ்சாவூர் போயிருந்தேன்.
3: ஓஹோ, அப்போ பக்கா பிளான்ல தான் இருக்கீங்க போல. சரி, இந்த சம்மர் கிளாஸ்லாம் ஏதாச்சும் ஜாயின் பண்ணிருக்கீங்களா?
4: சிலம்பம், ஸ்விம்மிங், அபாகஸ் எல்லாம் போறோம்.
3: ஓஹோ, இந்த கிளாஸ்க்குலாம் நீங்க வந்து போலான் இருக்கீங்களா?
4: இல்ல, ஆல்ரெடி ஜாயின் பண்ணி போயிட்டு இருக்கேன்.
3: ஓஹோ, சூப்பர் சூப்பர். சரி, இதே கண்டினியூ பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ஸ்கூல்ல எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
4: மேக்ஸ்.
3: மேக்ஸ் ஏன்?
4: ஏன்னா அதை நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே எல்லாத்துலயும் அதுல மட்டும் தான் 100 வாங்கி இருந்தால அது ஃபேவரட் சப்ஜெக்ட் ஆயிடுச்சு.
3: அது சரி, கேக்குறதுக்கே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சரி, அப்ப மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்க கூட ஒரு மேக்ஸ் கேம் ஒன்னு விளையாண்டுலாமா? என்ன கேம்னா ரிவர்ஸ்ல சொல்லுங்க அப்படிங்கிற விளையாட்டு தான். நான் வந்து ஒரு செட் ஆஃப் நம்பர் சொல்லுவேன், அது எல்லாத்தையுமே நீங்க வந்து ரிவர்ஸ்ல சொல்லணும். நான் சொன்னதை விட்டு தலைகில சொல்லணும். ஓகேவா? விளையாடலாமா? உங்களுக்கான நம்பர்ஸ் 6 3 4 5 1. ரிவர்ஸ்ல சொல்லுங்க.
4: 1 5 6 3 6.
3: இல்ல இல்ல, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுங்க.
4: 1 5 3 6.
3: இருங்க, நான் இன்னொரு வாட்டி நம்பர் சொல்லவா? 6 3 4 5 1.
4: 1 5 4 3 6.
3: வா, ஒரே ஒரு தடவை தான் சொன்னேன், டக்குனு கேட்ச் பண்ணி கரெக்டாக சொல்லிட்டீங்க. லாஸ்ட் டைம் சூப்பராக ட்ரை பண்ணீங்க. சரி, உங்களுக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்கும்?
4: ஆரஞ்சு.
3: ஆரஞ்சு கலர். சரி, ஓகே. சரி, இப்போ நான் வந்து இன்னொரு கேம் ஒன்று உங்கள் கூட விளாட்லான்ட்ருக்கேன். என்ன கேம் அப்படின்னா, நான் வந்து ஒரு சென்டென்ஸை சொல்லுவேன், அது வந்து நீங்கள் ஃபுல்லாக தமிழில் மட்டும்தான் பேசணும். அதில் எந்த ஒரு இங்கிலீஷ் வேர்டுமே இருக்கக்கூடாது. ஓகேவா? ஓகே. என்னன்னா, என்னோட செல்போன் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு.
4: என்னுடைய செல்பேசி வேலை பார்க்கலை.
3: வேலை பார்க்கலை. சூப்பர் சூப்பர், செம்மையா சொன்னீங்க. அது என்னது ரிப்பேர் ஆயிடுச்சுக்குன்னு என்ன சொன்னீங்க?
4: வேலை பார்க்கலை.
3: வேலை பார்க்கலை. சரி, ஓகே ஓகே, சூப்பரா ட்ரை பண்ணீங்க. சரி, தொடர்ந்து இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8.

ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீயரணி என் கூட. அடுத்ததா குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான ஃபுட் எல்லாம் கொடுத்தா ஹெல்த்தியா இருக்கும் அண்ட் அவங்க எடுத்துக்க வேண்டிய ஆரோக்கியமான உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி நிறைய விஷயங்கள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்டா இருங்க. ஸோ நான் எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீயரணி என் கூட.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அதை பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட விஷாகன் தான் ரொம்ப சூப்பரா பேசிட்டு இருந்தாரு. அடுத்ததான் நம்ம விஷாகன் கூட பேசலாம். இப்போ இந்த நேரத்துல ஒரு தகாறுமாறான ரெசிபி சொல்லுவோம் இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு என்ன டிஷ் சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸியான சிம்பிளான நம்மளோட சைல்டுஹுட் ஃபேவரட் டிஷ்ஷான பொடி சாதம் எப்படி செய்யறது அப்படிங்கறது தான் சொல்ல போறேன். ஸோ அப்பெல்லாம் சின்ன வயசுல மதிய நேரத்துல அம்மா சூடா சாதம் வடிச்சு எடுத்து வைப்பாங்க, அது கூட குழம்பும் இருக்கும். ஆனா நம்ம வந்து ப்ரிஃபர் பண்றது அந்த பொடியை தான். சூடான சாப்பாட்டுல பொடியை போட்டு நல்லெண்ணெயை ஊத்தி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஸோ அந்த ஒரு பாரம்பரியமான உணவை எப்படி செய்யறது அப்படிங்கறது தான் நான் சொல்ல போறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் சாதம் 2 கப்பு, பொடி தேவையான அளவு, இட்லி பொடி வேண்டாம். இட்லி பொடி வந்து நம்ம டிஃபனுக்கு ரொம்ப சூப்பரா செட் ஆகும், ஆனா சாப்பாட்டுக்கு செட் ஆகாது. அதுக்காகவே ஸ்பெஷலா பருப்பு பொடி இருக்கு, பூண்டு பொடி இருக்கு.

இருக்குது. இப்போல்லாம் கருவேப்பிலை பொடி கூட இருக்குது. ஆனால் அந்த கருவேப்பிலை பொடி வரைக்கும் நம்ம போவேனா, இந்த பருப்பு பொடி அப்படி இல்லைனா பூண்டு பொடி, இது ரெண்டுலாம் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். அண்டு தேவையான அளவு நல்லெண்ணெய், அது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய், இவ்வளவுதான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. இந்த சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பரான நம்மளோட சைல்டுஹுட் ஃபேவரட் டிஷ்ஷான பொடி சாதம் எப்படி செய்கிறது அப்படின்றத தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு சாதம் தேவையான அளவு எடுத்துக்கிட்டு அது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பொடி வந்து போட்டுடணும். போட்டுட்டு இப்போ வந்து எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே அது கூட ஊற்றி நல்லா பிசைஞ்சிடணும். ஆனால் எண்ணெய் ஊற்றுறதுக்கு முன்னாடியே பொடியை போட்டு நல்லா சாப்பாட்டோட ஒரு மிக்ஸ் அடிச்சிடணும். அதுக்கப்புறமேட்டு எண்ணெய் ஊற்றி தேவையான அளவு நெய்யும் விட்டு பிசைஞ்சோம்னா சூப்பரான பொடி சாதம் ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க, அண்டு குறிப்பாக சூடாக வடித்த சாதத்தில் ட்ரை பண்ணி கொடுங்க. அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் சாப்பிட்டு பார்த்ததெல்லாம் சொல்கிறேன். சூடாக வடித்த சாதத்தில் பொடியை போட்டு சாப்பிட்டோன்னு அப்படியே அமிர்தம் மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த அடிச்சு குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்டு இதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அடுத்தடுத்து கருவேப்பிலை பொடி, முருங்கைக்கீரை பொடி, இதெல்லாத்தையுமே அவங்களுக்கு இன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்துர்லாம். ஸோ இந்த ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு பாடல் இல்லை, 2 பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. பாடலை கேட்டுருங்க, தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம் நிகழ்ச்சியில. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ வரக்கூடிய பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பா நீங்க ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்க ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்ட்ல டாப் 10 ஷோல இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா, உடனே போனை எடுங்க, நம்பரை டைல் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம்மோட நிலையின் 9787707 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போ பாட்டு கேட்டு வந்துடுங்க.

0: சோனாயப்பம் 107.8 சக்கலக்க குட்டி.
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட இன்னைக்கு நம்ம கூட விசாகன் தான். ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. நம்ம அடுத்ததா இப்போ விசாகன் கூட பேசிடலாம். ஆனால் இந்த நேரத்தில் எப்பயுமே நம்ம கூட ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் ஜெயா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைங்க எஜுகேஷன் வைஸாக டெவலப் ஆகிறதுக்கு இன்னும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், குழந்தைங்க இப்போ எக்ஸாம்ஸ்லலாம் அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ணாமல் இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் பின்தங்கி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து டெவலப் பண்ணுறதுக்கு எஜுகேஷன் வைஸாக டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் மேம்?
2: பாடத்தை பொறுத்தவரையும் கண்டிப்பாக டீச்சர்ஸுடைய அட்டென்ஷன் அப்படியே ஃபுல் ப்ளெஜராக கொடுத்தா தான் மாணவர்கள் பின்தங்கிறதுலேருந்து நின்றுவேன். அது நானும் செய்யலாம், அவங்களுடைய பியர் குரூப்ஸ் வச்சு செய்யலாம், அல்லது தனியாக ஒரு சிங்கிள் லீடரை வச்சு பண்ணலாம், பேரண்ட்டுடைய சப்போர்ட்டை சீக் பண்ணலாம். இந்த மாதிரி ஹோம் ஒர்க்கு, ரிட்டன் ஒர்க்கோ, வேறு என்னென்னலாம் சப்போர்ட்டாக நம்ம செய்ய முடியும் அவனுக்கு அப்படின்ற இண்டிவிஜுவல் அட்டென்ஷன். சில நேரத்தில் ஒரு ஆடியோ விஷுவல் மாதிரி காட்டினா கூட பிள்ளைகளுக்கு அட்டென்ஷன் வந்து ரீச் ஆகும், அதாவது கேட்ச் பண்ணிடலாம் நம்ம அந்த பிள்ளைகள் போய் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஒரு சில பிள்ளைங்க இந்த நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறதோட இந்த கம்ப்யூட்டர் ஆன்சர் போடு, கொஸ்டின் ஆன்சர் விட, அந்த மாதிரி அவங்க கையிலேயே கொடுத்து செய்ய வைக்கிறது, கேட்க வைக்கிறது, இதிலெல்லாம் கூட மாணவர்கள் வந்து நம்ம அவங்களுடைய அட்டென்ஷனை ஈர்க்க முடியும்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. அதாவது பாடத்தை பொறுத்த வரைக்கும் பின்தங்கக்கூடிய இந்த ஒரு செயல் வந்து நடக்கவே நடக்காது. அதனால முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு அந்த எஜுகேஷன் மேலே இருக்க ஆர்வத்தை நம்ம அதிகப்படுத்தணும். அப்படி பண்ணிட்டாலே போதும், கண்டிப்பாக எல்லா குழந்தையும் சூப்பராக நிறைய மார்க் எடுப்பாங்க படித்து. ஸோ இந்த ஒரு விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம விசாகன் கூட பேசிடலாம். விசாகன், உங்களுக்கு ஸ்கூல்ல எந்த மிஸ் ரொம்ப பிடிக்கும்? மேக்ஸ் மேம். ஏன்? ஓஹோ, அப்படியா? சரி, ஓகே. சரி, நீங்க இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அவர்ல எல்லாம் என்ன பண்ணுவீங்க ஸ்கூல்ல?
3: நாங்க வந்து நிறைய ஆர்ட் பண்ணுவோம், கிராஃப்ட் பண்ணுவோம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம்.
1: சூப்பர். அப்போ செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க போல. சரி, ஓகே. அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. தேங்க்யூ.
3: தேங்க்யூ.
1: வெல்கம். அண்ட் அதோட நானுமே இப்போ இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட இப்போ பேக் டு பேக்கில் சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. பாடலை கேட்டுருங்க. பாடலுக்கு பிறகு 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில தருண் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. நிகழ்ச்சியை கேட்டுருங்க. மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில மீட் பண்ணலாம். பாய் பாய் மக்களே.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் எப்பவும் போல சூப்பராக இருக்கேங்க. நீங்களுமே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மணி 8 ஆனதும் உங்கள் கூட பேசியே ஆகணும்னு நான் கிளம்பி வந்துட்டேங்க. கேட்டுட்ருக்கீங்க சோனா FM 107.8.

நாம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. இயற்கை அழகால மனசு கவரக்கூடிய ஒரு மலைப்பகுதியை சுத்தி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குங்க. அப்படி அந்த மலைப்பகுதி என்ன மலைப்பகுதி தருண், அதுதான் யோசிக்கிறீங்க. அம்பநாடு மலைகள் தான். கேரளாவோட கொல்லம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த அழகான இடம் மினி மூணாறு அப்படின்னுமே அழைக்கப்படுது. அம்பநாடு எங்கே இருக்குது தெரியுமா? கேரளாவில் கொல்லம் மாவட்டத்தில் புனலூருக்கு பக்கத்தில் கழுதுருட்டி ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க. மலைகள், பசுமை, பனித்துளிகள், இது எல்லாமே பர்ஃபெக்டான ஹில் ஸ்டேஷனோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த இடத்தோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? கொல்லம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரே தேயிலை தோட்டம் தான். இந்த தேயிலை தோட்டம் ஆங்கிலேயர்களால் தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறம் கிராம்பு தோட்டங்களும் இங்கே அதிகமானது. அதாவது இந்த கிராம்பு தோட்டங்களும் டீ தோட்டங்களும் தான் இதோட ஒரு அடையாளமாக மாறிடுச்சு. ஒவ்வொரு வருஷமும் தமிழ்நாட்டிலிருந்து தொழிலாளர்கள் வந்து ஒரு மாதம் தங்கி கிராம்புகளை அறுவடை செய்கிறாங்க. இதனால் இந்த இடம் ஒரு கலாச்சார இணைப்பாகவும் இருக்குங்க. அம்பநாடு ஒரு சுற்றுலாத்தலம் மட்டும் இல்லை, புனித ஜார்ஜ் ஆர்த்தடாக்ஸ் தேவாலயமே இங்கே இருக்குங்க. 1960 ஆரம்பித்த இந்த தேவாலயம் இன்னைக்கு ஒரு முக்கிய யாத்திரை தலமாக வளர்ந்து வருது. அம்பநாடு பெருநாள் ஒவ்வொரு மே மாதமும் நடைபெறுமாங்க. இங்கே பார்க்க என்ன இருக்கு அப்படின்னா, குடமுட்டி நீர்வீழ்ச்சி இருக்கு, பார்வை கோணங்கள் நிறைய, அதாவது வியூ பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு, பழைய பிரிட்டிஷ் கால தேயிலை தொழிற்சாலைகள் நிறைய இருக்கு, 3 அழகான ஏரிகள் இருக்கு, நெடும்பரா சிகரம் இருக்குங்க. ரொம்ப அழகான இடங்கள்லாம் இந்த மலையில இருக்குங்க. இந்த மலைகள்ல நின்று பார்த்தோம் அப்படின்னா பசுமை பறந்து விரிஞ்சிருக்குங்க. மேகங்கள் நம்மளை தொட்டுட்டு போகும், காத்து மனசை ரெஃப்ரெஷ் பண்ணும். இந்த இடம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது தெரியுமா? இயற்கை நம்மளை ஸ்லோ டவுன் பண்ணுது, வாழ்க்கையை என்ஜாய் பண்ண சொல்லுது. அம்பநாடு மலைகள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இதுவும் ஒன்று. சில நேரம் ஓய்ந்து இயற்கையை ரசிக்க கற்றுக்கோங்க அப்படின்றது தாங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடலுமே வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க நேர்களே. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போர்டினாக்கி மட்டிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: எல்லாருக்கும் வணக்கம், நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின த வேர்ல்டு மேன் அண்ட் த சி அப்படின்ற புத்தகம். தமிழில் கடலும் கிழவனும் அப்படின்ற புத்தகம் ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். அதாவது வறுமையில் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற முதுமையான மீனவர் ஒருத்தர் இருக்கார். அதாவது தொடர்ந்து 84 நாட்கள் அவர் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாரு ஒரு சின்ன படகில். ஆனால் ஒரு நாள் கூட மீன் கிடைக்கவே இல்லைங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு துணையாக ஒரு 40 நாட்கள் ஒரு சிறுவர் கூட போகிறார். ஒரு கட்டத்தில் சிறுவருடைய பெற்றோர்கள், நீ அந்த தாத்தா கூட போகாத, அவருக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நீ போனீன்னா எதுவுமே கற்றுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் அந்த ஒரு சிறுவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற ஒருத்தர் கூட அடுத்த நாள்லேருந்து போக ஆரம்பிக்கிறார். ஆனாலும் அந்த முதியவர் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்கவே இல்லைங்க. தொடர்ந்து அந்த சின்ன படகு எடுத்துட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போய்கிட்டே இருக்கிறாரு. எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணுறாங்க, அதிர்ஷ்டம் இல்லாதவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 84 நாட்கள் அவருக்கு எந்த மீனுமே கிடைக்கல. 85வது நாள் அவர் வந்து படகு எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு பெரிய மீன் வந்து மாட்டுதுங்க, மார்லின் அப்படின்ற வகையைச் சேர்ந்த மீன். அந்த மீன் ரொம்ப பெருசு, அவருடைய படகு ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த மீனை அந்த கரைக்கு கொண்டு வரதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகுது அந்த மீனை அவர் கரைக்கு கொண்டு வரதுக்கு. இந்த ஒரு கதை எந்த ஒரு விஷயத்தை சொல்ல வருது அப்படின்னா, நமக்கு எதுவுமே கிடைக்கல, அதிர்ஷ்டம் இல்லை, அப்படி இருந்தாலுமே கடைசி வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் கடைசியாக ஒரு பெரிய மீன் சிக்கும் அப்படின்றது தான். அதாவது மீன் அப்படின்றது தான் நமக்கான ஒரு வெகுமதி. நம்ம தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் தன்னம்பிக்கையோடு அப்படின்னா நம்ம கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த கதை வந்து உணர்த்துதுங்க. கட்டாயமாக வாங்கி படிங்க. எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின

0: கடலும் கிழவனும்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கு. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம் தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண் தாங்க. கடைசியா நான் வந்துட்டு பட்டிப்பாடி கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நடூர் கிராமத்துக்கு போயிருந்தேங்க. அங்க ஒரு அண்ணாவை வந்துட்டு சந்திச்சிருந்தேன். அவரோட பேர் வந்துட்டு லோகநாதன். அவர்கிட்ட கிளைமேட் சேஞ்சஸ் பத்தியும் விலைவாசி பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேங்க. ஏன் அப்படின்னா, நம்ம வந்துட்டு அப்பப்பதான் ஏற்காடுக்கு போறோம், அவங்க அங்கேயே வந்துட்டு வாழ்க்கையை வந்துட்டு வாழ்ந்துட்டு வராங்க. ஸோ அவர்கிட்ட கேட்டப்போ நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டாரு. நான் கேட்டேன், நீங்களும் கேட்கணும் இல்லையா ஏதோ உங்களுக்காக அவரோட குரல்லையே.
4: வணக்கம் அண்ணா.
5: வணக்கம் சார்.
4: உங்கள் பேர்?
5: லோகநாதன்.
4: எந்த ஊர் அண்ணா?
5: பட்டிப்பாடி நடூர் சார்.
4: எத்தனை வருஷமாக இந்த கிராமத்தில் இருக்கீங்க?
5: நான் பிறந்ததுலேயும் இங்கே தான் சார்.
4: பிறந்ததுலேருந்தே இங்கே இருக்கீங்க. ஸோ அப்போ இருந்த கிளைமேட் வானிலைக்கும் இப்போ இருக்கக்கூடிய வானிலைக்கும் என்ன மாதிரி மாற்றம் நீங்கள் பார்க்குறீங்க?
5: சார், இப்போ இருக்கிறது கிளைமேட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க சார். ஆரம்பத்தில் வந்து இருந்தது வந்து நல்லா பனிக்காலம் மாதிரி இருக்கும், ஆனால் இப்போ வந்து சேஞ்சிங் ஆகிப்போச்சு. எல்லாம் ரெக்கார்டில் பில்டிங்கு அது வந்து ஒர்க் பண்ணுங்க, மரத்தெல்லாம் விட்டுட்டு. ஆனால் வந்து ஒர்க்கிங் வந்து மரம் வெட்டாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லா ஜிலு ஜிலுப்பாக இருக்கும். இப்போ பார்த்தோம்னா வந்து ஹீட்டு ரொம்ப அதிகமாக தான் ஆகிட்டுருக்கு.
4: இப்போது மரம் வெட்டுறனால வந்துட்டு கிளைமேட் வந்து மாற்றம் அடைஞ்சிருக்கு.
5: மாற்றம் அடைஞ்சிருக்கு. இப்போ மரம் இருக்கிறதுனால கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் நம்மளுக்கு. கிளைமேட்டை பார்த்தோம்னா கொஞ்சம் ஜிலு ஜிலுன்னு இருக்குது எந்த நேரமும்.
4: ஓகேண்ணா. இப்போது அப்போ இருந்த விலைவாசி, இப்போது சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா எடுத்துகிட்டு போனால் பையன் நிறைய சாமான் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லுவாங்க. அப்போ இருந்த விலைவாசிக்கு இப்போ இருக்கிற விலைவாசிக்கு என்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்குது?
5: மாற்றம் நிறைய இருக்குது சார். இன்றைக்கி அன்றைக்கி வந்து இது சக்கரை அன்றைக்கி 10 ரூபாய்க்கு இருந்துச்சு, இன்றைக்கி பார்த்தோங்களா 50 ரூபா சேஞ்சிங். அப்படி விலைவாசி அதிகமாக இருக்குது.
4: சுற்றுலானால தான் இங்கே விலைவாசி அதிகமாகுதானா இல்லை நார்மலாகவே விலைவாசி அதிகமாக?
5: சார், சுற்றுலானால தான் விலைவாசி அதிகமாக இருக்குது. ஏன்னா கீழேருந்து வர்றதுனால அவங்க ரேட்டு கொடுத்து வாங்கிறாங்க. இப்போ அந்த ரேட்டுக்கு நம்ம மக்களுக்கு வந்து ஏழைங்களுக்கு வந்து அதே விற்க பார்க்குறாங்க. இப்போ இங்கே இருக்க ஏழைங்களுக்கு ஒரு 10 ரூபான்றதுனா இப்போ அவங்க வந்து 12 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா அதே லோக்கல் ஆளுங்க அதே தான் விற்கிறாங்க. அதான் சார்.
4: ஓகேண்ணா. ரொம்ப தெளிவாக பொறுமையாக நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அதே சமயத்தில் இங்கே சொன்னார் பார்த்தீங்களா, மரங்களை வெட்டுறனால தான் கிளைமேட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு. கண்டிப்பாங்க, அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். மரங்களை வெட்டணும் அப்படின்னாலே நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கணுங்க. முறையாக பெர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் மரங்களை வெட்டவே அலோவ் பண்ணுறாங்க ஏற்காட்டில். அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி மட்டும் மரத்தை வெட்டுங்க. அதே சமயத்தில் மரங்களை வெட்டுறீங்க அப்படின்னா ஒரு 2-3 மரத்தை எக்ஸ்ட்ரா நடுங்கங்க. இது வந்துட்டு ஈடாகாது, பட் இருந்தாலும் நம்ம ஒரு மரத்தை வெட்டுறதுக்காக நம்ம கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கட்டும், வருங்கால சந்ததியினர்களுக்கு பயனுள்ளதாக மாறும் இல்லையா? ரொம்ப தெளிவாக இருந்ததுங்க அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம். இவ்வளோ விஷயங்கள் நமக்காக பகிர்ந்துகிட்டதுக்காக அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் தருண் உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school Sona Valiyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaingaloda future beautiful ah design panna Sona Valiyappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 9442592160.
3: கானாமெட்டு பாட்டு ஆட்டம் போட மட்டும் என்று நினைக்காதீங்க நண்பர்கள்.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற? அத சாப்பிடாத, இத சாப்பிடாதன்னு ஆசைப்பட்டத சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைனு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரிவா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பூமியின் பாதுகாப்பு, மனித குலத்தின் பாதுகாப்பு.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காட்டில் இருக்கக்கூடிய எல்லா கிராமத்திலயுமே அருமையா நாட்டுப்புற பாட்டு கும்மி பாட்டெல்லாம் பாடுறாங்க. அந்த வகையில நான் வந்துட்டு சிங்குளத்து பாடி அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு போயிருந்தப்போ அங்கிருந்து ஒரு அண்ணா ரொம்ப அருமையா கடவுளுக்கான தாளாட்டு பாட்டை பாடினாரு. அந்த பாட்டை கேட்டு நான் ரசிச்சங்க, நீங்களும் ரசிக்கணும் இல்லையா? இதோ உங்களுக்காக அந்த பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.
4: அம்மாரா.

0: அம்மா உனக்கு மாமரத்தவும் ஜலீல, அம்மா காளியம்மனி மகிண்டு விளையாடுவாய்.
1: அம்மா மாமரத்த ஊஞ்சலிலே அம்மணி மகிழ்ந்து காளியம்மணி விளையாடுவாய்.
0: அம்மணி கல்லு கல் பொழந்து அம்மா கருங்கல்லு உனக்கு ஊஞ்சல் பண்ணி,
1: அம்மா உனக்கு கல்லு க

0: அம்மா காளியும் மாணி கமுந்து விளையாடுவா.
1: அம்மா கருங்கல் ஊஞ்சலிலே அம்மாணி கவிழ்ந்து விளையாடு.
0: அம்மாணி காதம் போய் காதம் வந்தா உனக்கு காலு புண்ணு நோகமாலே.
1: அம்மாடி காதம் போய் காதம் வந்தா உனக்கு காலு கை நோகம் இன்னே.
0: அம்மா உனக்கு காலு கையும் நோகமாலே. அம்மா உனக்கு கௌரி மானே குஞ்சமிசோ.
2: ஏங்க எப்படிங்க இருக்குது இந்த பாட்டு? சூப்பராக இருக்குங்க. உண்மையாலுமே வந்துட்டு எந்த ஒரு மியூசிக்குமே இல்லாமல் அவங்களோட வாய்ஸை வச்சே வந்துட்டு இந்த பாட்டுக்கு ஒரு உயிர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியில் கேட்கலாம் நேர்களே. அதே சமயத்தில் இந்த பாடலை நமக்காக பாடி கொடுத்த அண்ணாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சொன்ன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியல் மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் தரும் உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். நம்ம நிகழ்ச்சியோட 4வது பகுதியில் எப்பயுமே ஏற்காட்டில் பதிவு செய்யப்பட்ட ஏதாவது ஒரு ஸ்பீசிஸை பற்றி தெரிஞ்சுப்போங்க. அப்படி இன்னைக்கு இந்தியாவில் காடுகளில் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான மரத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த மரத்தோட பேர் கம்கரையா மரம், இந்தியன் கோஸ்ட் ட்ரீ அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஏன் இதை கோஸ்ட் ட்ரீன்னு சொல்கிறாங்கன்னு தெரியுமா? அதோட வெளிர் சாம்பல் நிற பட்டை தூரத்திலிருந்து பார்த்தா ஒரு பேய் மாதிரியே இருக்குமாங்க. இந்த மரம் சுமாராக 15 மீட்டர் உயரம் வரைக்கும் வளரும். இதோட பட்டை வலுவலுப்பாகவும் சில சமயம் பெரிய துண்டுகளாக உறிஞ்சி விழக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இதோட இலைகள் கைப்பிடி மாதிரி 3-5 பிரிவுகளோடு இருக்கும். ஒரு இயற்கை டிசைன் மாதிரி தாங்க சொல்லப்போனால். பூக்கள் பற்றி சொன்னால் மஞ்சள் கலந்த பச்சை நிறத்தில் இதோட பூக்கள் இருக்கும். ஒரே மரத்தில் ஆண் பெண் மற்றும் இருபால் பூக்களும் இருக்கிறது தான் இதோட சிறப்பும் கூட. அது மட்டும் இல்லாமல் இந்த மரத்தோட மகரந்த சேர்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்ன தெரியுமா? தேனீக்கள் தாங்க. காற்று இல்லை, இயற்கை உயிரினங்களே இதை வழிநடத்துது. பழங்கள் பழுத்ததும் பிளந்து கருப்பு அல்லது பழுப்பு நிற விதைகளை வெளிப்படுத்துது. இந்த விதைகளை வறுத்து சாப்பிடுவாங்களாம். அதாவது இந்த மரம் உணவுக்கு பயன்படுதுன்னு சொல்லப்படுது. இந்த மரம் இந்தியா, இந்தோ சீனா மற்றும் மலேசியா மாதிரியான பகுதிகளில் அதிக அளவு இருக்கும். பாறைகள் நிறைந்த சரிவுகள், வறண்ட மற்றும் ஈரமான காடுகள், இது எல்லாமே இந்த மரத்தோட விருப்பமான இடம்ங்க. அதனால தான் இந்த மரம் நம்ம ஏற்காட்டிலையுமே இருக்கு போல. ஆனால் இந்த மரத்தோட மிகப்பெரிய முக்கியத்துவம் என்ன தெரியுமா? இதிலிருந்து கிடைக்கக்கூடிய கம்கரையா அப்படின்ற பிசின், இந்த பிசின் பார்த்தீங்கன்னா தண்ணீரை உறிஞ்சி பெருசாகக்கூடிய தன்மை கொண்டது. அதனால இது மருத்துவத்தில் மலமிளக்கியாக பயன்படுத்தப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அழகு சாதன பொருட்கள், மருந்துகள், பல் செட்டுகளுக்கு பசை மற்றும் உணவு தயாரிப்புலேயுமே பயன்படுத்தப்படுது. ஒரே ஒரு மரம் தான், ஆனால் எவ்வளவு பயன்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா இது ஒரு இயற்கையோட பொக்கிசம்தாங்க. ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இதோட பிசினை எடுக்க மரத்தை சேதப்படுத்தினா அது மரத்தை கொல்லக்கூடிய அபாயமுமே கொண்டதாக இருக்கும். அதனால் இப்போது பாதுகாப்பான முறையில் இதை சேகரிக்க முயற்சிகள் நடந்துட்டுருக்கு. இந்த கோஸ்ட் ட்ரீ நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இயற்கை நமக்கு எல்லாத்தையுமே தருது, ஆனால் அதை பாதுகாக்கிறது நம்மளோட கடமை அப்படின்றது தாங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பத்தியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபுன்னு சொல்லி பல சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில இன்னைக்கு ஆஸ்திரேலியாவோட தெற்கு பகுதியில வாழ்ந்த ஒரு பழமையான பழங்குடி சமூகத்தை பத்தி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். அவங்க யாருன்னு யோசிக்கிறீங்களா? அவங்க தாங்க அண்டகிரிஞ்சா மக்கள். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நாம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். அண்டகிரிஞ்சா அல்லது இங்காண்டே அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர்கள் அழைக்கக்கூடிய இந்த மக்கள் பாலைவன வாழ்க்கையோட நெருக்கமா இருந்தவங்க. இவங்க வாழ்ந்த நிலப்பரப்பு ரொம்ப விசாலமானது. சுமார் 63,000 சதுர கிலோமீட்டர் வரைக்கும் பரவி இருக்குங்க. ஆறுகள், பாலைவனங்கள், மலைத்தொடர்கள் இந்த எல்லாமே சேர்ந்து அவங்களோட வாழ்க்கைய வடிவமைச்சது. ஹாமில்டன், ஆல்பர்கா, விண்டினா இந்த மாதிரியான ஆறுகளோட நீர்பிடிப்பு பகுதிகள் அவங்களோட வாழ்விடமாகவுமே இருந்தது. மொழியை பத்தி பேசணும் அப்படின்னா அண்டகிரிஞ்சா மக்கள் பேசக்கூடிய மொழி மேற்கு பாலைவன மொழி குடும்பத்தை சேர்ந்தது. இது பாமான்யூங்கன் மொழி குடும்பத்தோட ஒரு பகுதி தாங்க. அதாவது ஆஸ்திரேலியாவோட மிகப்பெரிய மொழி குடும்பங்கள்ல ஒன்று. இந்த சமூகத்தோட பேருக்கே

ஒரு அர்த்தம் இருக்கு. அத மேற்கு அல்லது தெற்கு பகுதி மக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். இது மூலமா அவங்க வாழ்ந்த இடத்தோட பேரு நேரடியா தொடர்புடையதா இருக்குங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சமூக அமைப்பு ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க. அண்டகிரிஞ்சா மக்கள் பல குழுக்களா பிரிஞ்சிருந்தாங்க. வளரகுஞ்சா, கட்லி ரண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம திருமண முறையிலையும் ஒரு கட்டுப்பாடு இருந்ததுங்க. குறிப்பிட்ட குழுக்கள் மட்டும்தான் ஒன்றோடு ஒன்று திருமணம் செஞ்சுக்க முடியுமா. ஒரு சமூக சமநிலையை பாதுகாக்க இது எல்லாமே உதவுனது. காலப்போக்கில் இந்த சமூகத்தில் இருந்த சிலர் மற்ற பழங்குடி சமூகங்களோட கலந்துட்டாங்க. இன்னைக்கு பலர் தங்களை யாங்குஞ்சி ஜாரா அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்திக்கிறாங்க. இது மூலமா கலாச்சாரம் எப்படி மாறுது அப்படின்றதையும், ஆனா அதோட வேர்கள் எப்பயுமே உயிரோடு இருக்கிறதையும் புரிஞ்சுக்கலாங்க. பாலைவன வாழ்க்கை ஈஸியானது இல்ல. தண்ணி கம்மி, கடுமையான வெப்பம். ஆனா அண்டகிரிஞ்சா மக்கள் இந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி அவங்கள மாத்திக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த கதையில ஒரு பெரிய உண்மை இருக்குங்க. சூழல் எவ்வளவு கடினமா இருந்தாலும் மனிதன் அதுக்கேத்த மாதிரி தன்னை மாத்திக்க முடியும்ன்றதுதான் அண்டகிரிஞ்சா மக்கள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். சூழலை வெல்ல வேண்டாம், அதோட சேர்ந்து வாழ கத்துக்கோங்க அப்படின்றது தாங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் இருக்கலே நம்ம நிகழ்ச்சியில. ஆனா இன்றைய நிகழ்ச்சியில இல்ல, நாளை நிகழ்ச்சியில. நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நம்ம சொன்ன FM 97.87.70.107.8 என்ற எண்களை தொட்டு தாராளமா உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண். சொன்ன FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடாவை பயணியர்களே, நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க உங்க கூட நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில். தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்மளோட நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. இன்றைக்கி நான் யாரை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, பிரேம்குமார். 2018 சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறாரு, ட்ரைனிங் முடிஞ்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இவர் பிறந்து வளர்ந்தது தூத்துக்குடி பக்கத்தில், திருநெல்வேலி மாவட்டம். அங்கே வந்து ஒரு சின்ன கிராமம். இவருடைய பள்ளி பருவம் அப்படின்றது அங்கே தான் வந்து இருக்குது. அவங்க அப்பா ஒரு வாட்ச்மேனாக, நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குற ஒரு வாட்ச்மேனாக வந்து இருக்காரு. அம்மா ஒரு டெக்ஸ்டைலில் லேபராக வந்து இருக்காங்க. அவங்க அவங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணி இவரையும் இவங்க தம்பியையும் வந்து நல்லா படிக்க வைக்கிறாங்க, இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறாங்க. இவர் வந்து 10th படிக்கிற வரைக்கும் என்ன நினச்சார் அப்படின்னா, 10th நம்ம படித்து முடிச்சுட்டு அது வரைக்கும் அவருக்கு வந்து பெருசாக ஒரு எந்த ஒரு ஆசையும் இல்லை. அவர் என்ன நினச்சார் அப்படின்னா, ஆர்மிக்கு போகணும் அப்படின்னு வந்து நினச்சார். ஏன் அப்படி நினச்சார் அப்படின்னா, ஆர்மிக்கு போனால் ஓரளவுக்கு நல்ல சேலரி கிடைக்கும், அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்றதுனால அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு அவருக்கு. அதே மாதிரி எனக்கு சின்ன வயசில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்மி போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இருந்துச்சு. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இருந்துச்சு. எல்லாருக்குமே அந்த பள்ளி பருவத்தில் ஒரு எய்ம்னு ஒன்று இருந்திருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது, நீங்கள் பள்ளி பருவத்தில் இந்த மாதிரி நான் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயத்த, நீங்கள் நினச்ச ஒரு விஷயத்த நீங்கள் வந்து நம்ம நிலைய எனக்கு மெசேஜ் பண்ணலாம். பிரேம்குமார் அவர் வந்து ஆர்மிக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. 10th வந்து படிக்கிறாரு. 10th வந்து படித்து முடித்ததும் பார்த்தீங்க அப்படின்னா, 10th பார்த்தீங்க அப்படின்னா அவர் 95% வந்து மார்க் எடுக்கிறாரு. ஸ்கூல்லையே ஃபஸ்ட்டு மார்க். அதனால் அங்கே இருந்த டீச்சரெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ நல்லா படிக்கிற, 11th 12th தொடர்ந்து படி, உனக்கு வந்து நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க. அதனால் வந்து இவரும் வந்து 11th படிக்கிறாரு. 11th 12th வந்து படித்து முடிச்சுட்டு 12th பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ரொம்ப அதிகமான ஒரு மார்க் வந்து எடுக்கிறாரு. 91% வந்து மார்க் எடுக்கிறாரு. அவர் 10th வரைக்கும் என்ன நினச்சார் அப்படின்னா, 10th முடிச்சிருந்து ஆர்மிக்கு போகணும், அதுதான் அவருடைய அதிகபட்ச கனவாக இருந்தது. தொடர்ந்து வந்து படிக்கணும் அப்படின்னு அவருக்கு வந்து எய்ம் இல்லை. ஆனால் அவர் நல்லா படித்ததுனால அவங்க டீச்சர் சொல்லி தொடர்ந்து வந்து அவர் படிச்சுக்கிட்டே இருந்தார். 12th அதிக மார்க், கட் ஆஃபே வந்து அவருக்கு ரொம்ப நல்ல மார்க் இருந்துச்சு. தொடர்ந்து இவருடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது சூப்பரான ஒரு பாடல். ஒரு பாடல் இல்லைங்க, 2 பாடலை கேட்டு வந்துடுங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.
2: கருநீர சேலையில் வந்த தேவதை, இதுபோல் இதுவரை இந்த அழகை யாரும் காணலையே. தடுமாறி போய் நின்றேன் பெண்ணே, உன் நடை அழகை கண்டு வியக்கிறேன், தயங்குகிறேன், மயங்குகிறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.
1: வணக்கம், என்னுடைய பெயர் டாக்டர் கே கர்லின் எபி. நான் ஜர்னல்ஸ் எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ன்ற ஆர்கனைசேஷனை வந்து நான் பாஸ்ட் 25 இயர்ஸாக சேலத்தை மையமாக கொண்டு நான் நடத்தி கொண்டு வருகின்றேன். இப்போ ஜர்னல்ஸ் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொன்னதானே, ஸ்கில் ட்ரைனிங்ல வந்து நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்ல வந்து தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் TNSDC மூலமா அவங்க நமக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க. சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நான் ஒரு ட்ரைனிங் பார்ட்னர் TPI எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இதன் மூலமாக படித்த படிக்காத பெண்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். TNSDC ல வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு DSR, அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ். டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து குவாலிபிகேஷன் மினிமம் 10th ஸ்டாண்டர்ட், 10th வரைக்கும் படிச்சிருந்தா போதும். அவங்களுக்கு ஒரு பொருளை வந்து எப்படி நம்ம வந்து இன்னொரு இடத்துல நம்ம சேல்ஸ் பண்றோம், அது எப்படி டெக்னிக்கலா நம்ம பேசுறோம், கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கும் இங்கிலீஷ்ல எப்படி நம்ம நல்லா பேசுறோம், ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் அதுலயும் பேசிக்கா அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுத்து தெரியப்படுத்துறோம். சில இடத்துல பாருங்களேன், பணம் கொடுத்து படிக்க முடியாது, அவங்களுக்குலாம் இந்த கவர்மெண்ட் வந்து அவங்க காசை வந்து ஃப்ரீயாவே கொடுத்து படிக்க வச்சு, அது மட்டும் இல்லாமல் டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் சொல்லி ஸ்டைஃபன் தராங்க. பர் டேக்கு 100 ரூபீஸ் வந்து என்ன பண்றாங்க, ஸ்டைஃபன் தராங்க. இப்ப DSR வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்னா, அதுல வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் வருது, பேசிக்கா ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் வருது, சேல்ஸ் மாடல் வருது, அதுல ஃபயர் அண்ட் சேஃப்டி ஹெல்த் டிப்ஸ் இந்த மாதிரி நிறைய எல்லாமே வந்துட்டு, லாஸ்ட் இன்டர்வியூ ஸ்கில்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், க்ரூமிங், கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் முடிச்ச உடனே ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும். அந்த அசஸ்மெண்ட் முடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும். அந்த சர்டிபிகேட்டை வந்து நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இன் கேஸ் அவங்க நிறைய படிச்சிருந்தாங்கன்னா அடிஷனல் குவாலிபிகேஷன் என்ன பண்ணிக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அந்த சர்டிபிகேட்ல வந்து கவர்மெண்ட் முத்திரை போட்ட சர்டிபிகேட், அது மட்டும் இல்லாமல் அந்த சர்டிபிகேட்டை வச்சு நம்ம டிக்ல போய் நம்ம லோனும் வாங்கிக்கலாம். லோன் வந்து நமக்கு என்ன தொழில் நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அந்த தொழில் கேத்த மாதிரி லோன்ஸ் வந்து 1,50,000 அவங்களுக்கு கொடுக்கறாங்க. அதுல சப்சிடியும் இருக்கு, சப்சிடி வந்து 30% நம்ம கட்டவே வேணாம். அந்த மாதிரி வந்து இவ்ளோ சலுகைகள் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்கில் ட்ரைனிங்கும் கொடுத்து இந்த சலுகையும் கொடுக்கறாங்க. இதனுடைய டியூரேஷன் வந்து உங்களுக்கு 470 hours, 45 days வரும். அந்த 470 hours முடிக்கிறதுக்குள்ளார அவங்களுடைய ஸ்கில்லே வேற மாதிரி போயிடும். அவங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் கொடுத்து மைக்க கொடுத்து பேச சொல்லி, அது இல்லாம பிரசன்டேஷன் PPT எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பண்ணி கொடுத்து, அவங்க வந்து ப்ரொஜெக்டர்ல வந்து PPT ல வந்து பிரசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணி போடுவாங்க. அந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுவாங்க. அதே மாதிரி முடிச்ச உடனே நாங்களே வந்து உங்களுக்கு ஒரு ஜாப் ஃபேர் வைக்கிறோம். அந்த ஜாப் ஃபேர்ல நிறைய கம்பெனிஸ் வராங்க, அவங்களுடைய திறமைகளை பார்த்து எந்தெந்த போஸ்டிங்கோ அதுக்கேத்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட்லயும் டை அப் பண்ணிருக்கோம். எம்ப்ளாய்மெண்ட்ல ஜாப் ஃபேர் வரக்கப்ப எங்களுக்கு இந்த மாதிரி முடிச்ச கேண்டிடேட்ஸ் இருக்கான்றப்ப அவங்க அதுக்கேத்த மாதிரி கம்பெனிஸையோ ஆபீசஸையோ என வர வச்சு அந்த இடத்துல வந்து அவங்க இன்டர்வியூ பண்ணி எடுத்துக்கிறாங்க. சோ இந்த வாய்ப்பை வந்து யாருமே நழுவ விடாதீர்கள், பயன்படுத்தி கொள்ளுங்க. இதை எத்தனை பேர் தான் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க ஏன் இதை சோனா FM ல இருந்து சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை கேட்கறவங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இதை வந்து என்ன செஞ்சுக்கோங்க, பயன்படுத்திக்கோங்கன்றதுக்காக தான் நாங்க இந்த அளவுக்கு சோனா FM ல வந்து உங்களுக்கு வந்து நாங்க தெரியப்படுத்துறோம்.
0: சோனா FM 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.
2: சந்திர நாமக்கல், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன்.

0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலையும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேன் உங்க கூட. இன்றைக்கி நான் யாரை பற்றின ஒரு கதையை வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, பிரேம்குமார் சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணி கிளியர் பண்ணி அவர் வந்து ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ட்ரைனிங் முடிஞ்சு அவர் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. 12th நல்ல ஒரு மார்க் வந்து எடுத்ததுனால, அதாவது 91% எடுத்ததுனால, கட் ஆஃப் வந்து இவருக்கு ரொம்ப நல்ல மார்க் இருந்ததுனால சென்னையில் ஒரு பெரிய காலேஜில் அவருக்கு வந்து சீட் கிடைக்குது. அவங்க அப்பா அம்மா இவரை வந்து பேங்க்லேருந்து கடன் வாங்கி இவரை வந்து அந்த காலேஜில் வந்து சேர்த்து விட்றாங்க. சின்ன கிராமத்தில் இருந்து தமிழ் மீடியமில் படித்து வளர்ந்து, ஆரம்பத்துலேருந்தே பார்த்திங்க அப்படின்னா கிராமத்தில் வளர்ந்த அவர் சென்னை சிட்டிக்கு போகிறாரு. பெரிய காலேஜ் போகும்போது அவருக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை வருது. அந்த தாழ்வு மனப்பான்மையால் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு பிரேம்குமார். அதாவது அவர் கூட படிக்கிறவங்க உடுத்துகிற உடையாக இருக்கட்டும், அவங்க பேசுகிற இங்கிலீஷாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்து அவருக்கு வந்து ஒரு பயம், அதாவது தாழ்வு மனப்பான்மை வந்து அவருக்கு வந்திருக்கு. அப்போ வந்து ஒரு முடிவெடுக்கிறார், 4 வருஷம் முடிக்கிறப்ப, நாம் இந்த காலேஜில் படித்து இன்ஜினியரிங் 4 வருஷம் முடிக்கிறப்ப இந்த பயத்தை, இந்த தாழ்வு மனப்பான்மையை நம்ம வந்து ஓவர் கம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு அவர் வந்து நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் என்சிசியில் சேர்றாரு. அவருடைய தலைமை பண்பை வளர்த்துக்கிறாரு. டெய்லி லைப்ரரிக்கு விடாமல் தொடர்ச்சியாக வந்து போயிட்டே இருக்காரு. இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் கிடைக்கும் போதெல்லாம் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிக்கிறார். எதுக்கு அப்படின்னா, அவருடைய இங்கிலீஷ் நாலேஜை வளர்த்துக்கிறதுக்காக. அவருக்கு அதுக்கப்புறமா ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. தேர்ட் இயர் வந்து முடிக்கிறப்ப வாழ்க்கையில் சாதிக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஃபைனல் இயர், ஃபைனல் இயரில் எல்லாருக்குமே வந்து அந்த ஃபைனல் இயர் படிக்கும்போதும் சரி, படித்து முடித்த உடனேயும் சரி, ஒரு கேள்வி வந்து இருக்கும், அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. அந்த கேள்வியே அப்போ தான் வந்து வரும் அப்படின்னு சொல்லலாம். அவருக்குமே அதே மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்கு, அடுத்து என்ன பண்ண போகிறோம். பிளேஸ்மெண்ட், ஏதோ ஒரு வேலைக்கு வந்து போயிட்டு வேலைக்கு வந்து போகலாமா, வீடு வேலை அப்படின்னு வந்து இருக்கலாமா, இல்லை யாருக்காவது மற்றவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி, சேவை பண்ணுற மாதிரி ஏதாவது நம்ம வந்து வேலை பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி அவருக்கு அப்போ தான் வந்திருக்கு. அப்போ அவர் தேர்ந்தெடுத்தது என்ன அப்படின்னா, பிளேஸ்மெண்ட்டை அவர் வந்து தேர்ந்தெடுக்கலை. அதாவது ஏதோ ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் தேர்ந்தெடுக்கலை. ஆனால் அந்த டைமில் அவர் தேர்ந்தெடுத்தால் மட்டும் போதுமா, அவங்க அப்பா அம்மா தான் இவரை படிக்க வச்சது, அவங்க அப்பா அம்மா ஒத்துக்கணும் இல்லையா, அதுவும் அவருக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா, ஒரு பெரிய சேலஞ்சாக அந்த சமயத்தில் வந்து இருந்திருக்கு. தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு வந்துடுங்க.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரிவா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: நன்றியை போற்று, எதிர்காலத்தை மாற்று.
1: பொதுநலன் கருதி சோன எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நாகராஜ் பேசிட்டு இருக்கேன் உங்க கூட. இன்னைக்கு யாரை பத்தின ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, பிரேம் குமார் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரைனிங் முடிச்சுட்டு அவர் வந்து ஒர்க்கில் இருக்கார். நிறைய தேடல்கள் அவருக்கு வந்து வந்துச்சு. எப்போ அப்படின்னா, அவர் வந்து காலேஜ் முடித்த உடனே அப்போ இவருடைய நண்பர் ஒருத்தர் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இருக்குது. இவருமே வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பற்றி அப்போ தான் வந்து கேள்விப்படுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து படிக்க ஆரம்பிக்கிறார், அதுக்கப்புறம் நிறைய படித்து தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த துறை மூலமா மக்களுக்கு சேவை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு வந்திருக்கு. ஏன் அப்படின்னா, அவர் எதிர்பார்த்தது அதுதான். காலேஜ் முடித்த உடனே அவருக்கு வந்து ரெண்டு ஆப்ஷனை வந்து அவர் வைக்கிறாரு, அவர் முன்னாடி அவரே வைக்கிறார். ஒன்று பிளேஸ்மெண்ட், பிளேஸ்மெண்ட்டில் செலக்ட் ஆகிட்டு ஏதாவது வேலைக்கு போயிட்டு வீடு வேலை அப்படி இருக்கலாமா, இல்லை ஏதாச்சும் மற்றவர்களுக்கு ஒரு சேவை பண்ணுற மாதிரி ஏதாவது வேலையை தேர்ந்தெடுக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் சிவில் சர்வீஸ் அவங்க நண்பர் அறிமுகப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் தெரிஞ்சு அதை பற்றி நிறைய படித்து இன்ஸ்பிரேஷன் ஆகி இதுதான் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து, இது மூலமா மக்களுக்கு சேவை செய்ய முடியும் அப்படின்னு ஆழமாக நம்புகிறாரு. அவர் பிளேஸ்மெண்ட் வேணாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாரு. சிவில் சர்வீஸ் தான் நம்ம வந்து படிக்க போகிறோம் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. அப்போ இவர் மட்டுமே அந்த முடிவை எடுக்க முடியாது இல்லையா, அதனால் அப்பா அம்மா கிட்டே எப்படியாவது சொல்லி அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சென்னையிலேருந்து அவருடைய வந்து ஊருக்கு போகிறாரு. அப்பா அம்மாவை பார்த்து கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு, இந்த மாதிரி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் நான் வந்து படிக்கிறேன், பிளேஸ்மெண்ட்லாம் நான் வந்து போகல, அதில் எனக்கு பிடிக்கல, இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக வந்து இருக்குது, என்னடா நம்ம வந்து பேங்கில் கடன் வாங்கி படிக்க வச்சோம், இப்போ ஏதாவது வேலைக்கு போனால் தான் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும், இப்படி வந்து சிவில் சர்வீஸ் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறானே அப்படின்ட்டு அவங்களுமே வந்து யோசிக்கிறாங்க. அப்புறம் இவர் வந்து ரொம்ப அதிகமாக கன்வின்ஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்க வந்து சம்மதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு

அப்புறமா இவர் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் படிக்கிறதுக்கு தயாராகிறாரு. ஆனால் இவர் என்னதான் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் படிக்கணும் அப்படின்னு ஆரம்பத்தில் நினச்சாலும் எடுத்த உடனே அவர் வந்து அந்த ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லலாம். நிறைய அட்டம்ப்ட் அவருக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து இவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

முதாய் வானொலியில் நினைவோ ஒரு பறவை. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க உங்கள் கூட. இன்றைக்கி நான் யாரை பற்றின ஒரு கதையை சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, பிரேம்குமார் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி இன்றைக்கி ஜாப்பில் இருக்க ஒருவருடைய ஒரு கதையை தான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அவர் 12th முடித்த உடனே காலேஜ் வந்து ஜாயின் பண்ணுறாரு இன்ஜினியரிங். இன்ஜினியரிங் முடித்த உடனே நம்ம வந்து நார்மலாக ஒரு வேலைக்கு போக வேணாம், தொடர்ந்து சிவில் சர்வீஸ் படிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அவங்க அப்பா அம்மா கிட்ட சம்மதம் வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் அவங்க அப்பா அம்மா கிட்ட பர்மிஷன்லாம் வாங்கிட்டு ஊர்லேருந்து சென்னைக்கு வந்து படிக்கிறதுக்கு வராரு. 6 மாதம் படிச்சுட்டு இருக்காரு. ஆனால் அங்கே சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் அவர் வந்து வேலைக்கு எதுவும் போகல, படிக்கிறதுக்காக அங்கே இருக்காரு. தங்குறதுக்கு அவர் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு பார்த்தா மாதம் ஒரு 6000 ரூபா அவருக்கு வந்து செலவாகுது. அவருக்கு வந்து வீட்டில் வந்து இப்போ ஒரு வேலைக்கு போகாமல் இருக்கார் இல்லையா, வீட்டில் வந்து ஏற்கனவே அவர் வந்து கடன் வாங்கி தான் வந்து படிக்க வச்சுருக்காங்க. அதனால் வீட்டில் பணம் கேட்கறதுக்கும் இவருக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. மாதம் மாதம் 6000 வந்து அவங்களும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இவருக்கு வந்து ஒரு கில்ட்டியாக இருக்குது, எத்தனை டைம் நம்ம வந்து வீட்டிலே வாங்கிட்டு இருக்கிறது அப்படின்னு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்காரு. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, என்னென்ன செலவுலாம் இருக்கோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ண ஆரம்பிக்கிறாரு, சாப்பாடை கம்மி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதனால் இவருக்கு வந்து உடம்பு கெட்டு போகுது. படிக்கணும் படிக்கணும் படிச்சுக்கிட்டே இருக்காரு, இது மாதிரி ஆகும் உடம்பு அவர் கெட்டு போகுது. அதுக்கப்புறம் வீட்டில் தொடர்ந்து பணம் வாங்கணுமா அப்படின்ற குற்ற உணர்வும் வந்து அவருக்கு வருது. அதனால் நம்ம இங்கே படித்தா என்ன, ஊரில் படித்தா என்ன அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து சென்னையிலேருந்து அவருடைய சொந்த ஊருக்கு வந்து போகிறாரு. அவர் என்ன நினச்சார் அப்படின்னா, சுய ஒழுக்கமாக இருந்தால் எங்கே வேணால் படிக்கலாம், நம்ம இங்கேயும் படிக்கலாம் ஊரில் படிக்கிறதும் படிக்கலாம், அதாவது இங்கேயும் நம்ம படிக்க தான் போகிறோம் ஊரில் போனாலும் படிக்க தான் போகிறோம் அப்படின்னு ஊருக்கு வந்து போகிறாரு. 2014 அந்த முதல் எக்ஸாம் எழுதுறாரு. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 7 லட்சம் பேர் எழுதுறாங்க, அதில் 15,000 பேர் வந்து செலக்ட் பண்ணுவாங்க, அதில் வந்து செலக்ட் ஆகிருக்காரு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாம், அதில் வந்து இவர் கிளியர் பண்ணல, அப்படியே வந்து போகுது. 1 வருஷம் டைம் ஆகுது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு வந்து தம்பி இருக்காங்க இல்லையா, அந்த சமயத்தில் தம்பி வந்து படிச்சிட்ருக்காங்க, இன்ஜினியரிங் படிச்சிட்ருக்காங்க. வீட்டில் கொஞ்சம் பொருளாதார கஷ்டமும் வந்து இருக்குது, ஏதாவது வேறு வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. சரி வேலைக்கு போயிட்டே நம்ம வந்து படிக்கலாம் அப்படின்னு ஒரு பேங்க் எக்ஸாமுக்கு எழுதுறாரு. ஸ்டேட் பேங்க்கில் கிளர்க்காக வந்து ஜாயின் பண்ணுறாரு. பேங்க் வேலை அப்படின்றப்ப அதிக மணி நேரங்கள் வேலை, காலையில் 8 மணிக்கு இவர் வந்து வேலைக்கு கிளம்புவார், திரும்ப வீட்டுக்கு வர்றதுக்கு 1-8 மணி ஆகும். பஸ்ஸில் கூட வந்து படிச்சுக்கிட்டே இருந்தார். இந்த மாதிரி அவருடைய வாழ்க்கை அப்படின்றது போயிட்டே இருந்துச்சு. தொடர்ந்து இவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி, நம்ம நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ பாட்டை கேட்டு வந்துடுங்க.

எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க அவங்க கூட. இன்னைக்கு நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில் பிரேம்குமார் அவருடைய ஒரு கதை தான் சொல்லிட்டு இருக்கேன். அவர் பார்த்தீங்க அப்படின்னா, சரி அப்படி வேலைக்கு போயிட்டு படிக்கலாம், பொருளாதார சூழ்நிலை காரணமாக வேலைக்கு போகிறாரு. ஸ்டேட் பேங்க்ல ஒரு வேலை கிளர்க்கா 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் படிச்சிருக்காரு. எப்போ அப்படின்னா, காலையில் 8 மணிக்கு வேலைக்கு போயிட்டு நைட் 8 மணி ஆகும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது டைமு. அப்புறம் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் 3 மணி நேரம் படிப்பார். அதுக்கப்புறமா காலையில் ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு ஒரு 2 மணி நேரம் வந்து படிப்பார். அதே மாதிரி பஸ்ஸில் போகிற டைமிங், அந்த டைமிங்லேயும் வந்து படிச்சுக்கிட்டே இருந்தார். நியூஸ் பேப்பர் படிப்பார். இப்படி கிடைக்கிற டைமெல்லாம் படிப்பு படிப்பு படிப்பு. சனி ஞாயிறு அப்படின்னா கிட்டத்தட்ட 14 மணி நேரம் வந்து படிப்பார். இப்படி 2015 அவர் வந்து திரும்பவும் ஃபஸ்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறாரு. அடுத்து மெயின்ஸு, அது வந்து கிளியர் பண்ண முடியல. அடுத்து திரும்பவும் வந்து முயற்சி பண்ணுறாரு, நிறைய எஃபோர்ட் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறாரு. இன்னும் நிறைய படிக்கணும் அப்படின்னு அவருக்கு வந்து தோணியிருக்கு. அதனால் அவர் பார்த்துட்டு இருந்த அந்த வேலையை விட்டுட்டு ஒரு கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறார். ஒரு அகாடமியில் ஒரு கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. 3வது முறையாக முயற்சி பண்ணுறாரு, அதில் வந்து செலக்ட் ஆகிறாரு. 15,000 பேரில் ஒருத்தராக செலக்ட் ஆகிறாரு. அடுத்து நேர்முக தேர்வு, இன்டர்வியூக்கு வந்து டெல்லி வந்து ஃப்ளைட்டில் போகிறாரு. ஒரு மிகப்பெரிய கனவு அவருக்கு இருக்குது, நம்ம வந்து செலக்ட் ஆகிரும் அப்படின்னு. அந்த இன்டர்வியூ ஃபெயிலியர் ஆகுது. அதுக்கப்புறமா திரும்ப அடுத்த முயற்சி பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு எண்ணம் வந்திருக்கு. அதாவது ஆனால் மனதளவில் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்படின்னு சொல்லலாம். இது நமக்கு தகுதி இல்லையா அப்படின்ற நிறைய கேள்வியெலாம் அவருக்கு அந்த சமயத்தில் வந்திருக்கு. அடுத்ததாக திரும்பவும் வந்து முயற்சி பண்ணுறாரு, முதல் எக்ஸாம் பாஸ் பண்ணுறாரு, அடுத்து மெயின்ஸ் பாஸ் பண்ணுறாரு. அடுத்த முறை நேர்முக தேர்வுலையும் அவர் வந்து டெல்லிக்கு ஃப்ளைட்டில் போகும்போது அதே கனவோட போயிட்டு அவர் வந்து தேர்ச்சி பெறாரு. ரிசல்ட் வருது, ஒரு வாரத்தில் ரிசல்ட்டு. அந்த ரிசல்ட்டை PDF-ல இவருடைய பேரை பார்த்ததும் இவருக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் வந்து இருந்திருக்கு. அதாவது இவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு 23 வருஷம் அவங்க பண்ண தியாகத்துக்கும், இவர் பல வருடங்கள் வந்து வேலைக்கு போகாமல் சின்ன சின்ன வேலைகளுக்கு வந்து போயிட்டு படித்ததுக்கான ஒரு வேல்யூ கிடைச்சதா அந்த ஒரு சமயத்தில் உணர்ந்தார். மக்களுக்கு சேவை செய்யணும், அதாவது மற்றவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு அவர் முடிவெடுத்தார். அதே மாதிரி அவர் சேவை செய்கிறதுக்கான ஒரு வேலையும் வந்து அவர் கிடைச்சிது அப்படின்னு சொல்லலாம். பல வருட அவருடைய போராட்டங்களுக்கு அப்புறமா, அவங்க அப்பா அம்மாவுடைய தியாகங்களுக்கு அப்புறமா, கண்டிப்பாக இவருடைய கதை எல்லா இளைஞர்களுக்குமே பெரிய ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இவருடைய கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். இப்போ ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது, இந்த பாடலை தொடர்ந்து நானும் வந்து கிளம்புறேன். மீண்டும் அடுத்த நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். பாய் பண்ணியர்களே.

இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.